நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 18ஆம் நாள் இன்று சனிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசைத நாளொரு குரல். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். ஒழுக்கம் உடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவானுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும். ஆம்னியர்களே, கற்ற மறைப்பொருள்களை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவானுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும். செய்நெறி போதாரின் கூற்றல்லவா இது. 134வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாளி வாழை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நாளமில்லா சுரபிகள் மற்றும் IQ லெவலுக்கு தேவையான அயோடின் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு சிறு சேமிப்பின் அவசியம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். பகல் 12 துலாக்கோள் நேயர் கருத்து மடுகளின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பனிசை மாலையில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதே நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவிலும் இதே நேரத்தில். பிற்பகல் 1

அணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை 2:40 மொழிபெயர்ச்சில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள் மாணவர் எஸ் மோகன் ராம் 2:55 குவானிலிருக்கு சென்னையிலிருந்து 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல்

0: சி எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு எளிய பாரதம் நேரலையில் நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு போவேந்தர் பாரதிதாசனார் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இன்றிரவு 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறு தானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும். மதுரை வேளாண் கல்லூரி வேளாண் விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷவாணி மதுரை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. இன்றிரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து. 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டியாப்ரேட் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி வாரணாசி நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டும் இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02, 8:30 நாமோ புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 12 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:30 மணி வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 12:02 பேசுங்க தோழா நேரலி நிகழ்ச்சி. 1:02 காய்ஸ் நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு கல்லூரி போக்கள் நெறிப்படுத்துவார் ஏஞ்சலா. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி காலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 8 மணி வரையிலும் மனம் இருமிதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 மணி வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 9:15 11 மணி வரை தேன் சிந்த தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டும் இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ். प्रधानमंत्री नरेंद्र मोदी ने पंजाब के जालंधर से 20 राज्यों के 75 पुनर्विकसित रेलवे स्टेशनों का वर्चुअल माध्यम से कल लोकार्पण किया। इन स्टेशनों का पुनर्विकास अमृत भारत स्टेशन योजना के अंतर्गत लगभग 1,570 करोड़ रुपए की लागत से किया गया है। ये योजना दुनिया के सबसे बड़े रेलवे स्टेशन पुनर्विकास कार्यक्रमों में से एक है। विरासत भी विकास भी की भावना के अनुरूप विकसित इन स्टेशनों में स्थानीय संस्कृति, विरासत और वास्तुकला की झलक दिखाई देती है।
2: अब जैसे जालंधर है, यहाँ की पहचान खेलकूद से है, तो जालंधर कैंट स्टेशन में पंजाब की खेल परंपरा और लोक संस्कृति के दर्शन होते हैं। आप आनंदपुर साहब स्टेशन जाएंगे तो वहाँ तख्त श्री केशगढ़ साहब की झलक दिखाई देती है। कालका स्टेशन पर श्री काली मंदिर के दर्शन होंगे। यानी हमारे स्टेशन अब हमारी संस्कृति सभ्यता के प्रतीक भी हो गए हैं।
1: इस अवसर पर प्रधानमंत्री ने करतौली अंबाला रेल सेवा और अमृत

0: दादा रेलवे स्टेशन को आधुनिक बनाया जा रहा है।
1: Earlier in the day, India got its first hydrogen-powered train when Prime Minister Modi flagged the passenger service from Jind Railway Station in Haryana. The train will run between the Jind and Sonipat railway stations and cover the 89-kilometer distance in 2 hours. Mr. Modi also laid the foundation stone and dedicated to the nation several development projects worth around 14,700 crore rupees in Jind. Later, the Prime Minister launched development works worth over 4,700 crore rupees in Chandigarh, spanning healthcare, education and road infrastructure. Union Home Minister Amit Shah will today visit the BSF's 18th Battalion Border Outpost at Jumaghat in West Bengal, located near the India-Bangladesh border. Mr. Shah will interact with BSF personnel, address a Prahari Sammelan, participate in a plantation drive and inaugurate and lay the foundation stone for several BSF-related development projects. The Union Home Minister reached Baghdogra Airport in Siliguri last night on 3-day visit to West Bengal. Mr. Shah was received by West Bengal Chief Minister Suvendu Adhikari on his arrival at the airport. Later in the day, the Home Minister will chair a meeting in Siliguri to review border management and security-related issues in the state. He will also assess the implementation of the 3 new criminal laws in the state and hold a separate meeting on matters related to birth and death registration. Mr. Shah will leave for Kolkata this evening. Commerce and Industry Minister Piyush Goyal met Estonia's Foreign Affairs Minister Margus Tsahkna in Tallinn. The two leaders yesterday discussed ways to further strengthen India-Estonia cooperation in trade, investment, digital transformation, cybersecurity, and emerging technologies. They also exchanged views on creating new opportunities following the successful conclusion of India-EU Free Trade Agreement negotiations. Addressing the India-Estonia Business Forum in the presence of Mr. Tsahkna, Mr. Goyal said, combining India's digital capabilities and scale with world-class manufacturing supported by the India-EU FTA framework can further boost bilateral ties and strengthen the India-EU partnership. In badminton, star Indian shuttler and two-time Olympic medalist PV Sindhu will face world number 4 Shen Yufei of China in the women's singles semi-finals of Japan Open in Tokyo this morning. Sindhu advanced to last 4 after former world champion Nozomi Okuhara of Japan withdrew from their quarter-final match yesterday. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. The third place playoff match has been part of the World Cup since 1934, the second edition of the tournament, with the 1950 edition being the only exception. And that is the end of this news bulletin.
2: அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் 3 கூறுகள் இருக்கின்றன. 1 உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. 2 உடம்பால் அமையும் பகுதி.

0: மூன்று, மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிழைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடந்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும், ஆற்றல் குற்றிடு, சாதனை வழி தரும், கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும், பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும், சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும், அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும், சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

பக்தி பாக்கள் பல கோர்த்த மாலையை இறைவனுக்கு சூட்டி இன்றைய நாளை நமக்கானதாக மாற்ற ஆன்மீக தென்றலாக வருடும் இது தெய்வீக ராகம். தொடக்கமாக வீரமணி ராதா ஆகியோர் பாடியது.

மங்கள நாளாகதானே நமக்கு மாறியது கேட்ட பாடல். திருமண வைபவத்தில் நாம் இருந்த அந்த ஆனந்த கொண்டாட்டம். இது தெய்வீக ராகம். நேரம் 6:25. அடுத்த பாடல் பி. லீலா பாடியது.

மெய்மறை ஓதியது நபிகளின் வழிவார. பூக்களின் நடுவே வீற்றிருக்கும் நாதனின் பாடலை கேட்டும் நிறைவாக ஆனந்த் குரலில் ஒலிக்கிறது.

கோவிந்த கோஷம் விஸ்வரூப தரிசனத்தோடு விஷ்ணுவின் இன்றைய தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது arpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 2 நாள் சனிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாளி வாழை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

இந்த மாப்பழ வாழை இந்த முக்கனியும் டவுன்லேருந்து ஏற்றினு வரதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிருப்பா. சரி, சைக்கிள்லயே வீடு போய் சேருவோம். அட, நம்ம ஊர் பெண்கள் புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு என்னமா பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க. பாரு, கூட நம்மளும் பாடிக்கிட்டே போவோம்.

0: அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே.
1: கத்துமுத்து, எப்பா கத்துமுத்து, ஒண்ணுதான்ப்பா.
2: அரு கத்துமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா தள்ள முடியாம தள்ளிட்டு வர? அது என்ன சைக்கிள்ல பலாப்பழம் கேரியர்ல?
2: ஆமா,
1: சைடுல ஒரு தாரு. என்ன ரஸ்தாலி வாழையா?
2: ரஸ்தாலி வாழா.
1: அப்புறம் முன்னாடி என்ன பெரிய பையா இருக்குது?
2: மாம்பழம்.
1: ஓஹோ, மாம்பழமா? என்ன மாம்பழம்?
2: இமாம் பசு மாம்பழம்பா.
1: ஓஹோ, நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
2: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, எங்க எதுக்காக வாங்கிட்டு வர?
2: ஒன்னும் இல்லை காத்துமுத்தா, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர், அதனால வாங்கிட்டு போறோம்.
1: ஓஹோ, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர்.
2: ஆமா, விசேஷம்.
1: ஓஹோ, அதை கொண்டாடுறதுக்கு நீ வாங்கிட்டு போற.
2: ஆமாமா.
1: சரி, அது ஏன் ரஸ்தாலியா வாங்கிட்டு போற?
2: என் பொஞ்சாதியா தான் வாங்கிட்டு வர சொன்னா. காதுமுத்தா, ரஸ்தாலி தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும், நல்லா இனிப்பா இருக்கும், உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும், நல்லா பாக்குறதுக்கு திரட்சியா குண்டு குண்டா இருக்கும்பா.
1: சரிப்பா கருத்தமுத்து, எவ்வளவோ வாழை நீ சாகுபடி பண்ற.
2: ஆமா,
1: பூவன் பண்ற, மொந்தம் பண்ற, ஏலக்கி பண்ற, எல்லாம் பண்ற.
2: ஆமா,
1: ஆனா நீ ரஸ்தாலிய பண்றதே இல்லையப்பா.
2: ஆமா காத்துமுத்து, இப்போதான் நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் ரஸ்தாலி சாகுபடி பண்ணதே இல்லை.
1: எப்பா, வண்டல் கலந்த களிமண் நிலம் இருக்குல்ல?
2: ஆமா. ஓ, அதான்ப்பா என் நிலம்.
1: எப்பா, இந்த வண்டல் கலந்த களிமண்ல ரஸ்தாலி சாகுபடி அருமையா பண்ணலாம்ப்பா.
2: அப்படிங்கிற? அப்ப என் மண்ணுக்கு ஏத்த வாழை சாகுபடி ரஸ்தாலிங்கிற?
1: ஆமாம்ப்பா, நீ இன்னும் காலமும் சரியா செய்யாம விட்ட.
2: ஆமா ஆமா.
1: இன்னொன்னு சொல்றேன் கேளு. பட்டம்னு பார்த்தன்னு வச்சுக்க, ஐப்பசி, கார்த்திகை, மாசி, அப்புறம் வைகாசி பட்டம், இதெல்லாம் ஏத்த பட்டம்ப்பா.
2: ஓஹோ,
1: சாகுபடி செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு போடுப்பா ஒரு மூணு தடவை.
2: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த, நீ எவ்வளவு ஏரியால பண்ணலான் இருக்க?
2: ஒரு ஏக்கர்ல பண்ணலான்னு இருக்கான்.
1: சரிப்பா சரிப்பா, நீ மூணு தடவை நல்லா உழவு ஓட்டிட்டு,
2: சரி,
1: மூணாவது உழவு இருக்குல்ல, அப்ப ஒரு ஆறு டன்னு தொழு வரும்.
2: சரி,
1: அத பரவலா வயல் முழுக்க நல்லா செதறி விட்டுட்டு, அதுல அந்த கடைசி உழவை உழுது நல்லா மண்ணுக்குள்ளார எல்லா உரமும் போற மாதிரி பாத்துக்க.
2: சரி சரி சரி.
1: அப்புறம் வரிசைக்கு வரிசை ஆறு அடி, கண்ணுக்கு கண்ணு ஆறு அடி, இந்த இடைவெளியில ஒரு அரை அடி ஆழத்துல குழி எடுத்தா போதும்.
2: ஓஹோ, சரி சரி.
1: நடவுக்காக இந்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற விதை கிழங்கு இருக்குல்ல?
2: ஆமா.
1: அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு.
2: சரி,
1: 1.5 கிலோல இருந்து 2 கிலோ இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
2: ஓஹோ, ஒவ்வொரு வாழைக்கண்ணுமா?
1: ஆமாப்பா. அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமான அந்த வித கிழங்கை எடுத்து தான் நம்ம பயிர் செய்யணும். 200 லிட்டர் தண்ணீர்ல 2 லிட்டர் சூடோமோனஸ் திரவம், அப்புறம் 200 கிராம் சுண்ணாம்பு தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து
2: வச்சுக்கிட்டோம்ல,
1: இதுல அந்த வித கிழங்குலாம் வச்சிருந்தோமா, அதை எடுத்து அப்படியே முக்கி ஒரு 10 நிமிஷம் நிழல்ல அப்படியே உலர்த்தி, அதுக்கு பிறகுதான்ப்பா நம்ம நடவு செய்யணும்.
2: எதுக்காக காத்தமுத்த?
1: எப்பா, வேரழுகள், அப்புறம் நூற்புழு தாக்குதல், இதெல்லாம் விதை கிழங்கு மூலியமா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
2: சரி,
1: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம்.
2: ஆமா.
1: எப்படியே இந்த சூடோமோனஸ் திரவம், அந்த சுண்ணாம்பு தூள் கரைசல், இத தண்ணியில கலந்து நம்ம விதை கிழங்க முக்கி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நிழல்ல வச்சு விதை நேர்த்தி பண்ணிட்டோம்ல, இப்ப இந்த மாதிரி தாக்குதல் இருக்காது. விதை கிழங்கு நட்ட ஒரு வாரத்துக்குள்ளார இந்த குழிக்குள்ள காற்று புகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிழங்க சுத்தி நல்லா இறுக்கமா மண் அணைச்சு நல்லா காலால் நல்லா மிதிச்சு விட்டுணும்.
2: சரி சரி சரி.
1: காத்து அதிகமா உள்ள போக கூடாது. சரியா, இதுல கவனமா இருந்திருப்பா.
2: சரி,
1: மண்ணோட ஈரத்தை பொறுத்து நாம தண்ணி பாய்ச்சணும்.
2: காதமுத, நான் தண்ணி பாசும் போது வாய்க்கால பாசலாமா இல்ல குழிக்கு குழி மொண்டு ஊத்தலாமா?
1: எப்பா வாய்க்கா பா

0: வசனம்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கா, தண்ணி வந்து அதிகமாக தேங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா பூஞ்சான நோய் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நீ இப்போ செடிக்கு செடி தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்க, உனக்கே தெரியும் அதிகமாக ஊத்த மாட்டா, பார்த்து ஊத்துவ. அதனால இந்த வாய்க்கா மூலியமா பாசனம்னா மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமாக தண்ணி தேங்கி நிற்க விடக்கூடாது. ஒரு 25-30 நாள்ல குருத்து தெரியும், 40-45 நாள்ல இலை வர ஆரம்பிச்சிரும்பா.
1: சரி,
0: 3வது மாதத்துல 10 நாளைக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்த கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்.
1: கதமுத்த, ஜீவாமிர்தம் வீட்டுல இருக்குப்பா, அது என்ன செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம்?
0: ஒண்ணு இல்லப்பா, 200 லிட்டரு ஜீவாமிர்தம், அது கூட 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, இத கலந்து ஊற வச்சு 2 நாள் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம் கரைசல் தயாராயிடும்பா. அதை தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி சரி.
0: இது இல்லாமல் 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீரில் 150 மில்லி ஈயம் கரைசல், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக, நுண்ணூட்ட சத்துக்காக அதை வந்து நம்ம கொடுத்து முட்டை அணைச்சி விடணும்.
1: சரி.
0: அதுக்கு பிறகு தேவையை பொறுத்து களை எடுத்துக்கணும். 8வது மாதம் குளத்தெல்லாம் ஆரம்பிச்சிடும் வச்சுக்கா.
1: 8 மாசம் ஆயிடுதா?
0: ஆமாப்பா, 8 மாசத்துக்கு அப்புறம் தான் குளத்தெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல மண் அணைக்கணும். 10வது மாசத்துக்கு அப்புறம் நமக்கு அறுவடைக்கு தயாராயிடும்பா.
1: ஒரு குளம் விடுறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுதுப்பா.
0: ஆமாப்பா, நமக்கு அறுவடைனா 10 மாசத்துக்கு அப்புறம் தான்ப்பா.
1: சரி சரி.
0: அருமையா உன் மண்ணுல விளையும், நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி சரி.
0: முறையா செஞ்சினா நல்ல லாபம் கொடுக்கும்பா இந்த ரஸ்தாலி.
1: பரவாயில்லையா
0: கர்த்தமுத்த, இந்த வாழை குளை தள்ளுற நேரத்துல கண்டு துளைப்பான் வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் குளநோய் வர வாய்ப்பு இருக்கு.
1: ஐயோ,
0: இதுக்கெல்லாம் இயற்கையான அந்த நம்ம விவசாயத்துல பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை கரைசலை பயன்படுத்தலாம். இது போக ட்ரைகோடர்மா விருடி கரைசல், அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வருமானத்தை ஈட்டலாம்பா.
1: பரவாயில்ல காதமுத்த, என்னுடைய நிலத்துல இது வரைக்கும் நான் ரஸ்தாலி சாகுபடி பண்ணலப்பா. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லிக்கிற, ரொம்ப நன்றிப்பா உனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, நீ வேற மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீருக்காக போயிட்டு இருக்க, நான் இன்னும் உன்கிட்ட பேச வரும்ல, நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு போயிட்டாப்பா.
1: ஆமா ஆமா காதமுத்தையன், பொஞ்சாதி டவுனுக்கு போனாலும் இன்னும் காணணும் தேடுவா, நான் கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா போயிட்டாப்பா.
1: ஆ சரி சரி, நீ பார்த்து போயாப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்து காத்தமுத்த கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனா்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூஹேயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார்

0: 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும், இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சி திட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டுத் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும், மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுகள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால், அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார் பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்

0: விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர் தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்று இரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம் மதுராந்தகம் விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் PV சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55:21.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர்
3: வி கண்ணன் அவர்கள்.
4: நேர்களுக்கு வணக்கம். யானையின் உணவில் மர இலைகள், பட்டைகள், தளிர்கள், புற்கள், பழங்கள், விதைகள் ஆகியவை அடங்கும். யானைக்கு செரிமான சக்தி மிகவும் குறைவு. தான் உண்ணும் உணவில் பாதிக்கு மேல் நன்கு செரிமானம் செய்யாமல் சாணமாக அதை வெளியேற்றுகிறது. யானையின் உடலுக்குள் சென்று செரிமானமாகாமல் வெளியேற்றப்படும் விதையானது சிறந்த

வைப்புத்திறனை கொண்டுள்ளது. யானையின் இடப்பெயர்ச்சி காரணமாக இவ்விதைகள் நீண்ட தொலைவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விதைக்கப்படுகின்றன. இவ்விதைகளிலிருந்து புதிய இடங்களில் தாவரங்கள், புற்கள், மரங்கள் செழித்து வளர்ந்து மற்ற உயிரினங்களுக்கு வாழ்விடத்தை உருவாக்குகிறது. யானைகள் உள்ள காட்டில் ஒரே வகையான மரங்கள் அருகருகே இருப்பதில்லை, மாறாக கலந்து மாறி மாறி இருக்கின்றன. மரங்களின் பரவலான இவ்வமைப்பிற்கு யானைகளே முக்கிய காரணம். இதனால் மரங்கள் சூரிய ஒளி, நிலம், நீர் ஆகியவற்றிற்காக போட்டியில்லாமல் முழுமையாக செழித்து வளர்கின்றன. ஆப்பிரிக்க யானைகள் சுமார் 335 தாவர இனங்களையும், ஆசிய யானைகள் சுமார் 122 தாவர இனங்களையும் சாணத்தின் மூலம் வெவ்வேறு இடங்களுக்கு பரப்பி செழித்து வளரச் செய்கின்றன. யானை தன்னுடைய இடப்பெயர்ச்சியின் போது வழியிலுள்ள பெரிய மரங்களின் கிளைகளை உடித்தும் வேரோடு பிடுங்கியும் உண்ணுகின்றன. மேலும் முட்புதர் செடிகளை

0: ஆசிய யானைகள் சுமார் 122 தாவர இனங்களையும் சாணத்தின் மூலம் வெவ்வேறு இடங்களுக்கு பரப்பி செழித்து வளரச் செய்கின்றன. யானை தன்னுடைய இடப்பெயர்ச்சியின் போது வழியில் உள்ள பெரிய மரங்களின் கிளைகளை உடித்தும் வேரோடு பிடுங்கியும் உண்ணுகின்றன. மேலும் முட்புதர் செடிகளை மிதித்தும் அழிக்கின்றன. இதனால் ஒரே விதமான பரந்த மரங்கள் மட்டுமல்லாது தரைக்கு கிடைக்கும் சூரிய ஒளியால் சிறிய தாவரங்களும் வளர உதவுகிறது. பெரிய உருவத்தினை கொண்டுள்ள யானை இடப்பெயர்ச்சியின் போது அடர்ந்த தாவரங்களை அழித்து தெளிவான பாதையை உருவாக்குகிறது. இதனால் இப்பாதையில் சிறிய விலங்குகள் எளிதாக இயங்கி தமது வாழ்விடத்தை அதிகரித்துக் கொள்கின்றன. யானைகள் உணவிற்காக மரக்கிளைகளை ஒடிப்பதால் மரக்கிளைகள் கத்தரிக்கப்பட்டு மரங்களின் வளர்ச்சி எளிதாகிறது. இதனால் காடுகளின் கார்பன் உறிஞ்சும் அளவு அதிகரிக்கிறது. மேலும் கீழே விழுந்த மரபாகங்களான இலைகள், பூக்கள், பழங்கள் உள்ளிட்டவைகளை மான், காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட பெரிய தாவர உண்ணி விலங்குகள் உணவாக்கிக் கொள்கின்றன. யானைகள் தங்களின் கால்களால் கரையான் புற்றுகளை உடைத்து மண்ணை கிளறும்போது சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் முதலிய கனிம சத்துக்களை மரங்களுக்கு உரமாக கிடைக்கச் செய்கிறது. இவ்வாறு கண்டறியப்படும் சோடியம் யானையால் மட்டுமல்லாமல் சோடியம் தேவைப்படும் ஏனைய தாவர விலங்குகளாலும் உண்ணப்படுகிறது. யானைகள் இல்லையென்றால் காடுகளுக்கு இக்கனிம சத்துகள் கிடைக்காமல் போய்விடும். யானை சாணம் வண்டுகள், எறும்புகள், தேள்கள், சிலந்திகள், பூச்சிகள், கரையான்கள் உட்பட பல உயிரினங்களுக்கு உணவாக உள்ளது. யானை நாளொன்றுக்கு 15 தடவை சாணமிடுகிறது. சாணத்தை நம்பியிருக்கும் உயிரினங்களுக்கு இது போதுமானதாக உள்ளது. பூச்சிகளை உணவாக்கும் பறவைகளுக்கு யானை சாண பூச்சிகள் முக்கிய உணவாக விளங்குகின்றன. ஆற்றுப்படுகைகளில் நீர் வற்றியுள்ள கோடை காலங்களில் யானைகள் தங்களின் அபார மூப்பசக்தியை பயன்படுத்தி நிலத்தடி நீரை கண்டறிகின்றன. அவ்விடங்களில் தும்பிக்கை, தந்தம் ஆகியவற்றை பயன்படுத்தி குழிகளை தோண்டி நீரினை வெளிக்கொணர்கின்றன. இவ்வாறு வெளிப்படும் நீரினை யானைகள் தவிர மற்ற விலங்குகளும் பயன்படுத்துகின்றன. யானைகளின் வழித்தடத்தில் யானைகளின் கால் தடங்களால் உண்டாக்கப்படும் குழிகளில் நீர் நிரம்பி தவளைகள நீரில் முட்டையிட்டு தலைப்புரட்டைகள் உருவாகி அவை எதிரிகளின் அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பான இடமாகவும் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். உண்மையான மகிழ்ச்சி நாம் எவ்வளவு பொருள் ஈட்டுகிறோம் என்பதில் இல்லை. அந்த பொருள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுகிறது என்பதில்தான் இருக்கிறது. ஆம்னியர்களே, உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் எவ்வளவு பொருள் ஈட்டுகின்றோம் என்பதில் இல்லை. அந்த பொருள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுகிறது என்பதில்தான் இருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனை இது. சந்தோஷத்திற்கான வழியை தெரிந்து கொண்டோம். மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது தொடரும் நாளையும் இதுபோன்ற சிந்தனை துளிகளோடு.

0: புதுமை புதுமை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை இந்த சனிக்கிழமை காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நினைவலைகள் நிகழ்ச்சியில தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள்னு ஷேர் பண்ண போறது திருமதி சித்ரா அவர்கள். வணக்கம்மா.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, நீங்க என்ன ஷேர் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத என்ன நிகழ்வை சொல்ல போறீங்க?
3: மேடம், நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு இங்க பாண்டிச்சேரிக்கு வந்தேங்க மேம். ஒரு பாட்டு போட்டாங்க, மாமா பொண்ண கொடு, மாமா சொல்லி போடு அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஓடுனுச்சுங்க. ஃபர்ஸ்ட் அப்பதான் கேக்குற அந்த பாட்டை திரும்ப திரும்ப அதே பாட்டு போட்டுட்டே இருக்கவும் எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைச்சதுங்க மேம்.
2: எங்க போட்டாங்க அந்த பாட்டை? யார் போட்டாங்க?
3: கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல போட்டு விட்டாங்க அந்த பாட்டை. அதை கேக்கும்பொழுது எனக்காகவே அந்த பாட்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் நான்.
2: உங்களது அரேஞ்ச்ட் மேரேஜ் தானே?
3: ஆமாங்க மேம்.
2: அப்போ மாப்பிள்ளை வீடு வந்து புதுச்சேரிங்களா?
3: ஆமாங்க மேம், இங்கதான் பாண்டிச்சேரியில இருக்கோம் நாங்க.
2: உங்களுக்கு புதுச்சேரி புடிச்சிருந்ததா கல்யாணம் வந்த உடனே?
3: ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புது இடம், பயமா தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆள் போக போக அடுத்து குழந்தைங்கள் ரெண்டு குழந்தை பிறந்துச்சுங்களா, அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே பழகிடுச்சுங்க.
2: சரி, இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னு நீங்க எதை ஷேர் பண்ண போறீங்க?
3: இப்போ வந்து மேரேஜுக்கு முன்னாடிங்க மேம், நான் காரைக்கால் இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் மூணு பேர் சேர்ந்து காரைக்கால் இருந்து பூம்புகார் போறதுக்காக முடிவு பண்ணியிருந்தோங்க மேம். நாங்க அப்போ ஃபர்ஸ்ட் நடந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க நடந்து போயிட்டோங்க மேம். அந்த டைம்ல அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இதுக்கு மேல கால் வலிக்குது, நான் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டான். இன்னொரு பொண்ணு போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியம் கொடுத்தா, ஐயோ வேணா வேணா இதுக்கு மேல போனா நமக்கு பயம் வந்துருச்சு அவளுக்கு, நம்ம சரி நம்ம பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போனாங்க மேம். இத்தனைக்கு இது எங்க வீட்டுக்கு தெரியாதே நாங்க முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க மேம் நாங்க மூணு பேரும்.
2: இது எந்த வருஷம்?
3: 85ல நான் சொல்றது.
2: 85ல கல்லூரி படிச்சுட்டு இருந்தீங்களா இல்ல ஸ்கூலா?
3: அது ஸ்கூல் முடிச்சிட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க மேம். நானு பிடிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தாரா, தமிழ் செல்வி, நாங்க மூணு பேரும் இங்க பாண்டிச்சேரியில. அவங்க மூணு பேருமே இங்கதான் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா,
2: மூணு பேரும் எப்படி கல்லூரி ஸ்கூல் தோழிகளா, பள்ளி தோழிகளா, இல்ல இந்த வேலையில?
3: வேலையில இருக்கும் பொழுது பிடிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேம் நானு. அப்ப மூணு பேரும் நாங்க தோழிகளா இருந்தோம்.
2: சரி, எதுக்கு போனீங்க?
3: பூம்புகாருக்கு கலைக்கூடம் பாக்குறதுக்காக போனாங்க மேம் நாங்க.
2: ஓ, அந்த கலைக்கூடத்தை பாக்குறதுக்காக மூணு பேரும்?
3: ஆமாங்க மேடம், மூணு பேரும். அப்புறம் பஸ் ஏறி போயிட்டோம். அங்க போயிட்டு பீச் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்து பாத்துட்டு வீட்டுக்கு போய், அத கூட நாங்க உண்மையா சொல்லல, போயிட்டு வந்தோங்கிற உண்மையை சொல்லவே இல்லைங்க மேடம். நானு
2: ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி,
3: ஆபீஸ் போன மாதிரி அந்த டைம் அப்படியே கரெக்டா நாங்க ஆபீஸ்ல இருந்து போற மாதிரி வீட்டுக்கு போயிட்டோம். மூணு பேருமே அதே மாதிரி முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டோங்க மேடம் நாங்க.
2: அப்ப மூணு பேருக்குமே திருமணம் ஆகல?
3: ஆமாங்க மேடம், மூணு பேருமே திருமணம் ஆகாத இருந்தோம் நாங்க.
2: ஆகடி, மூணு பேருமே கொஞ்சம் ஒரு ராவடியான பெண்களா?
3: ஆமா ஆமாங்க மேடம், ஆமா ஆமா.
2: இந்த மாதிரி வேற எங்கேயாவது போறன பழக்கம் உண்டா அடிக்கடி வெளியில?
3: அதன் பிறகு அப்புறம் நாங்க பிடிஓ ஆபீஸ்ல இருந்த மாதிரியே ஒரு 50 பேரை வந்து நாங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தோம். பிடிஓ ஆபீசரு, கிராம சேவிகா, அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ரெண்டு பஸ் புடிச்சுக்கிட்டு திருச்சிக்கு போயிருந்தோம் மேடம். நாங்க திருச்சியில வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தோம். அங்க ஒரு நாள் வந்து ஒரு 10 பேர் மட்டும் நாங்க சேர்ந்து தியேட்டர்ல படத்தை பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தோம். இறங்கி வரும்போது அக்கா எங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து மேடம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து பொன்மலை ஜங்ஷன் அந்த இடத்துக்கிட்ட ரயில்வே டிராக் வழியா நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்க தங்கியிருந்த வீட்டை வந்து விட்டுட்டோம், அது மறந்துட்டு கொஞ்சம் தள்ளி நாங்க போயிட்டோம். ஐயோ, எல்லாருமே வந்து திரும்பி பார்த்தா அந்த அவங்க யாருமே காணும், அவங்க வேற ரூட்ல அவங்க தள்ளி போயிட்டாங்க. நாங்க மட்டும் ஒரு 5-6 பெண்கள் மட்டும் நாங்க ஒன்னா போனோம். ஐயோ, நம்ம வந்த ரூட்டே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அக்கா அக்கா அக்கான்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அதன் பிறகு அவங்களுக்கும் வந்து அவங்க பேசிக்கிட்டே போனவங்களும் அவங்களும் பார்த்துட்டு எங்க குரல் கேட்டுட்டு உடனே அவங்க நின்னுட்டாங்க. நாங்க ஓடி பதட்டத்துல போய் சொன்னோம் அந்த மாதிரி, ஐயோ நாங்களும் ரூட்டு மாறி பேசிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாம் திட்டினாங்க. நாங்க போகும்போது எங்க கூட யாராவது நீங்க

0: கஷ்டத்துக்கு போயிட்டீங்களா, என்ன ஆயிருக்கும் நேரம் அப்படின்ட்டு அவங்க திட்டினாங்க அக்கா எல்லாம். அது ஒரு மறக்க முடியாது, அது ரொம்ப மனசு ரொம்ப பதற்றத்துல இருந்த நிகழ்வு மேடம், அது மறக்கவே முடியல அந்த நிகழ்வு. அது எங்களுக்கு
1: திருமணம் எந்த ஆண்டுங்க?
0: 89ல.
1: ஓகே, திருமணமான பிறகு இந்த மாதிரி நட்பு வட்டத்தோட உலா போன அனுபவம் இருக்கா?
0: இல்லைங்க மேடம், அந்த மாதிரி என்ன போகல, ஆனா போன்ல மட்டும் நாங்க பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கான்டாக்ட் இருக்குங்க, அப்படி பேசிட்டு இருக்கோம். மேரேஜுக்கு பிறகு என்னுடைய ஹஸ்பண்டு கூட நான் வில்லியனூர் போயிருந்தேன், அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு மேடம். ஒரு சிக்கன் கடையில வந்து அவங்க சிக்கன் வாங்கிட்டு பேக் மாட்டிட்டு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தைய கையில வச்சிருந்தேன். இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க, உட்காருன்னு சொன்னதுல எனக்கு காதுல விழுங்க மேடம் அந்த வண்டி சத்தத்துல. இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஏறி உட்காந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க வண்டி எடுத்தாங்க. அதன் பிறகு எங்க எங்க நான் குரல் கொடுத்துட்டே நிக்கிறேன், அவங்களுக்கு காதுலேயே விழுங்க. கொஞ்சம் தூரம் அவங்க போயிட்டு பின்னாடி ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு மேடம். அது
1: எப்படி அது வந்து திட்டினாங்களா?
0: அவங்க வந்து இல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே ஏறி உட்கார மாட்டியா நீ அப்படின்னாங்க. நான் ஏறதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். நானு
1: அவ்வளவு ஒல்லியா இருப்பீங்களோ?
0: ஆமாங்க மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரிங்க மேடம்,
1: வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா?
0: அவ்வளவுதான் மேடம்,
1: நிறைய இருக்கு எதை சொல்றது.
0: ஆமாங்க, நிறைய இருக்குங்க மேடம்.
1: சரி, ஓகே. மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஒரு சில விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, அதுவும் தோழிகளோட.
0: ஆமாங்க மேடம், ரொம்ப சந்தோஷமான நாட்கள் மேடம் அதெல்லாம். இதை விட பள்ளி பருவங்களும் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும். அதுவும் மறக்க முடியாத நிகழ்வுகள் தான்.
1: சோ, உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டுல நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்த ஒரு குடும்பம்.
0: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம், ஆமா.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுக்கு விருப்பமான பாடல்னு ஏதாவது இருக்கா?
0: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டு மேடம்.
1: ஓகே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து.
0: எனக்கு எப்பொழுதுமே அந்த பாட்டு கேட்டாலே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேடம். அது என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மேடம் அந்த பாட்டு.
1: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருது. நன்றி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க மேடம்.

நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர், எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள்

0: களையும் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றம் அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் புரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து

0: வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2 முதல் 3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம் சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் IQ லெவலில் அயோடின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம தைராய்டு பற்றி சில தகவல்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் வந்து நாளமில்லா சுரப்பிகள்ன்ற ஒரு தகவல்கள் நம்ம பார்க்கணும். நம்ம உடம்புல வந்து எண்டோகிரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து தனியான டக்ட்ஸ் இருக்காது. அதிலிருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து பாடியில் கலக்கிறதுக்கு தனியாக டியூப் வழியாக இருக்காது. நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாய் வழியாக சாப்பிட்றோம், குடலுக்கு போகுது, ஈசோஃபகஸ் இருக்குது குடலுக்கு போகுது, எப்படி ஒவ்வொரு டியூப் வழியாக போகுது. எல்லாருக்கும் ஹெட்ன்ற அந்த இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டை சொல்லுவோம். பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தைராய்டு வேலை செய்கிறதுக்கான கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரல் வலைக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன அந்த ஆர்கன், அந்த ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கமும் ஒரு சின்ன சின்ன இது இருக்கும். நடுவில் ஒரு கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராம் வெயிட் தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அந்த கீழே வந்து தைமஸ்ன்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது ரெண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாளமில்லா சுரப்பிகளில் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டு, பேங்க்ரியாஸ், அந்த கணையம், பேங்க்ரியாஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து டயபிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணமாக உள்ளது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ், இந்த உறுப்புகள் எல்லாமே இந்த நாளமில்லா சுரப்பிகள். அதனால நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே மிக முக்கியமான பங்கு, மிக முக்கியமான உடலினுடைய செயல்பாட்டில் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய பல ஃபங்க்ஷனுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதில் இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னு சொன்னால் இந்த தைராய்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது வந்து அதனுடைய ஆக்டிவிட்டிக்கு மட்டும் தினமும் அயோடின் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், அதனுடைய டேமேஜஸ் வந்து பர்மனன்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம கரெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம், இதில் கரெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இது லைஃப் லாங் பர்மனன்ட் டேமேஜ் உள்ள உண்டாக்கக்கூடியது. நார்மலாக நம்ம வந்து

0: ஐக்யூ கேள்விப்பட்டிருப்போம். ஐக்யூ வந்து இன்டெலிஜென்ட் குவஷன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நார்மல் கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-110 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் அதோட குறைவாக இருக்கிறாங்க, மூளைத்திறன் குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 80-90 வரைக்கும் இருக்கும். அதுக்கும் கீழே சப்நார்மல்னு பார்த்தீங்கன்னா 70-80 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஐக்யூ வந்து நம்ம இடத்துல டெஸ்ட்டுகள் வழியாக, அதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க, அவங்க வந்து ஐக்யூவை மென்டல் ஐக்யூ அசஸ்மெண்ட்டு இப்போ பண்ண முடியும். இது வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் வர்றது என்னென்னா அவங்களுடைய ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது, ஸ்கூலில் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் குறையுது அப்படின்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்று தைராய்டு லெவலில் நார்மலாக இருக்கணுன்றது பார்க்குறது, அப்புறம் வந்து அவங்களுடைய ஐக்யூ வந்து நார்மலாக ஈஸியான சில டெஸ்ட் வழியாக அவங்களுடைய ஐக்யூ பவர் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த 70 கீழெல்லாம் போகும்போது தான் கொஞ்சம் ரொம்ப அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இங்கே 110 போனாங்கன்னா, 110 மேலே 120 போனாங்கன்னா அவங்களை வந்து சூப்பர் நார்மல், ஜீனியஸ்னா 140 மேலே சொல்லுவோம். இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நார்மலே வந்து நம்ம 90-110 சொல்லியிருக்கோம். இந்த அயோடின் வந்து நமக்கு வந்து தினமும் கிடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, சரியானபடி கிடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ஐக்யூ வந்து 13% கூடும், ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். குழந்தைங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், நம்ம எந்த விதமான விட்டமின்ஸோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா இதுவோ டயட்டோ ஃபுட்டோ எதுவுமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மருந்து மாத்திரை டானிக்கு சத்து மாவு சத்து பவுடர் இதுக்கு தான் நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கான அயோடின் கலந்த சால்ட் வந்து டெய்லி அவங்களுக்கு சரியானபடி கிடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ஐக்யூ வந்து 13% கூடக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஒரு குழந்தைக்கு வந்து 13 குடிச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. நார்மல் இதுக்கு அவங்க ஈஸியாக வந்து சேர்ந்துருவாங்க. பிளஸ் இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்கு, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு 6 கட்டாயமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அந்த 6 கொடுக்கக்கூடியதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா அந்த நேரத்தில் தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது 6 ஈவன் தண்ணி கூட நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. இதை சரியானபடி ஒரு அம்மா வந்து கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதால அந்த குழந்தைக்கு மேலும் ஒரு 7% ஐக்யூ கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அயோடைஸ்டு சால்ட் பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் கரெக்டாக அந்த தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்திலையும் பிறந்த குழந்தை 6 உள்ள பீரியட்லையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா குழந்தையினுடைய ஐக்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக 20% கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. மேலும் பல தகவலை நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஐக்யூ லெவலில் அயோடின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மையாளி வர செய்த நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார், தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம், அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை, விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி, தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். இவர் மரம் வந்து அரச மரமா ஆலமரமானு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல, எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய

0: அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார், நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மக்கிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசித்து பார்த்தா இன்னமும் நமக்கு விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்கள வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களை அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேற நான் வேறுங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்லாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புகிறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பு அன்றைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம், வாழ்த்து அனுப்புனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேனாராம். ஏன் சார் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சிறு சேமிப்பின் அவசியம். நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:35. நகர் உலா. என்ன நேயர்களே, இன்னைக்கு நகர் உலாவில் எந்த இடத்துக்கு போக போகிறோன்ற ஒரு சின்ன ட்ரிப்புக்காக காத்துட்ருப்பேங்கன்னு நினைக்கிறேன். தென்னிந்தியாவில் காஷ்மீர், தமிழகம் அருகே ஜில்லுன்னு ஒரு பனிப்பொழிவு ஸ்பாட்டு, மறைந்து கிடக்கும் இயற்கை பொக்கிஷம் தான் இன்னைக்கு நகர் உலாவில்.

இறைவி படத்திலிருந்து பிருந்தா ஆனந்த் சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நகருலாவில் தென்னிந்தியாவினுடைய காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் போக போகிறோம். கொளுத்தும் வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறது நம்மளோட வழக்கம். ஆனால் பனிப்பொழிவு பெய்யக்கூடிய இடத்திற்கு போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் சற்று கற்பனை செஞ்சு பார்க்கலாமா? பொதுவாக பனிப்பொழிவு அப்படின்னாலே காஷ்மீர், சிம்லா, குலு, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்ற இடங்கள் தான் நம்ம நினைவுக்கு வரும். தென்னிந்திய மாநிலங்களில் பனிப்பொழிவு பெய்யும் இடங்களை காண்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் நம்ம ஆச்சரியப்படுத்தும் வகையில் தென்னிந்தியாவில் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மால் பனிப்பொழிவை பார்த்து அந்த குளுமையும் அனுபவிக்க முடியும். சென்னையிலிருந்து 7 மணி நேர பயணத்தில் இந்த இடத்த அடைய முடியும். என்னடா இது, நார்த் சைடில் சொல்கிற இடத்த சவுத் சைட்லையா, யோசிக்கவே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பனிப்பொழிவு அதிக பெய்யக்கூடிய ஒரு பகுதி, பனிப்பொழிந்த அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு மலைப்பகுதி, குன்றுகள், ரம்யமான நீர்வீழ்ச்சி என ஒரு புது விதமான தோற்றத்தை கொண்ட லம்பாசிங்கி இந்த பகுதி தான். நிச்சயம் குடும்பத்தினர், புதுமண தம்பதியினர், நண்பர்களோட ஜாலியாக சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற இடமா இருக்குது. சென்னை வாசிகளை இந்த சுற்றுலா பயணம் உங்களோட லிஸ்டில் லம்பா

0: கோலி படத்திலிருந்து சுபாஷினி அனிருத் அசல் கோலார் குரலில் ஒலித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:16. நேர்களே, இன்னைக்கு நகரோலாவில் லம்பாசிங்கி, இது வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நண்பர்களோட உறவினர்களோட போகிறதுக்கான சுற்றுலாத்தலங்களில் ஏற்றத்தலம், முக்கியமாக பனிப்பொழிவு ஸ்பாட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். எந்த காலகட்டங்களில் போகலாம் அப்படின்ற தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பிரசித்தி பெற்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் அரிய உயிரினங்கள், பசுமையான மலை காடுகள், நீர்வீழ்ச்சிகள் இருந்தாலும் சீதோஷ்ண நிலையை பொறுத்த வரைக்கும் மணாலி, லடாக், டார்ஜிலிங் போன்றவற்றுக்கு இணையாக இருக்க முடியாது. இந்த குறையை போக்குற வகையில் தான் இயற்கை அளித்த பொக்கிஷமாக இந்த லம்பாசிங்கி இருக்குது. ஆந்திராவில் அமைந்திருக்கக்கூடிய கண்கவர் மலைவாச ஸ்தலமாக லம்பாசிங்கி குளிர்காலத்தில் அடிக்கடி பனிப்பொழிவை பெறும். குளிர்காலம் மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்திலும் இதமான ஒரு காலநிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி இது.

0: லவ்வர் படத்திலிருந்து செயின்ட் ரோல்டன் நேஹா குரலில் ஒலித்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு கேட்கலாம். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 3:30 சங்கீத சாரல் செதலபதி ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: இன்னைக்கு நம்ம நகருலாவில் லம்பாசிகி அப்படின்ற இடம் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது. சரி, அதனுடைய கரெக்டான லொக்கேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அரக்கு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அழகிய கிராமம் தான் இந்த லம்பாசிங்கி.

உற்சாகப்பட்டினத்துக்கு உட்பட்ட சிந்தப்பள்ளி அருகே மலை கிராமமாக அறியப்படும் இந்த லம்பாசிங்கி கடல் மட்டத்தில் இருந்து 1025 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மூடுபனி மலை வாசஸ்தலம். தென்னிந்தியாவில் மனைப்பொழிவை காணும் ஒரே இடமாக இருக்கிறதுனால இது தென்னிந்தியாவினுடைய காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய உயரமான பள்ளத்தாக்குகள், பனிப்பொழிவோடு வீசும் சிலு சிலு காற்று உடலை சிலிர்ப்படைய செய்யும்.

சர்தார் படத்திலிருந்து அறிவு சந்தோஷ் நாராயணன் குழுவில் செய்த வந்த பாடல் அது. இன்னைக்கு நகர உலாவில் லம்பா சிங்கியை தான் பார்த்துட்ருக்கோம். வருடத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் மூடு பணியில் போர்வை போர்த்தியது போன்றே காட்சியளிக்கும் இந்த கிராமம். அதிலும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலம் உச்சக்கட்ட குளிராக இருக்கும். மேக கூட்டங்களே பனிப்பொழிவாக மாறி மலைத்தொடரை ரம்யமாக்குது. இங்கு பனிப்பொழிவு மட்டும் பிரபலம் கிடையாது, சுற்றி பார்ப்பதற்கு ஏராளமான அழகிய இடங்கள்லாம் இருக்குது. லம்பா சிங்கி வியூ பாயிண்ட், தஜங்கி ரிசர்வ் வயர், கொத்தப்பள்ளி நீர்வீழ்ச்சி, சூசன் கார்டன், ஏரவரம் நீர்வீழ்ச்சி, அண்ணாவரம், அரக்கு பள்ளத்தாக்கு, இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். இதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். ஆண்டு முழுவதும் இந்த இடம் அழகாக காட்சி அளிக்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்திலனா பயணம் செய்யலாம். அதாவது பனிப்பொழிவை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நவம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே போக வேண்டியது கட்டாயம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல அந்த பனிப்பொழிவுகளையும் குளிர்ச்சியும் நம்ம அனுபவிக்க முடியும்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வாழை படத்திலிருந்து கபில் கபிலன் குரலில் ஒலிக்கிறது. இந்த பாடலோடு நகருலா லம்பாசிங்கே போன்ற மற்றொரு நகருலாவில் சந்திக்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு சிலிகுரியில் உள்ள பாக்டோக்ரா விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவரை மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி வரவேற்றார். இந்நிலையில் இன்று அவர் மேற்கு வங்கத்தின் ஜுகாச்சில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 18வது பட்டாலியன் எல்லை சாவடியை பார்வையிடுகிறார். அங்கு எல்லை பாதுகாப்பு வீரர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம் தொடர்பாக இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடர்பான சமூக ஊடக பதிவு ஒன்று குறித்த கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அந்த பதிவு ஒரு தனிநபரின் கருத்தை பிரதிபலிப்பதாகவும் உண்மைகளில் இருந்து கணிசமாக வேறுபடுவதாகவும் தெரிவித்தார். இறால் தீவன உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு மீன் மற்றும் இறால் வளர்ப்பு விவசாயிகளையும் கடல் உணவு உற்பத்தியையும் பாதிப்பதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். அச்செலவுகளை குறைக்க தேவையான கொள்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் மத்திய அரசை வலியுறுத்தினார். அமராவதியில் நேற்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்தபோது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் முடிந்ததை தொடர்ந்து ஈரான் மீது 7வது நாளாக அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே தெற்கு துறைமுக நகரங்களான பண்டார், அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய இடங்களில் வெடிசத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள சோங்கிங் நகரில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். சிறிய நகரங்கள் மற்றும் படிக்கட்டு போன்ற நிலப்பரப்புகளை கொண்ட காஸ் மலைப்பகுதிகள் வழியாக பாயும் உஜியாங் ஆற்றின் அருகில் பெய்த பலத்த மழையே நிலச்சரிவுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். மற்றொரு தகவல் தளத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் நானு.

ஓகே, இன்னைக்கு எந்த தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம்? வெளியில் நம்ம போகிறது அப்படின்றது தினசரி நிகழ்வாக ஆயிடுச்சு நம்மளுடைய காலகட்டங்களில். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டிலாம் பயணிப்பது அப்படின்றது தேவை ஏற்பட்டால் மட்டும்தான், அதாவது திருவிழாக்கள், சுப நிகழ்வுகள், வியாபாரம் சம்பந்தமாக பணம் ஈட்டுவதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்போது பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு போக்குவரத்து வசதி அந்தளவுக்கு கிடையாது, நடந்து போவாங்க. அப்படி இல்லைனா ஒரு மாட்டு வண்டியிலையோ குதிரையிலையோ இந்த மாதிரி சில ஒரு போக்குவரத்து மூலமா தான் அவங்க பயணிப்பாங்க. அப்போ போகும்பொழுது நேரங்கள் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவங்க தேவையான தண்ணீர், உணவு இதெல்லாம் பொட்டலங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது வழக்கம். சரி, நம்ம அப்படி கிடையாது. இப்போ கையில் பணம் கூட நம்மக்கிட்ட வேண்டாம், கைபேசி இருந்தால் போதும், அது மட்டுமே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். சரி, அதுக்கும் தகவல் தளத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இருக்குங்க. நம்ம வெறும் கைபேசி மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் நினைக்கிறோம், ஆனால் பஸ் ஊட்டி இறங்கினாலோ வண்டி ஊட்டி இறங்கினாலோ முதல்ல தாகம் எடுக்கும். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் எந்த கடை இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி குடிப்போம். அந்த பாட்டிலை பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, தெரிஞ்சுக்கலாமா?

மயில் படத்திலிருந்து சின்மய குரலில் ஒழித்த பாடல் அது. நேரம் 8:08:46. இன்னைக்கு தகவல் தளத்தில் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களில் இருக்கும் கோடுகள் வெறும் டிசைனுக்காக கிடையாது, அதுக்கு பின்னாடி செலவை குறைச்சி பாட்டிலுக்கு வலு சேர்க்குற ஒரு சூப்பர் இன்ஜினியரிங் ட்ரிக்கு இருக்குது. இந்த சயின்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிக்கை இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் பயணம் போகும் பொழுது, ஆஃபீஸ்க்கு போகும்போது மட்டும் கிடையாது, ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது கூட நம்ம கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், இது சகஜம். ஆனால் நீங்கள் என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா, மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா வாட்டர் பாட்டில்களையும் வளைவான கோடுகள் இல்லை ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும். இது வெறும் ஸ்டைலுக்காக அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு செம அறிவியல் சூப்பரான இன்ஜினியரிங் ட்ரிக் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். காலை 8:30 இதனுடைய தொடர்ச்சியும் நீங்கள் கேட்கலாம்.

0: தங்கமுகத்திக்கு தாளம் படத்திலிருந்து தரண்குமார், சத்யபிரகாஷ், சஞ்சனா கல்மாஞ்சி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஒரு கோடுகள், அதாவது டிசைன் எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி செலவை குறைக்கிறதுக்காகவும் பாட்டிலுக்கு வந்து வலு ஊட்டுறதுக்காகவும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயங்களும் இருக்குது, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். காலையில் 8:30 மணியிலிருந்து இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியில், மன்னிக்கவும், ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Akashvani presents Morning News. Good morning, I'm Sanjay Mattu. The headlines. Prime Minister Narendra Modi inaugurates 75 redeveloped railway stations across the country under Amrit Bharat scheme. Also flags off 2 new train services. Home Minister Amit Shah to visit BSF border outpost in West Bengal today to review security and launch development initiatives. UN Human Rights Agency voices concern over wave of unrest in Pakistan-occupied Jammu and Kashmir. Calls for probe into deaths of protesters. In Japan Open badminton, PV Sindhu faces Chen Yufei of China in semi-final of women's singles in Tokyo, and in FIFA World Cup, France and England to lock horns for third place at Miami tonight. Prime Minister Narendra Modi virtually inaugurated 75 redeveloped railway stations across 20 states from Jalandhar in Punjab last evening. These stations have been modernized under the Amrit Bharat Station Scheme, which is one of the world's largest station redevelopment programs. Developed at a cost of about 1,570 crore rupees, these stations have been transformed into modern passenger-friendly facilities. Redeveloped in the spirit of Virasat Bhi, Vikas Bhi, the stations incorporate elements reflecting local culture, heritage and architecture. On the occasion, Mr. Modi flagged off the Kartoli-Ambala train service, which will improve connectivity across Punjab, Haryana and Himachal Pradesh. He also flagged off the Sant Ravidas Express between Amritsar and Varanasi, establishing a direct rail link between two of India's most revered spiritual and cultural centres. He also inaugurated the 30.9-kilometre-long Package 6 of the 4-lane Greenfield Delhi-Amritsar-Katra Expressway. Speaking on the occasion, Mr. Modi said the inauguration of the 75 redeveloped railway stations reflects the rapid transformation that Indian Railways has undergone over the past few years.
2: बीते वर्षों में भाजपा सरकार ने स्थितियों को

0: all with isolated, extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Sanjay. Prime Minister Narendra Modi's visit to Haryana and Punjab are prominently noticed on the front pages of all national dailies. On his visit to Jind in Haryana, the statesman notes, PM launches India's first hydrogen train. Highlighting his visit to Punjab, the front page lead in the Tribune states, PM slams AAP over law and order, graft, attack on Akalis, signals solo poll run. The Times of India's front page lead quotes the Supreme Court as saying, Election Commission can delete doubtful voters, can't decide citizenship. The Hindustan Times carries a story on the Joint Parliamentary Committee reviewing the bill to automatically remove ministers, chief ministers and prime ministers arrested for over 30 days. The paper writes, Parliamentary panel on PM, CM's removal bill defers draft report. Drawing attention to possible plans to introduce plastic currency in India, the Times of India reports, in step towards plastic notes, RBI floats expression of interest for polymer substrates. And finally, the passing away of legendary cricketer Sir Garfield Sobers is widely noticed in the press. The Indian Express writes in its obituary, legendary all-rounder with many firsts. He didn't know how special he was. And with that, it's back to you, Sanjay.
0: Thank you, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi inaugurates 75 redeveloped railway stations across the country under Amrit Bharat scheme. Also flags off two new train services. Home Minister Amit Shah to visit BSF border outpost in West Bengal today to review security and launch development initiatives. UN Human Rights Agency voices concern over wave of unrest in Pakistan-occupied Jammu and Kashmir. Calls for probe into deaths of protesters. PV Sindhu enters into final of Japan Open badminton tournament. And in FIFA World Cup, France and England to lock horns for third place at Miami tonight. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. நம்மளுடைய அன்றாட வாழ்வில் எப்பொழுதுமே வெளியில் போகணுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, இல்லை நம்மளுடைய தொழில் சார்ந்து ஒரு கார்லேயோ பஸ்லேயோ பயணிக்கும் பொழுது நம்ம கையில் தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுவும் இந்த வெய்ய காலத்தில் எவ்வளோ குடித்தாலும் தாகம் அடங்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் கடையில் வாங்கக்கூடிய வாட்டர் பாட்டில், நம்ம வந்து இப்போவும் ஒரு சிலர் நம்மளுடைய நம்ம ஊர் தண்ணி நம்ம வீட்டு தண்ணி அதை தவிர வேறு குடித்தா ஒத்துக்காது அப்படின்ற ஒரு சிலர் இருப்போம். அதையும் தாண்டி அவங்களுடைய பார்வையில் கூட இந்த வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக பட்டிருக்கும். பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் அதில் சில கோடுகள் டிசைன் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அதை தான் நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். செலவை குறைக்கிறதுக்காகவும், அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வாட்டர் பாட்டிலினுடைய செலவை குறைப்பதற்காகவும் பாட்டிலுக்கு வலு ஊட்டுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை தான் பயன்படுத்தியிருக்காங்க. கம்பெனிகளில் வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு பாலி எத்திலின் டெரிப்தாலேட் அதாவது பெட் என்ற பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவை குறைப்பதற்காக அதிகமாக பிளாஸ்டிக் தேவைப்படும் ஒரு பாட்டில் தயாரிக்கிறதுக்கு. அதனுடைய கழிவை குறைப்பதற்காகவும் ரொம்ப மெல்லிய பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப மெல்லிசான ஒரு பிளாஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த பாட்டில்களில் கோடுகள் இல்லாமல் வளவளன்னு இருந்துச்சுன்னா கையில் பிடிச்சதுமே பேப்பர் மாதிரி நசுங்கிடும் இல்லையா? இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம் கொல்லில் ஒழித்த பாடலது நேரம் 8:38. நேர்களே, இன்னைக்கு தகவல் தளத்தில் வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டிசைன், அதில் இருக்கக்கூடிய கோடுகளுடைய ட்ரிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே தான் இன்ஜினியர்களுடைய மூளை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி இந்த கோடுகள் பாட்டிலுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது, இதனால் லாரியில் நூற்றுக்கணக்கான பாட்டில்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கொண்டே போனாலுமே கீழே இருக்கிற பாட்டில்கள் நசுங்காது. இந்த சின்ன ட்ரிக் மூலமாக பாட்டிலில் நசுங்கும் வாய்ப்பை 30% வரை குறைக்குது. ஸோ பாட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது நசுங்காமலும் இருக்குது, நம்ம கையில் அதை பிடிக்கும் பொழுது வழவழப்பாகவோ இல்லை அது வந்து பிடிச்சதுமே பேப்பர் மாதிரி நசுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. பாட்டிலுக்கு எலும்பு போன்ற பலத்தை தரக்கூடிய இந்த கோடுகள், முக்கியமாக நம்மளோட உடம்புக்கு எலும்பு இல்லைனா எப்படி உடல் உறுதியாக ஒரு பலமாக நம்மளால் நிற்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாதோ அதே மாதிரி ஒரு பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டிலுக்கு எலும்பு மாதிரி பலத்தை கொடுக்கிறது இந்த கோடுகள். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி இருக்கும், சில சில விதங்களில் வரையப்பட்டிருக்கும். இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. 30% இது நசுங்காமல் இருக்கிறதுக்காக இதனுடைய பயன்பாடு. நழுவாமல் இருப்பதற்காகவும் இந்த சூப்பரான ஒரு கிரிப் தரக்கூடிய கோடுகளாகவும் இது இருக்குது. நம்ம கையில் இருக்கும் பொழுது இப்போ ஃப்ரிட்ஜிலருந்து எடுக்கிறோம், ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியோடு எடுக்கிறோன்னா அதனுடைய குளிர்மை இருக்கக்கூடிய கூலிங் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் நம்ம கைப்பட்ட உடனே டக்குன்னு அது நசுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா நம்ம கையிலிருந்து விழுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி சூழல்களிலிருந்து தவிர்ப்பதற்காகவும் இதனுடைய பயன்பாடில் பிளாஸ்டிக்குடைய அளவை குறைப்பதற்காகவும் இப்படி பல விஷயங்களை இதுக்கு காரணமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து தகவல் தளம்.

நேரம் 8:44. இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய கோடுகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கூல் வாட்டரை பேட்டிலில் வெளியிலே வைக்கும் பொழுது அதை சுற்றி தண்ணீர் துளி உருவாகும். பேட்டிலோட சர்ஃபேஸ் வழவழன்னு இருந்துச்சுன்னா நம்ம கையிலேருந்து ஈஸியாக நழுவி கீழே விழுந்துடும். இது நம்ம எல்லாருமே டெய்லி அன்றாட நடவடிக்கைகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம ஓடும் பொழுதோ ஈஸியாக டிரைவிங் செய்யும் பொழுதோ இது நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஆனால் பாட்டில் மேலே இருக்கிற இந்த மேடு பள்ளக்கள் கைக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்குது. வேர்த்தாலும் பாட்டிலில் ஈரமாக இருந்துச்சுனாலும் கையிலிருந்து நழுவாது. இப்போ நம்ம ஓடும்போது தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய வேர்வையினால் கையிலிருந்து வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரைவ் பண்ணிட்டு போகும்பொழுதும் அதே மாதிரி தான், வேர்வைகள் இருக்கும். ஒரு மழை காலத்தில் நம்ம நடந்து போகும்போது கூட கையில் தண்ணி பாட்டில் இருக்குது, அதை எடுத்து குடிக்கலாம்னு நினைக்கும் போது தண்ணி ஈரத்தினுடைய தன்மையினால் கீழே வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இந்த கையில் இருக்கக்கூடிய கிரிப்னஸ்ஸை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கு. வெப்பநிலை அல்லது உயரம் மாறும் பொழுது பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து விரிவடையும் இல்லைன்னா சுருங்கும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்து மலைப்பகுதிக்கு பாட்டில்களை கொண்டு செல்லும் பொழுதோ அல்லது வெயிலில் காரில் பாட்டிலில் வைக்கும் பொழுதோ உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த கோடுகள் ஒரு அக்கார்டியன் இசைக்கருவி மாதிரி வளைஞ்சு கொடுத்து அந்த ப்ரெஷரை உள்வாங்கிக்குது. இதனால் பாட்டிலோட வடிவம் மாறாமல் அப்படியே இருக்குது, நசுங்காமல் அதனுடைய வடிவம் மாறாமல் அப்படியே இருக்குது. இதுதான் இதனுடைய உண்மையாலும், அது பாட்டிலுக்கு தேவையான பிளாஸ்டிக்குடைய பயன்பாடு கம்மியாக இருக்குது ஒரு புறம்னாலும், நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கிரிப் ஒரு புறம் இருந்தாலும், இது வெயில்லையோ ஒரு மழையிலேயோ அதனுடைய ஹீட் தாங்கும் பொழுது, அதனுடைய தண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது இந்த கோடுகள் எப்படி அந்த ப்ரெஷரை உள் வாங்கிக்கிட்டு பேட்டிலோட வடிவம் மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு சயின்ஸும் இதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.

ரிச்சி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கு கேட்டும் ஜெனிஷ் லோக்நாத் குரலில். நேரம் 8:50:44. இனி வேலைவாய்ப்பு செய்திகள். பொதுத்துறையில் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அசிஸ்டன்ட் பிரிவில் உத்தரப்பிரதேசம் 110, மகாராஷ்டிரா 86, டெல்லி 53, தமிழகம் 35, மேற்கு வங்காளம் 35, பீகார் 35, ஹரியானா 35, கேரளா 33 உட்பட மொத்தம் 750 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது வரம்பு 1/7/2026 20-28. ஸ்டைஃபன் மாதம் 14,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரை. தேர்ச்சி முறை ஆன்லைனில், சான்றிதழ் சரிபார்ப்பு முறையும் உண்டு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விவரங்களுக்கு iob.bank.in என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள். விண்ணப்ப கட்டணம் 744, SC/ST பிரிவினருக்கு 236. மற்றொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. IIT வங்கியில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பிரிவில் ஆர்டிட் 100, சட்டம் 9, உள்கட்டமைப்பு மேலாண்மை 8, செக்யூரிட்டி ஆஃபீஸர் 4 என மொத்தம் 31 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, சட்டம், BE, BTEC, MCA படித்திருக்க வேண்டும். வயது 1/7/2026 25-35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை குழு விவாதம், நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க idbi.bank

என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் 1050, SCST பிரிவினருக்கு ரூபாய் 250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி ஆகும். மத்திய அரசின் இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது அக்கௌண்டன்ட் ஜெனரல் 80, ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் 50, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி 16, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 என மொத்தம் 168 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு BE, BTEC, MBA, CA. வயது 18-30 வயதிற்குள்ளும் 32 வயது தளர்ச்சி உண்டு. 24/7/2026 எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு உண்டு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விவரங்களுக்கு cotcorp.org.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1770, SCST பிரிவினருக்கு 590. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி ஆகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

டாக்டர் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் ஜோனிட்டா காந்தி குரலில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் வாட்டர் பாட்டிலுடைய டிசைனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த டிசைன் காரணமாக கம்பெனிகள் ரொம்ப குறைவான பிளாஸ்டிக்கை வச்சு உறுதியான பாட்டில்களை தயாரிக்க முடியுது. இதனால் பிளாஸ்டிக் பயன்பாடு பெருமளவு குறையப்படுது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா யூஸ் பண்ண பாட்டிலை ரீசைக்கிளிங்க்கு நசுக்கும் பொழுது அது சரியாக அந்த கோடுகள் வழியாகவே ஈஸியாக மடியும். செங்குத்தாக வலுவாக இருக்கிற பாட்டில்கள் கிடைமட்டமாக அழுத்தும் பொழுது சுலபமாக மடிகிற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டில்கள் மேலே கம்பெனியோட பிளாஸ்டிக் ஸ்டிக்கர்கள் இருக்கும் இல்லையா, பாட்டில் சர்ஃபேஸில் இந்த கோடுகள் இருக்கிறதுனால பசை நல்லா பிடிச்சிட்ருக்கும். ஸ்டிக்கர்களும் சுருங்காமல் கிழியாமல் நீட்டாக இருக்கும். ஃபேக்ட்ரியில் சூடான பிளாஸ்டிக் கூல் ஆகும் பொழுது உள்ளே இருக்கிற காற்று சுலபமாக வெளியேற்றவும் இந்த டிசைன் உதவுது.

புஷ்பா 2 படத்திலிருந்து ஷேயா கோஷல் குழுவினர் சேர்வொழித்த இந்த பாடலோட தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. மற்றொரு தகவல் தளத்தில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சமாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரேச்சித்த கல்யாணி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ரச்சாப்புத்தாலம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக அதிபோ அல் அதிபோ அன்னமாச்சாரியா கிருதி ராகம் மத்யமாவதி ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்டோம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்டோம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு ராக்கெட்டான விக்ரம் ஒன்றின் முதல் சுற்றுப்பாதை ஏவுதல் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெறுகிறதா? இது குறித்து சமூக ஊடகப்பதிவு ஒன்றில் கருத்திட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். விரைவான மற்றும் தேவைக்கேற்ற ஏவுதல் சேவைகளை வழங்கும் வகையில் இந்த 4 நிலைகளை கொண்ட ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், நாட்டின் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோரின் மனப்பான்மையை இந்த திட்டம் பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைய ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் அரசு நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை அரசு கோரும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரின் போது பல முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கட்டாயமாக உரிமம் பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. புதிய உரிமம் பெற நாய் ஒன்றிற்கு 200 ரூபாயும் மற்றும் புதுப்பிப்பு கட்டணமாக 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது வளர்ப்பு நாய்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்குள் கட்டாயம் உரிமை பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் மின்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். போட்டியின் 2வது செட் ஆட்டத்தின் போது சீனாவின் சென்யூவே ஆட்டத்திலிருந்து விலகியதைத் தொடர்ந்து சிந்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் இது முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க இதற்கான களம் முகநூல் வழியா உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய முகநூலில் போயிட்டு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊரில் இருந்து அழைச்சிருக்கீங்கன்றதை குறிப்பிட்டு எந்த பாடல் உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், இதை எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்காக இந்த பாடலை, உங்களுக்கு விருப்பமான பாடலை ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே நிலைத்தின் சார்பில் நன்றிகளோட இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல், அன்பழகன், காமராஜ், பாண்டித்துறை, சுரேஷ், இந்த நேயர்கள் எல்லாருமே விரும்பி கேட்டிருக்காங்க பொன்னுமணி படத்திலிருந்து ஒரு பாடல். கேட்கலாமா?

நேரம் 10:08:16. இது கேட்டாலும் இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர் சென்னையிலிருந்து அந்தோனி தாஸ். பாடல் வந்து ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

நேயர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் கோவை புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியம், இதே கன்னி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாடல் வருது.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு சிறு சேமிப்பின் அவசியம். இந்த தலைப்பை ஒட்டி நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை வைக்கக்கூடிய களம் நேயர் நேரம். நெறிப்படுத்துபவர் மலர்விழி.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
0: நேர்களை, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமுட்டத்திலிருந்து, நாச்சியார்பேட்டையிலிருந்து கோ அன்பழகன், எடப்பாடி தங்கவேலு. படிக்காத மேதை படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க.

ரி நேர் விருப்பம். நேரம் 10:23:47. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சின்ன பசங்க. நாங்கள் படத்திலிருந்து வேதாரண்யத்திலிருந்து ராஜதுரை, லதா, பாலாஜி, புவனா, ஜெயச்சந்திரன், நர்மதா, விக்கி, அகிலேஷ், இந்த நேர்களுக்காக பாடல் வருது.

அடுத்த நேயர்கள் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், நாகவல்லி, நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, இந்த நேயர்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். ராமாயி வயசுக்கு வந்துட்டா படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களே, இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர்விருப்பம். நேரம் 10:32. அடுத்த பாடல் கோட்டூர் சிவகுமார் ரிக்ஷா மாமா படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு.

இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் இரவும் பகலும் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு, அவருக்காக பாடல் வருது.

நேரம் 10:41. அடுத்த பாடல் வன்னே கணேசன் புண்ணியம்மன் மேட்லேருந்து எழுதியிருக்காரு. நினைத்தாலே இணைக்கும் படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாடல் வருது.

நேர்களை இது கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நிறைவா வேட்டவளம் குமார், கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, இந்த நேர்களும் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. நேரம் கருதி அவங்களுக்காக ஒரு பொதுவாக ஒரு பாடல்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பணியாளர் பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வூதியர்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் நடைபெறும் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கின் முழு அமர்வில் உரையாற்ற உள்ளார். ஓய்வூதிய வழக்கு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே சிறந்த ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இந்த பயிலரங்கம் வலியுறுத்துவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 22,000 ரூபாய் ஆரம்ப முதலீட்டில் குடிமக்களுக்கு மாதம் 25 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் அளிக்கும் ஒரு முதலீட்டு தளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி விளம்பரப்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூற்றுக்களை மத்திய அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு அந்த காணொலி பொய்யானது என்றும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மருத்துவ நிபுணர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக புதுடெல்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் வசதிக்காக நாளை சிறப்பு முகாமை நடத்தவுள்ளது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் மற்றும் தட்டாஞ்சாடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் நடைபெறும் முகாமில் அந்த பகுதியில் உள்ளவர்கள் பங்கேற்று வரியை செலுத்தலாம் என்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:16. வாழ்வறிந்து செலவு செய்தால் வாழ்க்கை மலரும், வரவை மீறி செலவு செய்தால் வாழ்க்கை கருகும். என்னம்மா ஆரம்பிக்கும் போதே ஒரே கவிதையோடு ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி இந்த கவிதையை சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் சேமிப்பு அப்படின்ற விஷயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கும் பொழுது, நம்ம கஷ்டமான காலத்தில் யாருமே உதவாத பொழுது, நாம் சேர்த்து வச்ச ஒரு சிறிய சேமிப்பு தான் நமக்கு ஒரு பெரிய வரமாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். உண்மை தானே நான் சொல்கிறது? அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு என்னென்னா, சிறு சேமிப்பின் அவசியம். சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நீங்கள் நேரம் நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275-2405-2250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணலாம். இன்றைக்கி நேரம் நிகழ்ச்சியில் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறீங்க.

நம்பர் 2275240 2275250 வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணலாம். இன்றைக்கி நேரம் நிகழ்ச்சியில் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறீங்க.

வாழ்க்கையில் சேமிப்பு அப்படின்ற விஷயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கும் பொழுது, நம்ம கஷ்டமான காலத்தில் யாருமே உதவாத பொழுது, நாம் சேர்த்து வச்ச ஒரு சிறிய சேமிப்பு தான் நமக்கு ஒரு பெரிய வரமாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். உண்மை தானே நான் சொல்கிறது? அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு என்னென்னா, சிறு சேமிப்பின் அவசியம். சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நீங்கள் நேர் நேரம் நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க. கால் பண்ண

0: அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் அது ஏற்படுத்தி கொடுக்குமே.
1: அதனால
0: என்ன பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நிறைய வாழ்க்கையில நிறைய பேர் வந்து உயர்ந்தும் இருக்காங்க. அதே மாதிரி சேமிக்க சேமிக்க ஒரு மனிதனுக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கறது வரும். இப்ப என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கும். அப்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ஸையும் சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கறது என்கிட்ட இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அது ஒரு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பயக்கும். எல்லாத்தோட மேம் நம்ம காசு சேமிக்கும் பொழுது அந்த சேமிக்கக்கூடிய காசுல நமக்கு உரியவர்களுக்கு சில சர்ப்ரைசஸ் கொடுக்கும் பொழுது மனசு அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம். உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் சேமிச்ச காசுல நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணா அவன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். அதனால நமக்கு உறுதுணையாக இருப்பது அப்படிங்கறது சேமிப்பு தான். நிறைவாக சொல்லும் பொழுது சேமிப்பு அப்படிங்கறது ஒரே துறையில இருக்கக்கூடாது மேம், வெவ்வேறு துறையில இருக்கணும். ஏன்னா ஒரு துறை வந்து நலஞ்சு போச்சுனாலும் இன்னொரு துறை அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சேமிப்பு அப்படிங்கறது கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் நிலம், கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட், கொஞ்சம் ஷேர் மார்க்கெட், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டுன்னு பிரித்து பிரித்து பிரித்து நம்ம காசு அப்படிங்கறது போடும் பொழுது அது ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மள ஹெல்ப்ஃபுல்லா பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் அந்த சிறு சேமிப்பு அப்படிங்கறது கொடுக்கும் மேம். எல்லாத்தோட இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய காசுதான் நாளைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும், நமக்கு நாளைக்கு ஒரு அரணாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம செய்யக்கூடிய இன்றைய சேமிப்பு தான் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது மேம்.
1: ரொம்ப அழகாக
0: ஆமா, சேமிக்கக்கூடிய பழக்கத்தை சின்ன குழந்தைகளுக்கு உண்டியல வச்சு பெற்றோர்கள் ஆரம்பிச்சு வைக்கணும். அந்த உண்டியல்ல குழந்தைகள் காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் நாளடைவில் அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கறது என்னன்னு உணர்ந்து அவங்களும் சேமிப்பாங்க மேம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: நன்றி மேம்.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: எங்கள் தோடிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
1: இன்றைய சிக்கனம், இன்றைய சேமிப்பு, நாளைய எதிர்கால வாழ்க்கை. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். அளவறிந்து வாழாதார் வாழ்க்கை உலக போல இல்லாகி தோன்றா கிடும். ஆடம்பரமா வாழ்கிறவங்களோ சோம்பலோட வாழ்கிறவங்களோ வாழ்க்கையில உயரவே முடியாது. சிக்கனம் சேமிப்புன்னு சொல்ற நேரங்கள்ல சில இதுல சில அனுபவ படிப்பினைகள் கூட இருக்கு. அந்த அனுபவ படிப்பினைகளை நம்ம கடந்து வருகிற போது நம்ம வாழ்வியல் பயணத்தை சரியா கொண்டு போகலாம். மற்றவங்களை போலவே நாமளும் ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற ஒரு அண்ணங்க நுழைஞ்சு போச்சு
0: சொன்னீங்கன்னா
1: அங்க சிக்கனம்ங்கிறது கேள்விக்குரிய. இப்ப என்னுடைய மக சென்னைக்கு போனாரு, பேரையும் கை காலோட போனாரு. போயிட்டு சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டும் சொல்லி பல இடங்கள்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி வாய்ப்பு உருவாக்கி இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் வந்து சிக்கனவாதியா இருக்கிறார், கஞ்சத்தனம் இல்லாம இருக்கிறார். அது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல அந்த உழைப்பினுடைய வரக்கூடிய வருமானத்தை முதலிட சேமிப்பா போட்டு வர்றாரு. முதலிட போடுறதுனாலதான் அவர் எதிர்காலத்துக்கான தேவைகள் என்னென்னு இப்பயே சரியான கோணத்துல கொண்டு வர்றாரு. 10 வருஷத்துல குறைஞ்சபட்சம் மனைவி குடும்பம் செலவுகள்னு பாத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு சென்னையில. இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்கிறாரு எங்க ஊர்ல. இன்னும் ஒரு காணி நிலமும் இன்னும் ஒரு காலி மனையும் வாங்கணும் ஒரு திட்டம் அவர் மனசுல இருக்கு. இதெல்லாம் எப்படி அவரால் செய்ய முடியும் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு மிக சரியான கோணத்துல பயணிச்சிருக்கிறார். அதே நேரங்கள்ல இங்க வந்து சென்னை பெங்களூரு மும்பைன்னு சொல்லி வெளியிடங்களை பிழைக்க

0: போன ஒரு சிலர் சாமர்த்தியமாவும் சாதுரியமாவும் தகுதியை வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அத பாக்குற போது நாம அவங்கள பாராட்டணும், அவங்கள வாழ்த்தணும் சொல்ற அளவுக்கு வந்து இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் சொல்ல வாழ்க்கையை வரைய எடுத்து கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்மளாலையும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு தையல்காரன தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வரும்போது இவர் வருமானத்தை வச்சு இது என்ன பண்ண போறாரு அப்படி சொல்லி ஏளனம் பேசணுங்க. ஒரு சிலர் திரை மறைவாகவும் நேரடியாகவும் அவங்களுக்கெல்லாம் எதிர் சவால் கொடுக்காம இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களை திருமணம் பண்ணி கொடுத்து ஒழுக்கின வீட்டில் இருந்து நாங்கள் ஒரு வீடு கட்டி நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சொன்னா அது என்னுடைய சேமிப்பு, அது என்னுடைய சிக்கனம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் இப்படி வாழ கத்துக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் எதிர்பார்த்த கவலை இருக்கக்கூடாது. அந்த கவலை உள்ள வந்து நோய்ஞ்சிட்டாலே அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அனுபவம் நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லி கொடுக்குற நேரங்களில் நம்ம வந்து வாழ்வியல் விஷயங்களை நிறைய கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிற நேரங்களில் மற்றவங்களை போல நாமளும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதே நேரங்களில் போறாமல் இருக்கக்கூடாது. அவங்க உயர்ந்துட்டாங்களா நம்மளால உயர முடியுங்கிற அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி வாழ வாழ ஒரு வாழ்க்கை இன்னும் ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடறேன்
1: சொல்லுங்க.
0: பெற்றோர்கள் முன்மாதிரியா இருக்கணும், குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாழ்வில் விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து நாம ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா குழந்தைகளுக்கு எளிமையை சொல்லி கொடுத்தோம்னா அது எடுபடாது. ஒரு சிலர் ஆயுள் காப்பீட்டு வங்கியில கட்டிட்டு ஏமாறது நானே ஏமாந்துருக்கேன். அது போல ஒரு சிலர் 2 பைசா வெட்டி தரேன், 5 பைசா வெட்டி தரேன் சொல்லி சொல்லுவாங்க. அதை வாங்கறதுக்குள்ள படுற பாட்டு போதாத பாடா போயிடும். வாங்கும்போது அழகா வாங்கிட்டு கடைசியில் நம்ம ஏமாத்திடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாம அஞ்சல் துறை சேமிப்பு, நம்பகமான அரசு வங்கி சேமிப்பு, இது மாதிரி இடங்களில் நம்ம சேமிப்பை வட்டி கம்மியாக இருந்தாலும் போட்டாலும் நம்ம ஒரு எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழலாம், மன நிறைவாக வாழலாம். அப்படி வாழறதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்து இங்கே வாழ்ந்தா நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: அனுபவம் நன்றி மேலே எங்களை பேச சொல்லுது. நன்றி,
1: நன்றிங்க சார். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:13:45 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியின் நேயர் நேரம். தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் நேயர்கள் தங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஓம் சக்தி. வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தெரியல நிறைய பேர் கேக்குறாங்க, திரும்ப திரும்ப இவங்களே பேசுறாங்க. இன்னும் நீங்க தன்னுடைய பெருமையை பேச கூடாதுங்க, ஊரை பத்தி பேசணும். அதாவது பெஸ்டா பேசுனா சுருக்கமா பேசணும் சார். இந்த பொறுத்த வரைக்கும் வேற லைன் விடணும், சும்மா நம்மளே பேசுனா ஒரு சில நேரம் பேசுறாங்க பாருங்க. திருக்குறள் உதாரணம் சொல்லுவாங்க கருத்துக்கள், பட் அந்த மாதிரி பேசும்போது கேட்கறது இன்ட்ரெஸ்டா இருக்குது.
1: உங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களும் கேட்பாங்க, சோ அவங்களும் அதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னதுக்கு. நன்றிங்க சார். நன்றிங்க. நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசி

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக, நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு நேர்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எம் ராஜு, மொலம்பூர்.
0: சொல்லுங்க சார்.
1: என்னை வந்து ஏழு புள்ள பேட்டாங்க எங்க அம்மா. 83ல தான் தனித்தனியா விட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு 4 ஏக்கரு 5 ஏக்கரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விட்டாங்க. அதுலயும் எந்த குறையும் கடன் விடல. நல்லா காணி பூமி விளைஞ்சது. எங்க ஊர்ல இந்தியன் பேங்க் இருந்தது, அதுல போட்டு வச்சிருந்தோம். போற ஊடு அப்ப பயம் ரூபா வச்சிருந்தான். மார்க்கெட்ல வித்துட்டு வர இது ரூபாய வச்சா பானியில வைக்கணும். ஒரு பொட்டி கிடையாது, ஒரு தீர்வு கிடையாது. அதால பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்கு. அந்த நாள்ல வந்து நகையே வாங்கி போட்டு இருக்கலாம். இந்தியன் பேங்க்ல 50,000, 1,00,000, 1.5 லட்சம் டெபாசிட் பண்ணி அப்புறம் வேற எந்த செலவுக்கு யூஸ் ஆகி போச்சு. நகை எடுத்திருக்கலாம், காணி பூமி வாங்கியிருக்கலாம். எனக்கும் சேமிப்புக்கு ஓகேதே கிடையாது. நான் அந்த எல்ஐசியில் கூட சேர்ந்தேன். அந்த பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அதில் போய் சேர்ந்தும் பணத்தை கட்டிட்டு வந்தனே தவிர முழுமையாக வாங்க முடியல என்னால். அதில் 1 லட்சம் ரூபாய் பாலிஸ் போட்டு 82,000 தான் கொடுத்தாங்க. இது போச்சு அது போச்சு. அந்த கிருபானந்த வாரியார் சொல்லுவார மேடையில் அது மாதிரி கதையாக போச்சு அந்த கதை.
0: ஓகே சார், உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: அதால
0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:18. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பு வாரியாக நேர்கள் வந்து பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் இது. சின்ன விஷயன்றது பெரிய விஷயமா நம்மளுக்கு நாளைக்கு வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியலாம். அதாவது சிறிய தொகை, நம்ம குட்டி குட்டியாக ஒரு 1 ரூபி காயினாக சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும், ஒரு 10 ரூபீஸாக போட்டு வச்சுக்கிறதா இருந்தாலும், என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கு மிகப்பெரிய பலனை நிச்சயமாக தரும். ஆனால் நம்ம சேமிக்கவே இல்லை, வரவுக்கு மீறி செலவு செய்கிறோம் அந்த மாதிரி அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த டைமில் நமக்கு யாருமே எந்த இடத்துலையும் நமக்கு துணை நிற்காத போது நாம் சேர்த்து வச்சுருந்த அந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் நம்மளுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறாங்க சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அவசர நிதி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை வந்து பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிற வசதியாக இருக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுட்டே வரும்போது அந்த டைமில் அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது இல்லைங்களா. அதாவது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சிறு சேமிப்பு நீங்கள் சேமித்து வச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்த ஒரு அழகான கதையை கூட நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சிறு சேமிப்போடைய அவசியத்தை இது மூலமாக கூட நீங்கள் எங்களுக்கு உணர்த்தலாம். இன்னையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:27. நம்ம நேரம் நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இன்னையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அன்பான சகோதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன். எப்படி இருக்கீங்க சகோதரி?
0: நலமா இருக்கேன் கொளஞ்சிநாதன் சார். டாபிக் கேட்டீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கிறேன். கடைசி நேரத்தில் நமக்கு உதவக்கூடியது அதுதான். சொந்த பந்தம் உடம்பு கடைசி நேரத்தில் நமக்கு காலவாரி விட்டுருவோம். அண்ணன் தம்பி இருந்த உடம்பு
0: என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, ஒரு மெடிக்கல் செலவோ இல்ல திடீர்னு ஒரு பொண்ணை கட்டி விடுறோம், ஒரு வீடு கட்டுறோம். இன்னைக்கு உடனே சமயத்துல நம்ம நடிகர் ஒருத்தர் இறந்து போனாரு. அவரு பாத்தீங்கன்னா அத்தனை இன்சூரன்ஸ் அத்தனை காப்பீடு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுன்னா அவங்களோட குடும்பமே அதை போய் கண்டுபிடிச்சி எடுத்து ₹1,000,000 பணம் இருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியா தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து படத்துக்காக நடிச்சதுக்காக கிடையாது, அவங்க வந்து இப்படி இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, நமக்கு ஒரு வழிகாட்டி. எங்க குடும்பமும் இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய காலத்தில் சிறப்பா இருக்கணும், யார்ட்டையும் போய் ஒரு ரூபாவோட கேட்க கூடாது அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப இறக்குமே மனுஷனுக்கு திடீர்னு வியாதி தான் வருது, இதுக்கு மேல இல்ல.
0: கரெக்ட் சார், சொல்லுங்க.
1: ஒரு மெடிக்கல் போனா உடனே இப்ப எப்படி ஒரு சின்ன வியாதி இருந்தாலும் ₹1,00,000 இல்லாம என்ன வர முடியாது.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: அதனால இப்ப ஏற்கனவே நேர் சொன்ன மாதிரி இப்ப நான் பாத்தீங்கன்னா என்னோட பேர்ல 3-4 இன்சூரன்ஸ்
0: போட்டிருக்கேன்.
1: என்ன காரணம், நான்லாம் வந்து 10 ஊர் சுத்துறாள், இன்னைக்கு வெளியூர்ல இருந்தா பேசுறேன். நம்ம வந்து வீட்டுல இல்லாம எங்கேயோ போய் வரோம், நமக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குமோ இறைவன் கொடுத்த வரம் தான். ஏன்னா அந்த மனிதன் என்னைக்கு நாளைக்கு இருப்பான், ஒரு நேரம் கழிச்சு கூட இருக்க முடியாது. காசு பணம் எப்போனாலும் வரும், மனிதன் என்ன நிலைச்சு இருக்க முடியாது. அதனால நான் என்ன விட்டு என்ன சிறு சேமிப்பு என்பது அனைவருக்கும் தேவை. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காப்பீடுன்னு சொல்லக்கூடியது கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்றதுல சேர்த்தோம்னு வச்சுக்கலாம், நமக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும் என்பது குழந்தைநாதனுக்கு வாய்ப்பு. நன்றி,
0: நன்றிங்க சார், நன்றிங்க சார்,
1: நன்றி, நன்றி, நன்றி. சொல்லுங்க சார், அவர் அனுப்பிட்டீங்களா?

0: இப்போ நம்மக்கிட்ட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக இந்த ஒரு நேயர் இருக்காங்க, அவ்வளோ வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் மலர்வி அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் செய்யப்பட்டு பேசுகிறோம்மா.
0: சொல்லுங்க சரி சார்.
1: அதாவது சேமிப்பு என்றது இன்று நேற்று இல்லைம்மா, அந்த காலத்திலிருந்தே இருக்கு. அதாவது பாட்டிமார்கள், அதாவது எங்களுடைய பாட்டிமார்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல அனுபவம்மா. அதான் தாத்தா கொண்டாந்த வயா பல கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லையே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனா அவ்வளவாக ரயில்வே போலீஸ் இந்த மாதிரி ராணுவம் அந்த மாதிரி துறை தான் அதிகமா இருந்தது. அது வேண்டாம். அப்ப அவங்க ஒழித்து கொண்டாந்து கொடுக்கற கூலியை வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு அந்த காலத்திலே எங்க அப்பாவோ எங்க பாட்டி கூட திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க 500 ரூபாயில. அப்ப 500 ரூபாய்ன்றது 1930 சொல்றேன்னா, அப்ப 500 ரூபாய்ன்றது இன்னைக்கு வந்து 5 லட்சம் கூட இருக்கலாம்.

0: நிச்சயமா நிச்சயமா.
1: ஏன்னா இப்ப என்ன, நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்ல வரேன்னா, நானும் கவர்மெண்ட் உத்தியோகத்திலிருந்து தான் ரிட்டையர் ஆனேன். ஆனா உண்மையை சொல்ல போனா உண்டியல சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்தாலும் புக்கா உண்டிய நேரும் போதே எப்படி நம்ம நேரடியா பணம் போடுறோமோ அதே போல அதை நிரம்புறோம்னா கவுந்து கவுந்தா என்ன கவுந்த அந்த பொருள் ஆட்டினா கீழே பிடிச்சி ஆட்டினா அந்த கீழே பணம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரிதான் என்னுடைய நிலைமை. சேமிச்சு வைத்து செஞ்சதா சரித்திரமா இல்லாமல் என்னுடைய ஒரு பொண்ணுக்கும் ஒரு மகனுக்கும் இன்றைக்கு என்னுடைய பேரன்களுக்கு நான் செலவு செய்யறதா என்னுடைய ஊதியத்தை கொடுத்துருக்கம்மா. இப்போ எதுக்காகன்னா ஒரு சிலருக்கு அது சாத்தியம் சாத்தியப்படுது. ஆனா கிராம பகுதியில நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிர்வாகத்தை செய்யும்போது அவங்க வந்து அந்த பானையில எல்லாம் இன்னும் சொல்ல போனா கள்ளக்குறிச்சி செய்யறது எல்லாம் அதிகமா சேமிப்பு உண்டுமா என்ன கூட சொல்லுவாங்க. என்ன சார் நீங்க கள்ளக்குறிச்சி போடலாம் ஏன்பாடுவாங்க, அவங்க எல்லாம் அந்த பானையில சேர்த்து வைப்பாங்க. பானை பெரும் பானையில நகையும் அங்கதான் இருக்கும், பணமும் அப்படிதான் இருக்கும். சொல்லி கேட்டு கேட்டு கேட்டுக்கிறவரே அனுபவமா நான் அதை வந்து பாக்கல. இப்ப எப்படின்னா அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குமா மாதவி? இப்படி இன்றைக்கும் ஒரு சில கிராம பகுதியில சேர்க்கிறாங்களே ஒழிய இன்றைக்கு பிள்ளைகள் வந்து சேமித்து வைக்கிறதா எனக்கு ஒன்றும் தோணலம்மா. வரவு எட்டணும் செலவு பத்தணும் என் பேரர்களே முன்பு ஒரு நாளைக்கு செலவு பண்ற காசு நானே பயப்படுறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு சேமிப்பு பார்க்க அவங்ககிட்ட இல்லை. நான் இதுக்கு எதுக்காக சொல்லுவாருன்னா சேமிக்கிற அவசியம் ஒண்ணு நிச்சயமா தேவைமா. ஏதோ அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாலும் நாம தப்பிச்சிடும். இதே விவசாயி தினக்கூடிய
0: யாருக்கா இருந்தாலுமே சேமிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சார்.
1: அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிட்டேன், அந்த உண்டியில காத்து நேரடியா போடும் போது பணம் அதே கவுத்துட்டா அந்த பணத்தை உண்டியில அந்த கட்டி போட்டு அந்த போட்டு எடுத்துட்டா கவுந்து அந்த உள்ள காசு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரிதான் என்னுடைய நிலைமைன்னா சரியா உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நான் ஒன்னும் இட்டு கட்டி பேசலையே. என்னோட சொந்த வாழ்க்கை வரலாறு நான் பேசுறேன்னா சேர்த்து வச்சுதான் செஞ்சு என்ன நான் நாலு தெருமளிச்சிக்க முடியும். ஆனா இருக்காங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க அவ்வளவுதான். என்னால இந்த கருத்துதான் இப்போதைக்கு பண்ண முடியும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:33 நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அது ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு வருஷம் சேமிச்சிருப்பீங்க இல்லை ஒரு 6 மாதம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, ஒன்றுமே கையில் இல்லை, திடீர்னு ஏதோ ஒரு செலவு எல்லாத்தையும் நம்ம கையில் இருந்து போயிடுச்சு, இது ஒன்றுமே கையில் இல்லை, ஒரு ஒரு தொகை நமக்கு இருந்தால் போதும்னு நினைக்கும்போது திடீர்னு நம்ம எங்கேயோ சேர்த்து வச்ச அந்த தொகை வந்து நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை தான் நம்ம சொல்லுவாங்க என்னென்னா, சிறுக சிறுக சேமிக்க பழகு, செழிப்பான வாழ்விற்கு அதுதான் அழகு அப்படின்னு கவிதை மூலமாக ரொம்ப அழகாகவும் சில வரிகளை சொல்கிறாங்க. உண்மைதான், நம்ம வாழ்க்கையில் பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி சேமிக்கிறோம், அதை எப்படி வந்து சேமித்து வச்சு பாதுகாக்கிறோம் அப்படின்ற நம்ம அதுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் அதை நம்மளை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் வைக்குமா. அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம், இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே லைஃப்பில் நமக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அது நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. வணக்கம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அம்மா நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன். அம்மா
0: சொல்லுங்க சார்.
2: அம்மா சேமிப்பு பத்தி தான் கேட்டிருக்கீங்கம்மா?
0: ஆமாங்க சார், சிறு சேமிப்பின் அவசியம்.
2: அம்மா சரி சரி, அதாவதுமா வர்ற வருமானம் எவ்வளவா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, சேமிப்பு போக தான் செலவழிக்கணும்மா.
0: நிச்சயமா
2: செலவு போக சிந்திக்க கூடாது.
0: கரெக்ட்.
2: ஆமா, ஒரு சேமிப்பு இன்னும் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு தான் மிச்சத்தை நம்ம செலவு வச்சுக்கணும். அப்பனாதான் அது வந்து சிறு துளியாதாலும் பெரும் வெள்ளமா மாறுமா. ஆமா, அதனால எப்பவுமே நாங்களும் இன்னைக்கு அப்படிதான் செய்யறது. இன்னைக்கு வர்ற வருமானத்தை

0: சேமிப்புக்கு போகத்தான் செலவுக்கு. அந்த சேமிப்புக்கு போக அன்னைக்கு செலவுக்கு இல்லையனாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல, நாளைக்கு பாத்துக்கணும். அந்த செலவை சுருக்கிடுவோமா. சேமிப்புங்கிறது பணத்தை மட்டும் சேமிக்கிறது சேமிப்பு ஆகாதுமா. தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத பொருள்களை வாங்கி பொருளை விரயம் பண்றது, அனாவசியமான செலவுகள் பண்றது, தேவையில்லாத இடங்களுக்கு போய் வர்றது எல்லாமே அது ஒரு சேமிப்பு இல்லம்மா. அது வந்து ஒரு நல்லதும் கிடையாது. ஆமா, அதனால எது தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு, நமக்கு தேவை கண்டிப்பான முறையில் எது தேவையோ அதை மட்டும் செய்யணும். மிச்சத்தை வந்து நம்ம சேமிப்புல வைக்கணுமா, சேமிப்பு போகத்தான் செலவழிக்கணுங்கிறத என்னுடைய கருத்துமா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: நன்றிமா.
1: நேர்நேர்மிகளில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:42 நொடி. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். இன்னையோட தலைப்பு சிறு சேமிப்பின் அவசியம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்கார் பாபு.
0: சொல்லுங்க பாபு சார்.
1: அதாவது சிறு சேமிப்பின் அவசியம் என்பதை அதை சேமித்தவர்களிடம் கேட்டா அதனுடைய பயன்கள் அழகாக சொல்லுவாங்க. அதாவது பெண் குழந்தை பெற்றவர்களுக்கு தெரியும், பெண் குழந்தை சிறு சேமிப்பு எவ்வளவு அவசியம்ங்கிறது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு இப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. அது ஒரு பெண் குழந்தைகள் பிறக்க போதோ குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமோ நம்மளுடைய அவங்க திருமணத்திற்கோ மற்ற படிப்பு செலவுக்கோ அந்த திட்டம் வந்து உபயோகப்பட போதுதான் வியர்வை துளிகளும் கணித துளி உப்பாதான் இருக்குமானாலும் அதனோட சேமிப்பு இருக்கு பதிலாம் மேடம். அதே மாதிரி சேமிப்பு இருக்கு, அதனோட பழங்கள் வந்து கிடைக்கும் போதுதான் நமக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை அந்த ஒரு திருமணத்திற்கோ ஏதோ ஒரு உதவி நமக்கு தேவைப்படுற போது அந்த சேமிப்பு வந்து கை கொடுக்கும். அதனால எல்லாரும் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாரும் சேவிங்க, சிறு சேமிப்பு, சிறு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 80 ரூபாய் செலவு பண்ணாலும் 20 ரூபாய் சேமிங்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
0: ரொம்ப அழகா உங்களோட கருத்தை ஷார்ட்டா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில பங்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் லால்குடியிலேருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க வெங்கடேசன் சார்.
1: அதில் திருச்சி அமைப்பை வந்து மக்கள் மனதை விதைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான கலைக்கு கொண்டு வரீங்க. அது எல்லாரும் நேரம் தான். எங்க அண்ணன் ரெண்டு அண்ணன்னு சொன்னாரு, கோயில்பட்ட அண்ணனும் சையத் அண்ணனும். அவர் சகோதரர் வந்து இந்திரா காந்தி அம்மா சொன்னதை எடுத்து சொன்னாரு நம்ம நண்பர். உள்ள இருக்கும்போது சிறுசேமிப்புங்கிறது அந்த குழந்தை பருவத்திலேருந்தே அதோடைய நினைவுங்கிறது அவங்களுக்கு பதிய வச்சோம்னாக்கா அவங்க வாழ்நாள்ல சேமிப்புங்கிறத ஏதோ ஒரு மூலையில அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு சேமிப்புங்கிற நிலை வந்து சமுதாயம் வந்து சிந்திக்க விட முடியாத அளவுக்கு அதோட மாற்ற அமைப்புகள் நடந்துகிட்டு
0: இருக்குமா.
1: அவங்கவுங்க வசதிக்கு தக்குவாரு, அவங்கவுங்க வயதுக்கு தக்குவாரு, வளர்ச்சிக்கு தக்குவாரு வெளியில வந்து நம்ம ஆசை போகங்களுக்கு உண்டான செயல்களை பாக்குறோம்.

0: அப்படிங்கும் போது எண்ணங்கள் வந்து அதுலதான் நாட்டம் போய்கிட்டு சேமிப்பு நிறுத்தம் அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு ஏதாவது ஒன்று நாள் கூட கடன் வாங்கி அந்த காலத்தை கழிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு சமுதாயத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் நாமளே. அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான சிந்தனைக்குள்ள தலைப்பு என்னன்னா, சிறு சேமிப்பை வந்து அந்த சேமிப்பு முதல்ல எப்படி நம்ம சம்பாதிக்கணும், நல்ல வழியில அந்த பைசா நம்ம சம்பாதிச்சோமா அப்படிங்கறது ஒரு முதலிடம். அத நல்ல இடத்துல சேமிக்கிறதுக்கு வைக்கிறோமா அப்படிங்கிறது ரெண்டாவது இடம். அந்த மாதிரி சேமிப்பு வந்து இன்னைக்கு அரசு சார்ந்த வங்கிகள்ல அந்த பணம் நம்ம பணம் சேமிக்கப்படக்கூடிய நிலையில இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த உண்டியில் சேர்க்கணுங்கிற பணத்தை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்த உடனே அந்த தொகையை வந்து மறுபடியும் ஒரு பாதுகாப்பு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலா அதுல வந்து வங்கி சார்ந்த சேமிப்புல கொண்டு போய் அதை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த பணம் வந்து பல பேருக்கு சுழற்சிக்கு உள்ளான நிலையில போயிட்டே இருக்கும். இப்ப நாம சேமிப்புங்கிறது நம்ம வீட்லயே சேமிச்சு தனியா வச்சிருக்கோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்துச்சு பணத்துக்கு உண்டான சுழற்சி வராம போயிடும். அதே மாதிரிதான் பார்த்தாச்சு சொன்னாக்க, அந்த பணத்தை கொண்டு போய் தனியார் சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த சேமிப்பு கொண்டு நிறுத்தணும்னு சொன்னோம்னா அந்த தனியாரோட வளர்ச்சி தான் பெருசா இருக்கும். அதனாலதான் சொன்ன, எப்படி அந்த பணத்தை நம்ம ஈட்டுறோம் அப்படிங்கறதுல ஒரு கருத்து வச்சுக்கணும், அது சேமிக்கிற பண்பையும் வளர்த்துக்கணும், அதை எந்த இடத்துல வச்சு சேமிக்கிறோங்கிற நிலைப்பாட்டிலும், அப்பதான் அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு பயன்பாட்டு உள்ள செய்தியா இருக்கும், நமக்கும் நாளைக்கு வந்து பயம் இல்லாம நம்ம பணம் நம்மள்ட்ட வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதுல நம்மளுக்கு நடந்து நிறைவேறும். அதை தாண்டி சேமிப்புங்கிற ஒரு சிந்தனை மட்டும் மனசுல வச்சுட்டு அது நீங்க தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிற சேமிப்புங்கிற மாதிரி போயிடும். அது இல்லாம சிறு சேமிப்புங்க போதே அவங்க வளர்ச்சிக்கு அவங்க பாதுகாப்பா நமக்கு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு இடையூறுகள் வரும்பொழுது நம்ம அந்த பொருள் பாதுகாப்பு கிடைக்கிற ஒரு அர்த்தம். இன்னொன்னு வள்ளுவன் சொல்றாருமா, ஆகாறு அளவிட்டாதின் கேடில் போகார அளவாக்கடைன்னு ஒரு குரல் போடுறாரு. என்னன்னா பணம் வர பணம் எப்படி நமக்கு வருதோ வராம சம்பாதிக்காம இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் நம்ம கையில இருக்கிற பணத்தை வந்து செலவழிக்கிறோம் பாருங்க, அந்த செலவுகள்ல வந்து ரொம்ப கண்ணியமா இருக்கிறோம். நீங்க சேமிப்பு சேமிப்புன்னு சொல்லி நம்ம கையில இருக்குன்னு சொல்லி மக்களுடைய செலவு பணத்தை கொண்டு வச்சு பணம் நம்ம கைக்கு வந்தாலும் நம்மள்ட்ட இருந்து போற செலவினத்தை கணக்கெடுக்கும் போது அந்த வரவை விட செலவு அதிகமாயிடும். அதுக்குதான் எங்க அண்ணன் சொன்னாரு, வரவு எத்தனா செலவு பத்தினான்னு. அது மாதிரி மனித வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கைக்கு உள்ள நிலையை வந்து ஒரு சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு போதுமான பணத்தை நம்ம ஈட்டணும், அதை செலவுக்கு உண்டான நிதான நிலையில செலவு பண்ணிட்டு ஒரு பகுதியை நம்ம ஒரு சேமிப்புங்கிற நிலையில, இது வந்து பொதுவா பணம் மட்டும் இல்ல எல்லா செயல் திட்டத்தையும் சரி, அன்னைக்கு தண்ணீரா இருந்தாலும் சரி, கைபொருளா இருந்தாலும் சரி, வீட்டுல எரிவாயு செய்திகளா இருந்தாலும் சரி, நம்ம பேசக்கூடிய அந்த விடயங்கள் வெட்டி பேச்சு பேசாம மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு சேமிப்புங்கிற ஒரு நிலைப்புல ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டாக்க தனி மனித வாழ்க்கை மட்டுமில்ல சமுதாய வாழ்க்கையை ஒரு சேமிப்பு நிகழ்வுல போங்கிற நல்ல செய்தி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில் நம்மகிட்ட அடுத்த சார் பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளமங்கலம் ஈரா மாமுருகன்.
0: சொல்லுங்க சார்.
1: சேமிப்பு என்றது அவசியம் மேடம். நீங்களே சொல்லிருக்கீங்க சிறுதுள்ளி பேருவெல்லன்னு. அப்புறம் நம்ம எங்க பாப்பா வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது, மூணாவது படிக்கும் போது, இப்ப வந்து எட்டாவது படிக்குது, மூணாவது படிக்கும் போது ஒரு உண்டியல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க டீச்சருங்க. இல்ல சேமிப்பு பணம் அடுத்த வருஷம் எவ்வளவு சேர்த்து வைப்பீங்க அப்படின்ட்டு பாப்பேன் நானு. நீங்க இந்த உண்டியல்ன்ட்டு ஒரு ஆண்டு விழாம் போது கொடுத்தாங்க. அத ஒரு ரூபா ரெண்டு ரூபா கையில கிடைக்கிறத எடுத்துன்னு போய் சேர்த்து வைக்கும், உண்டியல போட்டு வைக்கும். அப்படி சேர்த்து வச்சு அதுக்கு தேவையான போது அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம அந்த சேமிச்சு வச்சாங்க பாரு. அந்த காசை எடுத்துன்னு போய் ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஒரு கீழ ஒரு லபரோ ஏதோ ஒண்ணு வாங்கிக்கும்.
0: எவ்வளவு அழகான விஷயம் பாருக்க.
1: அதே போல மேடம், நம்ம கிராமத்துல பாத்து

0: இருக்கலாம், ஒரு கயனி கட்டலாம், ஒரு எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா
1: இருக்குதுன்னு.
0: ஒரு எறும்பு வந்து என்ன பண்ணுமா, நெல் மணிகளை அது கூண்டுல வந்து சேர்த்து வச்சிருக்குமா. அப்ப வந்து அந்த எறும்பு கிட்ட கேட்டாங்களா, இவ்வளவு சேமிப்பு வச்சிருக்கிறியா, இது என்ன பண்ணுவா, மறுபடியும் வெளியே இதுவா தானே உண்மையா தானே கிடைக்குது வெளியே அப்படின்னு. மழை காலத்துல இப்ப வந்து நான் சேர்த்து
1: வச்சிருந்தேன்னா
0: மழை காலத்துல வந்து தேவையான நான் சாப்பிட்டு மீதி எடுத்தாந்து வெளியே
1: போட்டுடுவேன்
0: அப்படின்ட்டு அந்த எறும்பு சொல்லி இருந்ததுங்களா. சேமிப்பு என்பது மேடம், சேமிப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம், மிக மிக அவசியம் மேடம். எது இப்ப சேமிப்பு தான் வந்து கை கொடுக்கும் நாளை ஒரு பிறகாலத்துல. இப்ப வந்து நம்ம ஆடம்பரமா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நாளைக்கு ஒரு கஷ்டங்காலம் இருந்தா சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி பாக்குறது அதுல இருக்கிற சுகமே வேறதான் மேடம்.
1: ரொம்ப அழகா கதை, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்டோரியை வச்சு ரொம்ப அழகா சொன்னீங்க முருகன் சார், நன்றிங்க சார்.
0: அதான் மேடம் நான் சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இந்த இது புரோகிராம் தான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க நீங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:52 நொடி. நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதுவில இருந்து ஆசைத்துக்கு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
1: அதாவது சேமிப்பு அப்படிங்கிற தலைப்பு எடுத்துறீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து எதுக்கு என்றால், அது நம்ம சொல்ல சொல்ல எங்க மனசுல பதியுது. பதிவுவதற்காக நீங்க எடுக்கின்ற ஒரு நல்ல காரியம். இன்றைய சேமிப்பு என்பது நமக்கு நாளைய பாதுகாப்பு. அதாவது நம்ம சேமிச்சோம்னா நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம கையே அது ரொம்ப பாதுகாப்பானது. நான் வந்து ஒரு நேயர் சொன்ன மாதிரி, நானும் இரு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும்போது அந்த சேமிப்பு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் பாட்டி ஒருத்தவங்க பர்ணமலை ஏறி ஏறி இறங்குவாங்க, ஒரு ஸ்டூலை போட்டு கதவு பூட்டி என்னடான்னு பார்த்தா அவங்க பேங்க் அங்கே தான் இருக்குது. காசு மா பர்ணமலை காசு அனு பாருங்க, அன்னைக்கு அவங்களுக்கே அந்த சேமிப்பு பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம சேமிக்கணும். சேமிப்பு என்பது ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது. அந்த சேமித்தோம்னா நாளைக்கு அதனுடைய யூஸ் வந்து மருத்துவ செலவுக்கு, படிப்புக்கு, மற்றபடி எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சிறுக சிறுக சேமிக்க முடியும். நம்ம ஒன்றும் உடனே போய் பணத்தை அப்படியே கொண்டு போக முடியாது. நம்ம நீங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சோண்டு எடுத்துட்டு போயிட்டு அது ஒரு நேயர் இப்ப சொன்னாரு பாருங்க, எப்படி சேமிக்க வேண்டும், எந்த இடத்துல அது வந்து பார்த்து பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். அது பாதுகாப்பு செய்யணும், போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அது மாதிரி இடங்கள்ல போட்டு வைக்கணும். போட்டு வச்சு தேவைக்கு தான் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கவே கூடாது. ரொம்ப தேவைக்கு தான் எடுக்கணும். அதனால நம்ம சேமிப்பை தொடங்குவோம். நம்ம உறுதிப்பாட்டுன்னு வாழ்வோம், நன்மை பெறுவோம். சேமிப்பது என்பது அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கம்.
0: நன்றிங்க சார், நன்றிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: எம் அபு சலீப், தாண்டவ மூர்த்திக்கு போம்.
0: சொல்லுங்க அபு சலீப் சார.
1: அரசு அங்கீகாரமான நிறுவனங்களை நம்ம பணத்தை சேமிக்கணும் மேடம். பணத்தை மட்டும் சேமித்தா மட்டும் போதும் மேடம். நீர் சேமிப்பு, எரிபொருள், மின்சாரம், இது போன்ற தருணத்துல நம்ம கவனமா இருக்கணும் மேடம். இதான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க மேடம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
1: மிக்க நன்றிங்க மேடம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:55 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி நேரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ப நேரத்துடைய நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். நேரத்துடைய நிறைவு தருணத்துக்கு வந்ததுனால இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பின் அவசியம். அதாவது பார்த்திங்கன்னா சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது உனது எதிர்காலத்திற்கான முன்னேற்றம்.

எச்சரிக்கை. அளவோடு செலவு செய்பவன் எப்பொழுதும் குறைவில்லாமல் வாழ்கிறான். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதே சிறு சேமிப்பின் முதல் படி. இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் நமக்காக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, மற்ற நம்மளுடைய நேயர்கள்லாம் சொன்ன மாதிரி அதிகமாக ஒரு தொகையை வச்சு தான் நம்ம வந்து சேமிக்கணும் அவசியம் இல்லை. அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய வரவுக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சிக்கனமாக செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேமிப்பையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கிங்களேன், நேர்கள் நீங்கள் சொன்ன மாதிரியும் மற்றவர்கள் சொல்கிற மாதிரியும் நம்ம மற்றவங்க கையை எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு பணத்தை செலவு பண்ணவும் கற்றுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறத விட மிக முக்கியமான விஷயம் நமக்கு எதுக்காக செலவு பண்ணுறோம், எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம், இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசித்து ஒரு சில விஷயங்களை பண்ணணும். அதேமாதிரி சேமிப்புன்றது ஒரு பெரிய தொகை மட்டும் கிடையாது, சின்ன விஷயமும் கூட. நீங்கள் ஒரு இன்னிலேருந்து ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்துக்கு அந்த சேமிப்பு தொடங்கினீங்க அப்படின்னா, இன்றைக்கி இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய எதிர்காலத்துக்கோ அது ஒரு முக்கிய தொகையாக இருந்து உங்களை நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல காப்பாற்றி கொடுக்குற ஒரு வரமாக தான் அது இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முடியாத சில நேயர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த அந்த பங்கேற்க முடியாத நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில நேயர்களை நிகழ்ச்சியின் மூலமா சந்திக்கிறதுல

0: துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில நேயர்களை நிகழ்ச்சியின் மூலமா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி. இன்னைக்கு முதல் கடிதமாக யாருடைய கடிதம், எங்கிருந்து?
1: இன்னைக்கு முதல் கடிதம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வீரமுடையானத்தம் சி நித்திலன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்.
2: எந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க?
1: கடந்த மாதம் 28ஆம் தேதி ஞாயிறு மாலை 4 மணிக்கு தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டேன். இது புதுமையான நாடகம். காதலித்து வீட்டை விட்டு ஓடினால் என்னென்ன அவமானங்கள் ஏற்படும் என்பதை மீராவின் பெற்றோர்கள் ஏற்படுத்தினர். மீராவும் பெற்றோர் மீது வைத்திருந்த அன்பால் வீட்டை விட்டு ஓட முடியவில்லை. அனைவரின் பாத்திர படைப்பும் அற்புதம். இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு நாடகம். ஒளிபரப்பிய புதுவை வானொலிக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதம் யார் மேடம்?
2: தெள்ளாரிலிருந்து எஸ் அருணாச்சலம், ஏ கலைச்செல்வி ஆகிய நேர்கள் எழுதியிருக்காங்க.
1: என்ன நிகழ்ச்சிக்காக?
2: இந்த மாதம் 7ஆம் தேதி அன்றும் 14ஆம் தேதி அன்றும் 12 மணி அளவில் நமது நிலையம் ஒளிபரப்பிய சித்திரம் பற்றிய ஒரு கடிதம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு அஷ்டதாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் பற்றிய சித்திரம் மிக அருமையாக இருந்தது. ஜே சச்சிதானந்தம் அவர்கள் எழுதியதை மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் மிக அழகாக உரையாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற எஸ் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் நன்றி. உரையாடல் கேட்டது நேரில் தரிசனம் செய்தது போல் இருந்தது. அருமையான நிகழ்ச்சி என்று எழுதியிருக்காங்க.
1: அதே சித்திரம் நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியுள்ள கடிதம். யார் எழுதியிருக்காங்கன்னா விழுப்புரம் ஆர் ராமலிங்கம், ஆர் ராஜகுமாரி, ஆர் பத்ரி நாராயணன், பி ஸ்ரீநந்தினி இவங்க தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 7ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பிய விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை மலைக்கோவிலின் சிறப்புகளை நேரில் காண்பது போலவே இருந்தது. அஷ்ட தாளாம்பிகை உடனுரை தாளகிரீஸ்வரர் கோயில் சித்திரம். இந்நிகழ்ச்சியில் வர்ணனை மிகவும் சிறப்பாக இருந்தது. எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியில் குரல் வண்ணம் கொடுத்த மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் சிறப்பாக நடித்து பேசியது அருமை. முதல் பாகத்தை கேட்டவுடன் 2ஆம் பாகம் எப்பொழுது ஒளிபரப்பாகும் என ஆவலாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கின்றார். 2வது பாகம் இம்மாதம் 14ஆம் தேதி ஒளிபரப்பாகி இருந்தது. அதை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க.
2: ஆமா, இந்த கடிதம் நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருச்சு.
1: ஆமா.
2: இதே நிகழ்ச்சியை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒரு விமர்சனம். வணக்கம், இன்றைய நிகழ்ச்சி மிக அருமை. அதில் சிவன் பாடல்கள், பறவைகளின் ஒலிகள் போன்றவற்றை அருமையாக இணைத்து தொகுத்தமைக்க உதவிய ஜெயஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அருமையாக அமைத்து கொடுத்த மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களின் பணி சிறப்பு வாய்ந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு ராஜஸ்ரீ பார்த்தசாரதிங்கிற ஒரு நேயர் எழுதியிருக்காங்க. அவங்க அதில் ஊரெல்லாம் குறிப்பிடல. அதே நிகழ்ச்சியை பற்றி வந்துள்ள மற்றொரு விமர்சனம் 14ஆம் தேதி அன்று இந்த விமர்சனம் வந்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு அருள்மிகு பனைமலை தாளகிரீஸ்வரர் சித்திரம் சூப்பர், அக்கா குருவி சூப்பர், அத்தோடு வேறு காட்டுக்குருவிகளின் சப்தங்களும் சூப்பர். இசை பாடல்கள் நடுவில் எல்லாமே நன்றாக இருந்தன. கண்கள் மூடி கேட்டேன், மனக்கண்ணில் சிவதரிசனம் கிடைத்தது. ஆகா, ஆனந்த பரவசம் அடைந்தேன். வழங்கிய நிலையத்தாருக்கும் புதுச்சேரி வானொலிக்கும் பாராட்டுக்கள், மிக்க நன்றி என்று இந்த நேயர் சென்னையிலிருந்து குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால்
1: இன்னொன்று இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யணும். இவர்கள் கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு 4-5 பேர் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி அவ்வளவு அருமை அழகாக இருக்குது, இந்த ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு நிகழ்ச்சியை கேட்ட பிறகு தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியினுடைய ஃபேஸ்புக்கில் அந்த கிடைத்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது. எப்படியாவது ஒரு நாள் அந்த இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு என்னோட தொலைபேசியோடு தொடர்பு கொண்டாங்க நிறைய நேயர்கள்.
2: நிச்சயமாக அந்த ஊரை பற்றி நான் கூட கேள்விப்பட்டதே இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலம்தான் எனக்கும் அந்த ஊரை பற்றி தெரிய வந்தது. ஏன்னா நம்ம புதுச்சேரியில் இருக்கோம், பக்கத்துலேயே இந்த ஊர் இருக்குது. இது மாதிரி நிறையா பேர்களுக்கு இந்த இடம்லாம் தெரியாமல் இருக்கலாம், நிறைய இடங்களும் தெரியாமையே இருக்கும்.
1: ஆமாம்,
2: இது போன்ற நிகழ்ச்சி மூலம்

0: இதை வந்து
1: அதனால் நேயர்கள் ஓய்வு கிடைக்கும் போது இது போன்ற இடங்கள்லாம் போய் பார்த்து சுற்றுலா மாதிரி பார்த்துட்டு வரணும்.
0: நிச்சயமா, அப்போ தான் அந்த இடத்துக்கும் ஒரு, ஏன்னா அதுலேயும் நிறையா இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, நிறையா பேர் வாங்க வந்து பாருங்க.
1: இயற்கை சூழலோடு அந்த கோயில் அமைந்திருக்குது.
0: ஆமாம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உண்மையிலேயே நேயர்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான். கண்ணை மூடிட்டு கேட்கும்போது அந்த கோவிலுக்கே போன ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிச்சு அன்னைக்கு.
1: அடுத்த கடிதம் யாரு?
0: அடுத்த கடிதம் தெல்லாரிலிருந்து நான் பானு என்கிற நேயர். புதின பக்கங்கள் நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நமது நிலையம் தினமும் 12:50 வழங்கி வந்த அவள் ஒரு மோகனம் புதின பக்கத்தில் இடம்பெற்ற நாவல் 7/7/2026 அன்றைய தேதியோடு நிறைவுற்றது. கற்றலின் கேட்டல் நன்றே. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பதற்கிணைங்க இப்புதினத்தை ஏபி எலிசபெத் அவர்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை உயிரோட்டத்துடன் கதைகளில் வரும் கதாபாத்திரங்களாகவே மாறி வாசித்தமை பெரிதும் பாராட்டுதலுக்குரியது. குறிப்பாக டாக்டர் ரேவதியின் மன உணர்வுகளை அவள் எப்படி வெளிப்படுத்தினாள் என்பதை கண்முன் கொண்டு வந்து அந்த கதை நாயகியை நம் அருகே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். காதல் கணவனோடு இல்லற வாழ்வை இனிதே தொடங்கிய ரேவதி விதிவசத்தால் கர்ப்பவதியாக இருந்த அவளை அவள் கணவன் ஞானசீலன் எட்டி உதைக்க கருவும் காதலும் சிதைந்து போகிறது. 10 ஆண்டுகள் பிரிவுக்கு பின் அவர்கள் ஒன்று சேரும் சூழல் அமைகிறது. மனதில் எப்போது எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் என்பது எவருக்கும் தெரியாது. விதி விளையாட ஒருவரை ஒருவர் தனக்குத்தானே சுட்டுக்கொள்ள பளிங்கு தரையில் ஆனந்தமாக பள்ளி கொண்டிருக்கும் அந்த விசித்திர தம்பதிகள் நேயர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று விட்டார்கள். தொடரட்டும் புதின பகுதி, நன்றி என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: தெல்லாறு நான் பானு அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 8 காலை 7:02 நமது நிலையம் தயாரித்தளித்த தமிழ் அமுது நிகழ்ச்சியில் வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் அளித்த உரை நல்ல திருமண விருந்தை உண்பது போன்ற பல்வேறு சுவைகளை அளித்தது. தமிழ் மொழி இலக்கியங்களை மொழிபெயர்க்கலாம், ஆனால் அதன் கவித்துவத்தை எப்படி மொழிபெயர்க்க முடியும் என்ற செய்தி சிந்தையில் நிறைந்தது. அண்ணல் காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்று தமிழில் உள்ள திருக்குறளை வாசிக்க விரும்பினார் என்ற செய்தியும் நினைக்கத்தக்கது. குறைந்த நேரத்தில் கம்பர், வில்லிபுத்தூர் ஆழ்வார், விவேக சிந்தாமணி, நாமக்கல் கவிஞர், தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதியார், கண்ணதாசன் ஆகியோரின் பாடல்களை தொட்டு காட்டி நேயர்களுக்கு தமிழ்ச்சுவையை ஊட்டியது பெரிதும் பாராட்டுதலுக்குரியது. தமிழ் மொழி நம் தாய்மொழி என்பதால் நாம் அதை உயர்த்தவில்லை. உலகமே ஏற்கத்தக்க உன்னத இலக்கியங்களை அது பெற்று சூரியனைப் போல பிரகாசிப்பதால்தான் நாம் அதை போற்றுகின்றோம் என்று உலகம் உணர்ந்து வருகிறது. தமிழ் ஆர்வலர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் அனைவருமே இதுபோன்ற உரைகளை கேட்டு மகிழ வேண்டும். புதுவை வானொலிக்கும் அம்மையாருக்கும் என் பாராட்டுக்கள் நன்றியும் என்று எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதம் யாருடையது?
0: அடுத்த கடிதமும் தெல்லாறு நாபானு நேயர் தான் எழுதியிருக்காங்க. புதின பக்கங்கள் நிகழ்ச்சியை பற்றி அந்த கடிதம். இம்மாதம் 8 முதல் நமது நிலையம் 12:50 ரஷ்ய மொழியில் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய புதினத்தை தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் தாய் என்கிற தலைப்பில் இடம்பெற்று வாசித்து வர கேட்டு மகிழ்கின்றேன். முன்னுரைக்கு பின் புதினம் 9 முதல் படிக்கப்பட்டு வருகிறது. மனித நாகரிகம் மனித நேயத்தை அடைய பல்வேறு போராட்டங்களையும் பெரும் உயிர் தியாகங்களையும் பெற்றதால்தான் இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது. வரலாற்றை நாம் அடிக்கடி திரும்பி பார்த்தால்தான் உயிரின் உன்னதமும் அன்பின் ஆற்றலும் புரியும். போரும் பூசலும் அற்ற உலகம் உருவாக வேண்டும் என்றுதான் புத்தர், இயேசு, காந்தி போன்றோர் பிறந்து இப்பூமியை புனிதமாக்கியுள்ளனர். அந்த வகையில் இந்த நாவல் என்றோ நடந்த கசப்பான கண்ணீர் கதையை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதை கேட்க மனம் சோகமுறுகிறது. வருங்காலத்தில் இது போன்ற துயரங்கள் தோன்றக்கூடாது என்று நம் இந்தியா உலகிற்கு அறிவித்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். புதினத்தை அம்மையார் ஏபி எலிசபெத் அவர்கள் வாசிப்பது நேயர்களுக்கு நேசத்தையே அளிக்கும் என்பது உறுதி. சென்ற புதினத்தைப் போலவே இதுவும் குறைந்த பக்கங்களே இருந்தால் நல்லது. தொடரட்டும் வானொலியின் சேவை. அன்பு நேயர் தெல்லாறு நபானு என்று கடிதம் எழுதியிருக்கிறார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க, எங்கிருந்து?
1: தெல்லாறு நபானு தான்,
0: அவரே தானா?
1: ஆமா. இம்மாதம் 8 பகல் 12 நமது நிலையம் அளித்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் உழைப்பு

0: பாளி புதுச்சேரி வீராம்பட்டினம் சி சக்திவேல் அவர்களுடன் நமது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் பாசமும் நேசமும் பொங்க இனியதோர் உரையாடலை நிகழ்த்த கேட்டு மகிழ்ந்தேன். கடலில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் சென்று மீன் பிடித்து அவைகளை உடனுக்குடன் விற்று தன் வாழ்வை எப்படியெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து வருகிறார் என்பதை மீனவர் தெளிவாக விளக்கமளித்தார். ITIயில் 6 மாத படிப்பு படித்தவர், ஆயினும் குலத்தொழிலில் கவனம் செலுத்தி இவ்வேலையை செய்து வருகிறார். பல்வேறு மீன்களின் பெயர்களை கூறினார். அருமை, பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவராக உள்ளார். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான் என்ற பாடலையும், வாழ மீனுக்கும் விளங்க மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாங்குண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், இந்த 2 பாடல்களுமே இந்த நிகழ்ச்சியில் நான் எதிர்பார்த்த பாடல்கள். நிகழ்ச்சியில் ஒலித்தது மிகவும் அருமை. தொடரட்டும் உழைப்பவர் அரங்கம், துளங்கட்டும் உழைப்பவர் வாழ்வு என்று எழுதியிருக்கின்றார். இதுவரைக்கும் கடிதங்கள் வழியே கருத்துக்கள் தெரிவித்த நேயர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. முகநூல் வழியா ஏதாவது நேயர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா?
1: முகநூலில் பார்த்தீங்கன்னா எல்லா நேயர்களும் அந்தந்த போஸ்டர் கீழே நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு சில நேயர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியை பற்றி விமர்சனங்கள், ஒரே நேயருக்கே தினமும் பாடல்களை வழங்காமல் தற்பொழுது மாற்றி மாற்றி பாடல்களை வழங்குவது வரவேற்கத்தக்கது, இந்த புதிய முறையை தான் இப்பொழுது பின்பற்றி வருகிறார்கள், அது மிக்க சரியே. காரணம், எல்லாருக்கும் தங்கள் பெயரும் பாடலும் ஒலிக்க வேண்டும் என்னும் ஆர்வம் இருக்கும். புதுச்சேரி வானொலி நிலையமும் தமிழ்நாட்டு வானொலி நிலையங்கள் முறையை பின்பற்றி வருவது நன்று என்று எழுதியிருக்கிறார் ராஜன் சுப்பிரமணியன் என்கிற நேயர். நினைவலிகள் நிகழ்ச்சிகளை பற்றி அந்த போஸ்டருக்கு கீழே நிறைய பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க நேயர்கள். அந்த வகையில் வண்ணை கணேசன் அவர்களின் நினைவலைகள் நிகழ்ச்சியை பற்றி சரஸ்வதி பத்மநாபன் என்கிற நேயர், பத்திரிகை வாசகராக வானொலி நேயராக தன்னை நிலைப்படுத்திட அவர் மேற்கொண்ட முயற்சிகளும் அதனால் கிடைத்த வெற்றியும் மன நிறைவோடு பகிர்ந்த விதம் அருமை, தேர்ந்தெடுத்த பாடலும் சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருக்காங்க. அன்புராணி என்கிற நேயரும் நினைவலைகள் என்கிற நிகழ்ச்சியை பற்றி பாராட்டி எழுதியிருக்காங்க. இதே போன்று நிறைய நேயர்கள் அந்தந்த நிகழ்ச்சியினுடைய போஸ்டருக்கு கீழே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. அன்புராணி என்கிற நேயர், சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில் குரல்கள், பட்டிமன்றம், வினாடி வினா போன்ற பல்சுவை நிகழ்ச்சி சூப்பராக வழங்கினார், வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்று தனது பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க.
0: இதுவரைக்கும் கடிதம் வழியாகவும் முகநூல் வழியாகவும் நிறைய நேயர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்களே கடிதங்கள் எழுதுங்கள். கடித மூலமாக எழுத வேண்டிய முகவரி துலாக்குள் பிரிவு நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதலாம்.
1: நேயர்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம்.
0: நிகழ்ச்சியில் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது
1: ஸ்ரீனிவாச முருகன்,
0: எஸ் ஜெயஸ்ரீ. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டு

0: நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் அகிலாண்டேஸ்வரி. இயற்றியவர் முத்துசுவாமி தீக்ஷிதர் அவர்கள். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன கிருதி கத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: சுஜாவந்தி ராகத்தில் அமைந்த அகிலாண்டேஸ்வரி எனும் பாடல்,
2: முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆதி தாளம் இல்லையா? சரணம் பாடலாம் இந்த வகுப்புல. அதோட சாகித்யம் ஒரு முறை சொல்லுங்க.
1: லம்போதர புருஹுக பூஜிதே, லம்பால கோதசிதே, வாக் தேவதா ஆராதிதே வரதே, வரசைல ராஜ சுதே சாரதே, ஜம்பாரி சம்பாவிதே ஜனார்தன நுதே.
2: ஜனார்தன நுதே.
1: ஜுஜாவந்தி ராகனுதே, ஜல்லி மத்தல ஜர்ஜர வாத்திய நாத முதிதே ஞானப்ரதே.
2: அந்த வாக் தேவதா ஆராதிதே இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு சேர்ந்து வரும். தேவதாராதிதே அப்படின்னு வரும். தேவதா அப்படி சேர்த்து வந்துடும்.
1: சரி, சரணம் பாடலாம்.
2: லம்

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி.

0: இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல மீண்டும் சரணம் ஒரு முறை பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் இயற்றிய அகிலாண்டேஸ்வரி எனும் பாடல். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் கே தனலட்சுமி.
3: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சரல்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூடாமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: வான் வார்ப்பது நீர்மழை, இசைவார்ப்பது தேன்மழை.
7: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
8: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:31, 14:00. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்கப் போகும் இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்வி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்பமுற என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர், உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவம்

0: மின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800க்கும் மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோரப் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம், பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 1வது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள்.

0: மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த, தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: பாவல் நதாஷாவுக்கு அருகில் அமர்ந்திருந்தான். அங்கிருந்தவர்களுள் அவனே அழகானவன். நதாஷா குனிந்து வாசித்துக் கொண்டிருந்ததால் அடிக்கடி முன்புறமாக வந்து விழும் தலைமயிரை ஒதுக்கிவிட்டு கொண்டிருந்தாள். படிப்பதை நிறுத்திவிட்டு தலையை ஆட்டி குரலை தாழ்த்தி படித்த விஷயத்தை பற்றிய தனது அபிப்பிராயத்தையோ விமர்சனத்தையோ தனக்கு எதிராக இருப்பவர்களை அன்புடன் நோக்கி அவள் சொன்னாள். அந்த ஹஹோல் தனது மார்பை மேஜை விளிம்பின் மீது சாய்த்து கொண்டு ஓரக்கண்ணால்தான் திருகிவிட்டு கொள்ளும் மீசை முனைகளை பார்க்க முயன்று கொண்டிருந்தான். நிக்கலாய் நாற்காலியின் கம்பு மாதிரி விரைப்பாக நிமிர்ந்த கைகளால் முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான். மெலிந்த உதடுகள் கொண்ட அவனது அம்மை தழும்பு முகம் புருவமின்றி எந்தவித உணர்ச்சி பாவமும் இல்லாமல் ஒரு பொம்மையின் முகத்தைப் போலவே இருந்தது. பித்தளை தேநீர் பாத்திரத்தில் தெரியும் தனது முகத்தின் பிரதிபிம்பத்தையே அவன் தன் குறுகிய கண்கள் இமைக்காமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மூச்சு விடுகிறானா இல்லையா என்பதே சந்தேகமாயிருந்தது. சின்னவனான ஃபியோதர் படிப்பதை கேட்கும்போது தன் உதடுகளை சப்தமற்று அசைத்து கொண்டிருந்தான். புத்தகத்தின் வார்த்தைகளை தனக்குத்தானே திரும்ப சொல்லிக்கொள்வது போல் இருந்தது அந்த உதடுகளின் அசைவு. அவனது அடுத்த நண்பன் ஒரேடியாக குனிந்து குறுகி முழங்காலின் மீது முழங்கையை ஊன்றி முகத்தை உள்ளங்கைகளில் தாங்கி சிந்தனை வயப்பட்ட சிறு புன்னகையோடு அமர்ந்திருந்தான். பாவலுடன் வந்த இளைஞர்களில் ஒருவனுக்கு சுருள் சுருளான செம்பட்டை மயிரும் களித்துள்ளும் பசிய கண்களும் இருந்தன. நிலை கொள்ளாமல் அமைதியற்று நெறிந்து கொடுத்து கொண்டிருந்த அவன் எதையோ சொல்ல விரும்புவது போல தோன்றியது. இன்னொருவனுக்கு வெளுத்த தலைமயிர், நன்றாக ஒட்ட வெட்டிவிடப்பட்ட கிராப். அவன் தன் தலையை கையினால் தடவி கொடுத்து கொண்டு தரையையே பார்த்து கொண்டிருந்தான். எனவே அவனது முகம் சரியாக தெரியவில்லை. அந்த அறையில் ஏதோ ஒரு புதிய மங்களகரமான சூழ்நிலை குடிபுகுந்த மாதிரி இருந்தது. தாயின் உள்ளத்தில் இதுவரை தோன்றாத ஏதோ ஒரு அசாதாரண உணர்ச்சி மேலோங்கியது. நதாஷாவின் இனிய குரலின் பின்னணி இசையிலேயே அவள் தனது குமரி பருவத்து கும்மாளங்களை, ஆபாச சல்லாப பேச்சுக்களை, வாயில் எப்போதும் ஓட்கா நாற்றம் அடித்து கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளின் வம்புத்தனமான கேலி பேச்சுக்களையெல்லாம் சிந்தித்து பார்த்தாள். அந்த நினைவுகளால் அவளது இதயம் தனக்குத்தானே அனுதாபப்பட்டு கொண்டது. தன் கணவனுக்கு தான் எப்படி மனைவியானாள் என்ற விஷயத்தையும் அவள் சிந்தித்து பார்த்தாள். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட கேளிக்கை விருந்தின் போது ஒரு நாள் இரவில் அவளை ஒரு இருளடைந்த வாசற்புறத்தில் அவன் வழிமறித்து பிடித்தான். அவளது உடம்பை சுவரோடு சாய்த்து அழுத்தினான். என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறாயா என்று முரட்டுத்தனமாக கேட்டான். அப்போது அவளது மனம் புண்பட்டு நொந்தது. எனினும் அவன் அவளது மார்பகத்தை வேதனை தரும் விதமாக பற்றி பிடித்து கொண்டு ஆவி கலந்து வீசும் அவனது உஷ்ண சுவாசத்தை அவளது முகத்தின் மீது பிரயோகித்தான். அவனது பிடியிலிருந்து தப்புவதற்காக அவள் முரண்டு திமிரி ஒரு பக்கமாக ஓட பார்த்தாள். எங்கே போகணும் என்று இறைந்தான் அவன். பதில் சொல்லு உன்னத்தான். அவள் எதுவுமே சொல்லவில்லை. தான் அடைந்த துன்பத்தாலும் அவமானத்தாலும் அவளது மூச்சே திணறி போய்விட்டது. யாரோ கதவை திறந்து கொண்டு வாசல் பக்கமாக வந்தார்கள். மெதுவாக அவன் தன் உடம்பு பிடியை நெகிழ விட்டான். ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்யாண பேச்சுக்கு அம்மாவை அனுப்பி வைப்பேன். ஆமா என்றான் அவன் சொன்னபடியே செய்துவிட்டான். தாய் தன் கண்களை மூடி நெடுமூச்செறிந்தாள். மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நான் அறிய விரும்பவில்லை. மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையே அறிய விரும்புகிறேன் என்று எதிர்வாதம் பேசும் குரலில் சொன்னான் நிக்கலாய். அதுதான் சரி என்று கூறிக்கொண்டே எழுந்தான் அந்த செம்பட்டை தலையன். நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கத்தினான் ஃபியோதர். வாக்குவாதம் பலத்தது. வார்த்தைகள் தீப்பிழம்புகள் போல சுழலத் தொடங்கின. அவர்கள் எதை பற்றி இப்படி சத்தம் போட்டு பேசிக்கொள்கிறார்கள் என்பது தாய்க்கு தெரியவில்லை. எல்லோருடைய முகங்களும் உத்வேக உணர்ச்சியால் இரத்தம் பாய்ந்து சிவந்து போயிருந்தன. எனினும்

0: எவரும் நிதானம் இழக்கவில்லை. அவளுக்கு கேட்டு பழக்கப்பட்டு போயிருந்த எந்த ஆபாச ஏச்சு பேச்சுக்களையும் அவர்கள் பிரயோகிக்கவில்லை. இந்த பெண்ணின் முன்னிலையில் அப்படி பேசுவதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்று தீர்மானித்துக் கொண்ட தாய், நதாஷாவின் முகத்தில் தோன்றிய உக்கிர பாவத்தை காண்பது தாய்க்கு பிடித்திருந்தது. நதாஷாவோ அவர்கள் அனைவரையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். இவர்கள் அனைவருமே இன்னும் குழந்தைகள்தான் என்று கருதி பார்ப்பது போலிருந்தது அந்த பார்வை. ஒரு நிமிஷம் பொறுங்கள் தோழர்களே என்று அவள் திடீரென்று கத்தினாள். உடனே எல்லாரும் வாய்மூடி மௌனமாக அவளையே பார்த்தனர். நாம் சகல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களில் யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் சொல்வதே சரியானது. நம்மிடம் உள்ள பகுத்தறிவின் ஒளியை நன்றாக தூண்டிவிட்டுக் கொள்ள வேண்டும். கீழ்ப்பட்டவர்கள் நம்மை நன்றாக பார்க்கட்டும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்மிடத்தில் நேர்மையான உண்மையான தீர்ப்பும் தீர்மானமும் இருந்தே ஆக வேண்டும். நாம் உண்மையை பொய்யை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஹோல் அவள் கூறியதை கேட்டு அவளது பேச்சுக்கு தக்கபடி தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான். நிக்கலாயும் செம்பட்டை தலையனும் பாவலுடன் வந்த இன்னொரு பையனும் ஒரு தனி கோஷ்டியாக பிரிந்து நின்றார்கள். என்ன காரணத்தாலோ தாய்க்கு அந்த கோஷ்டியினரை பிடிக்கவில்லை. நதாஷா பேசி முடித்த பிறகு பாவல் எழுந்து நின்றான். நமக்கு வயிறு மட்டும் நிரம்பினால் போதுமா, இல்லை அது மட்டுமில்லை என்று அந்த மூவரையும் நோக்கி அமைதியாக சொன்னான். நமது முதுகிலே குதிரை ஏறி கொண்டிருப்பவர்களுக்கு, நமது கண்களை திரையிட்டு மூடி கட்டிவிட்டவர்களுக்கு நாம் எல்லாவற்றையும் பார்க்கவே செய்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டத்தான் வேண்டும். நாம் முட்டாள்கள் அல்ல, நாம் மிருகங்கள் அல்ல. வயிற்றை நிரப்புவதோடு திருப்தி அடைந்து விடுவதற்காக மட்டுமல்லாமல் கௌரவம் உள்ள மனிதர்களாக வாழ விரும்புகிறோம். நம்மை நரக வாழ்வுக்கு உட்படுத்தி நம்மை ஏய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை விட சிறந்த அறிவாளிகள் என்று தம்மை காட்டிக்கொள்ளும் நமது எதிரிகளுக்கு நாம் அவர்களுக்கு சமதையான அறிவாளிகள், ஏன் அவர்களை விட சிறந்த அறிவாளிகள் என்பதை காட்டித்தான் ஆக வேண்டும். அவன் பேச்சை கேட்டு தாயின் உள்ளத்தில் ஒரு பெருமை உணர்ச்சி உள்ளோட்டமாக ஓடி செலுத்தது. அவன் எவ்வளவு அழகாக பேசினான். போதுமான அளவுக்கு சாப்பிடுபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் சிலர்தான் நேர்மையானவர்கள் என்றான். அந்த ஹஹோல் முடை நாற்றம் எடுத்து நாரும் இன்றைய கேவல வாழ்வுக்கும் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் மனித குலத்தின் சகோதரத்துவ சாம்ராஜ்யத்துக்கும் இடையே நாம் ஒரு பாலம் கட்டியாக வேண்டும். தோழர்களே, அதுதான் இன்று நம்முன் நிற்கும் வேலை. போராடுவதற்குரிய காலம் வந்துவிட்டதென்றால் ஏன் கையை கட்டிக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கரகரத்த குரலில் ஆட்சேபித்தான் நிக்கலாய். நடு இரவுக்கு பிறகுதான் அந்த கூட்டம் கலைந்தது. கலையும் போது நிக்கலாயும் செம்பட்டை தலையனும் தான் முதலில் வெளியேறினர். இதை கண்டதும் தாய்க்கு அவர்களை பிடிக்கவில்லை. அவர்களை அவள் வணங்கி வழியனுப்பும்போது, உங்களுக்கு ஏன் இத்தனை அவசரமோ என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். நஹோத்கா, என்னை வீடு வரை கொண்டு வந்து விடுகிறீர்களா என்று கேட்டாள் நதாஷா. கண்டிப்பாய் என்று பதிலளித்தான் ஹஹோல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:12. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 2275240, 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கல்லூரி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:09 நீங்கள் கேட்டு சச்சிட்டு இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் பண்ருட்டி திருவதியிலேருந்து சாந்தி சிவசிவம் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் அன்னை இல்லம்.
0: அன்னை இல்லம்.
1: 2016
0: 2016 என்ன பாட்டு உங்களுக்கு? எதுக்காக இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சாந்தியம்மா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும், எதனால பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: ஒரு காதல் அப்படியே மனசார பாடுவான்.
0: ஓ, சொல்லும் போதே அப்படியே பிளஷ் ஆகுதுங்களே உங்க பேஸ். இங்க இருந்து நாங்க பாக்காமலே உங்க இதை சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: உண்மையான காதல் அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி.
0: மகளிர் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சினா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240025250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற முன்கூறியிட்டேனை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட பாடத்துலேருந்து பாடல் கேட்டு வரலாமா?

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:14:42. இப்ப நம்ம கிட்ட பாடல் கேக்கிறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
1: என் பேர் சசிகலா விக்னேஷ். நான் குட்டியாங்குப்பத்துல இருந்து பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணும் மேம் உங்களுக்கு?
1: வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல இருந்து எங்கே அந்த வெனிலா சாங் போடுங்க.
0: எதுக்காக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: என்னோட ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
0: ஹஸ்பண்டுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க மேம்.

நன்றி. மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2272542024725250. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் வெளியில் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்கூறிட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு. பாடல் கேட்டு வாங்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:57. கிளவர்ஸ் முதன்மை அலவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் அதாவது மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2725240752. வெளியூர் நேர்களாந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு தகுடி திரைப்படத்திலிருந்து.

தூரத்துலே அமைதி.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:27 நிமிடத்தில் நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன். யார், எங்கிருந்து பேசுறீங்க மேம்?
1: நான் மணிமாலா பேசுறேன்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து கால் பண்றீங்க. வானொலிக்கு முதல் நேரா இது நீங்க? ஓகே, என்ன பாடல் வேணுங்க மேம்?
1: நன்றிங்க மேம் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
0: ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. மகளிர் உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். எதுக்குன்னு கேட்டிங்களா? உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்குறதுக்காக தான். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2272-4002-2752. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறிட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240, 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கேட்டால் சில 100 காதல் திரைப்படத்துலேருந்து பாடல் வருது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:35. ஆயிரத்தி 212 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2275240 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:41. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்காம இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுறீங்க. நம்பர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற 2275240 2275250. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, வசூல்ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:56. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பாடல் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும், பங்கேற்க முடியாத நேயர்களுக்கும், பாட்டு கேட்டு லைனுக்கு வந்து பாட்டு கிடைச்ச அனைத்து நேயர்களுக்குமே நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:15. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:37. 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வான்வாடி திரைப்படத்திலிருந்து

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:27:22 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:32 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:36:47 என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவன் எஸ் மோகன்ராம்.
2: Bonjour Mohan.
3: Bonjour Monsieur.
2: Ça va?
3: Oui, ça va très bien. Et vous?
2: Oui, je vais bien. So, இனியோட கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா நம்மகிட்ட எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆமாவா இல்லைங்களா?
3: ஆமா மிஸ்ஸே.
2: ஸோ அந்த ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா, நம்ம அதுக்கான ரிப்ளை எப்படி பண்ணலாங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் எப்படி இருக்க போதுனாக்கா, உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போறாங்க. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பலாயிரம் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேசிக்கா ப்ரொஃபஷன்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்க்க போறோம். ஓகேங்களா?
3: ஓகே மிஸ்ஸே.
2: ஓகே. ஸோ இப்போ நான் வந்து க்வெஸ்சன் சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களே ரிப்பீட் பண்ற மாதிரி நீங்க பார்க்கணும். Vous faites dans la vie? Okay, so again நான் சொல்றது தெளிவா கவனிச்சுக்கோங்க. Qu'est-ce que
3: vous faites

0: Dans la vie.
1: Dans la vie.
0: Okay. Pronunciation தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃப்ரெஞ்சில் பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணும். அது எப்படின்னாக்கா Qu'est-ce que vous faites dans la vie? சொல்லுங்க.
1: Qu'est-ce que vous faites dans la vie?
0: இப்போ நீங்க ஸ்லோவா சொல்றீங்களே, இதுவே கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க பாப்போம்.
1: Qu'est-ce que vous faites dans la vie?
0: ஆவி இது இப்போ நீங்க ஸ்லோவா சொல்லும் கிளியரா சொல்றீங்களே, பட் சவுண்டா பேசுமா ப்ராப்பரா பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா Qu'est-ce que vous faites dans la vie? சொல்லுங்க.
1: Qu'est-ce que vous faites dans la vie?
0: ஓகே சவா. இப்போ இந்த கேள்வியோட மீனிங் என்னன்னாக்கா What do you do in your life? உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி தான் இந்த Qu'est-ce que vous faites dans la vie? ஓகே, இதுல டவுட் இருக்குதுங்களா உங்களுக்கு?
1: நோ மிஸ்.
0: ஓகே, இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எப்படி பண்ணோம் சொல்லி பார்ப்போம். பேசிக்கா எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ண போறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒரு வெர்ப் இருக்கு. என்ன வெர்ப் அப்படின்னாக்கா ஆத்ர் அப்படின்னு ஒரு வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆத்ருங்கிற வெர்ப் என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஐ ஆம் அ டாக்டர், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ டீச்சர் அப்படிலாம் சொல்றதுக்கு அந்த ஆத்ருங்கிற வெர்ப் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். இப்போ நம்ம ஆன்சர் பண்ணும் போதும் நம்ம அந்த வேர்போட ஹெல்ப் வச்சு தான் பேச போறோம். அது எப்படி இருக்க போதும் ஸ்டார்டிங்ல je suis, je suis சொல்லுங்க.
1: Je suis,
0: je suis,
1: je suis.
0: Oui. இப்ப நீங்க இதை சொல்லிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணனாக்கா உங்களோட ப்ரொஃபஷன் நீங்க அங்க சொல்ற மாதிரி பாக்கலாம். இங்க நான் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ஸ் வச்சிருக்கேன், இப்ப நம்ம அந்த ப்ரொஃபஷன் எப்படி சொல்லலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த வகையில இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம். Je suis சொல்லிட்டு செகண்ட் நாம என்னக்கா ப்ரொஃபஷன் பேரை போட போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொஃபஷன் என்னக்கா டீச்சர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷன், அது எப்படி சொல்லணும்னாக்கா ப்ரோ சொல்லுங்க. இப்போ இந்த Je suis நான் சொன்ன தெரியுங்களா, இந்த Je suis இது ஃபோன்ஸ்ல எல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா Je suis சொல்ல மாட்டோம், இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஸ்டைலா பேசுவோம். அது எப்படி சொல்லணும்னாக்கா ஷுவி,
1: ஷுவி.
0: இது நம்ம சொல்லும் போது ஷி ப்ரொஃபசர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சொல்லுங்க பாப்போம்.
1: ஷுவி ப்ரொஃபசர்.
0: இதோட மீனிங் என்னவா இருக்கும்னாக்கா ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த Je suis ப்ரொஃபசரா இருக்கட்டும் அல்லது ஷுவி ப்ரொஃபசரா இருந்தாலும் இதுதான் அதோட மீனிங். புரியுதுன்னா உங்களுக்கு? செகண்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்போ இது பொதுவா நம்ம நிறைய பேர் பார்க்கக்கூடிய இருக்க போது, அதாவது என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எப்படி சொல்ல போறோம்னாக்கா சேம் அதே மாதிரி எப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அப்பெல்லாம் அந்த Je suis-ங்கிற வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. சூப்பர். இப்போ அந்த எத்யூதியோங்கிறது என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஐ மீன் எண்டிங்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா காரன் காரிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பணக்காரன் பணக்காரிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். அதே மாதிரிதான் ஃப்ரெஞ்ச்ல என்ன பண்ண போறோம்னாக்கா எப்போல்லாம் டிஸ்கிரைப் பண்றோமோ இந்த காரன் காரிங்கிற வார்த்தை எண்டிங்ல யூஸ் பண்ற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம வந்து மோகன், இப்போ நீங்க வந்து மேல் ஜெண்டர் ஆகினால எத்யூஜியோன்னு சொல்லி சொல்லுவீங்க. இதுவே வந்து பாத்தினாக்கா ஒரு பொண்ணு அவங்க பேசுறதுனாக்கா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க இன்கேஸ் Je suis étudiant சொன்னா கரெக்டானாக்கா அது தப்பு. அப்போ அந்த டைம்ல அவங்க என்ன சொல்லணும்னாக்கா Je suis étudiant. ஐ மீன் எண்டிங்ல நாங்க என்ன பண்ணோம்னாக்கா ஒரு ஈங்கிறத ஆட் பண்ணுவோம். அப்போ ஈ ஆட் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதுக்கு முன்னாடி லெட்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறதுனால étudiant. சொல்லுங்க பாப்போம்.
1: Étudiant.
0: இது வந்து மாஸ்குலின். இதே ஃபெமினனுக்கு என்ன பண்ணோம்னாக்கா எண்டிங்ல இருக்கிற அந்த டி சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி étudiant.
1: Étudiant.
0: அதுதான் அதோட சவுண்டிங். சோ இது எப்படி வரும்னாக்கா Je suis étudiant. Je suis étudiante. சொல்லுங்க பாப்போம்.
1: Je suis étudiant. Je suis étudiante.
0: இதுல நீங்க நடுவில் என்னன்னாக்கா லியேசன் சொல்லி சொல்லுவோம். ஐ மீன் நடுவில் இந்த ஸ்வீக்கும் எத்யூடியோக்கும் நடுவில் வந்து இசட் சவுண்ட் படிக்கிற மாதிரி Je suis étudiant. சொல்லுங்க.
1: Je suis étudiant.
0: சூப்பர். அதே ஃபெமினன் சொல்லும் போது Je suis étudiante.
1: Je suis étudiante.
0: அவ்வளோதான் இதோட சவுண்டிங். புரியுதா?
1: புரியுது.
0: கிளியரா இருக்குதுங்களா? இப்போ இது வந்து இதோட அர்த்தம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா Je suis étudiant. Je suis étudiant அப்படின்னு சொல்றோம். இதுவே இன்கேஸ் நான் ஒரு டாக்டரா இருக்கேன், அப்ப அந்த டாக்டருங்கிற ப்ரொஃபஷன் எப்படி சொல்லலாம்? அது இப்ப நான் சொன்னி சொல்ற தெளிவாக கவனிச்சுக்கோங்க. Je suis இது நார்மல் Je suis சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஷன் ஆட் பண்ணும்போது எப்படி சொல்ல போறோம்னாக்கா டொக், டொக் சொல்லுங்க. டொக்,
1: டொக்,
0: டொக்,
1: டொக்,
0: டர்,
1: டர்,
0: டாக்டர்,
1: டாக்டர்,
0: டாக்டர்,
1: டாக்டர்.
0: ஒன்று நம்ம டாக்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு வார்த்தையும் நம்ம டாக்டர் குறிக்கிறது இருக்குது. அது என்னன்னாக்கா மே, மே சொல்லுங்க.
1: மே,
0: த,
1: த,
0: மே, த,
1: மே, த,
0: சன்,
1: சன்,
0: மெதசன்,
1: மெதசன்.
0: இப்போ நான் சொல்லும் போது Je suis மெதசன் கூட சொல்லலாம். அப்படி இல்லையா Je suis டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையும் நான் சொல்லலாம். இது உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா?
1: புரியுது.

0: Oui, professeur, répète pour nous par clan. Je suis professeur.
1: Je suis professeur.
0: Je suis étudiant.
1: Je suis étudiant.
0: Je suis étudiante.
1: Je suis étudiante.
0: Je suis docteur.
1: Je suis docteur.
0: Je suis médecin.
1: Je suis médecin.
0: Super. Either way, in case, நம்மளோட ப்ரொஃபஷன் ஏன்னா ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளை மட்டும் தான் குறிக்கிறதுன்னு சொல்லிடல, நம்ம அம்மாவையும் குறிக்கலாம், நம்ம அப்பாவோட ப்ரொஃபஷனும் குறிக்கலாம். ஸோ அந்த வகையில் இது இப்போ நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுங்களா, அதுக்கான ஒரு ப்ரொஃபஷன் எப்படி சொல்லுவோம்னாக்கா, ஃபார்ம். ஃபார்ம் சொல்லுங்க.
1: ஃபார்ம்
0: இன்னொரு வாட்டி.
1: ஃபார்ம்
0: ஓ
1: ஓ
0: ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணுங்க.
1: ஃபார்மோ
0: ஃபோயே
1: ஃபோயே
0: ஃபோ
1: ஃபோ
0: ஏ
1: ஏ
0: ஃபோயே
1: ஃபோயே
0: ஃபார்மோ
1: ஃபார்மோ
0: ஃபோயே
1: ஃபோயே.
0: இப்போ நான் சொல்லும் போது ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்ல போறேனாக்கா, ஜெ ஸ்வி ஃபார்மோ ஃபோயே சொல்லுங்க.
1: ஜெ ஸ்வி ஃபார்மோ ஃபோயே
0: அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்மோ ஃபோயேங்கிற அர்த்தம் என்னன்னாக்கா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபார்மோ ஃபோயேங்கிறது. அடுத்தது பார்க்கலாம் என்னன்னாக்கா, இந்த மெக்கானிக் மெக்கானிஷியன் அப்படிலாம் சொல்லணும் தெரியுங்களா, அதுக்கு எப்படி சொல்லணும்னாக்கா, மே மே சொல்லுங்க.
1: மே
0: கா
1: கா
0: மெக்கா
1: மெக்கா
0: நீ
1: நீ
0: மெக்கானி
1: மெக்கானி
0: சியன்
1: சியா
0: மெக்கானிசியா
1: மெக்கானிசியா.
0: சூப்பர். இதுவே ஃபீமேலாக இருந்தாங்கனாக்கா எண்டிங்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்இ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சவுண்டிங் எப்படி வரும்னாக்கா, மெக்கானிசியான்னு சொல்லுங்க.
1: மெக்கானிசியான்.
0: சூப்பர், அவ்வளோதான். ஸோ மஸ்குலனாக இருந்தாக்கா மெக்கானிசியன், ஃபெமினனாக இருந்தாக்கா மெக்கானிசியன் சொல்லுங்க பாப்போம்.
1: மெக்கானி மெக்கானிசியன்.
0: மாஸ்குலன்னு சொல்லுங்க, ஃபெமினன் சொல்லுங்க. அப்படின்னு சொல்கிறேன், மெக்கானிசியன்
1: மெக்கானிசியன்.
0: எலக்ட்ரீசியன்
1: எலக்ட்ரீசியன்.
0: சூப்பர். இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா, மாஸ்குலின் சொல்லுங்க பாப்போம்.
1: எலக்ட்ரீசியன்.
0: சூப்பர். ஃபெமினின் சொல்லுங்க பாப்போம்.
1: எலக்ட்ரீசியன்.
0: இதுதான் அதோட சவுண்ட். ஓகேங்களா. அடுத்தது நம்மளுடைய ப்ரொஃபஷன் இன் கேஸ் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல போறதாக்கா, நம்ம எப்படி சொல்லணும்னாக்கா, தான் தான் சொல்லுங்க.
1: தான்
0: தான்
1: தான்
0: திஸ்ட்
1: திஸ்ட்
0: தான் திஸ்ட்
1: தான் திஸ்ட்
0: தான் திஸ்ட்
1: தான் திஸ்ட்.
0: இன்னொரு வாட்டி.
1: Dentist.
0: அப்படின்னாக்கா உங்க ப்ரொஃபஷன் அது. ஐ ஆம் எ டென்டிஸ்ட் சொல்றனா அப்ப நான் எப்படி சொல்லலாம்?
1: Je suis dentiste.
0: இன்னொரு வாட்டி.
1: Je suis dentiste.
0: இதுதான் அதோடைய சொல்லக்கூடிய விதங்கள். ஓகேவா. நம்ம இன்னும் நம்ம ப்ரொஃபஷன் இன்னும் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், ஏன்னா நம்ம நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, பட் இம்பார்ட்டண்டாக எது தேவையோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் ஒன்னு இந்த இன்ஜினியர் அப்படிங்கிற அர்த்தம்.
1: மிஸ்ஸே ஒரு டவுட் மிஸ்ஸே
0: சொல்லுங்க.
1: இப்போ அந்த டென்டிஸ்ட்னு சொல்றோம்ல, அதுக்கு நம்ம ஃபெமினியன் எதுவுமே நம்ம பார்க்க முடியாதா?
0: ஓகே. ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சில் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் இந்த மாஸ்குலின்னு ஃபெமினன் சொல்லி இருக்காது. சில ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே என்னது சேமாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம படித்தது என்னது, இந்த டென்டிஸ்ட் அப்படிங்கிறது எதுக்குனாக்கா ஃபெமினனுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்காம படிச்ச ரீசன் இது தான். ஓகேங்களா, தெளிவாக இருக்குதுங்களா?
1: ஓகே மிஸ்.
0: ஓகே. இப்போ அடுத்தது இந்த இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்குலினும் இருக்குது ஃபெமினும் இருக்குது, பட் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆ சொல்லுங்க.
1: ஆ
0: ஜே
1: ஜே
0: ஆ ஜே
1: ஆ ஜே
0: நீ
1: நீ
0: ஏர்
1: ஏர்
0: இன்ஜினியர்
1: இன்ஜினியர்.
0: இப்போ இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்.
1: இன்ஜினியர்.
0: இதே ஃபெமினன் சொல்லும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசுகிற மாதிரி இன்ஜினியர்
1: இன்ஜினியர்.
0: அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னாக்கா இன்ஜினியர் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்கேஸ் நம்ம வந்து பிளம்பர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்னாக்கா, அதுக்கு எப்படி சொல்லலாம்னாக்கா, ப்ளோம் ப்ளோம் சொல்லுங்க.
1: ப்ளோம்
0: இன்னொரு வாட்டி.
1: ப்ளோம்
0: பி
1: பி
0: ப்ளோம்பி
1: ப்ளோம்பி
0: ஏ
1: ஏ
0: ப்ளோம்பியே
1: ப்ளோம்பியே.
0: சூப்பர். இன்னொரு வாட்டி.
1: ப்ளோம்பியே.
0: இதே ஃபெமினன் சொல்லும் போது கொஞ்சம் சவுண்ட் லைட்டாக மாறும், எப்படி வரும்னாக்கா ப்ளோம்பியர்
1: ப்ளோம்பியர்.
0: அவ்வளோதான். பியர் ஒரு மாதிரி சவுண்டிங் கொண்டு ஏற்றுற மாதிரி
1: பேசுவியர்.
0: அவ்வளோதான் சவுண்டிங். ஓகேவா. ஸோ மாஸ்குலினில் சொல்லும் போது ப்ளோம்பியே, ஃபெமினன் சொல்லும் போது ப்ளோம்பியர். ஓகேங்களா. வி ஒரு அந்த ஜெஸ்வி வச்சு சொல்லுங்க பார்ப்போம்.
1: ஜெஸ்வி ப்ளோம்பியே.
0: சூப்பர்.
1: ஜெஸ்வி ப்ளோம்பியர்.
0: அவ்வளோதான். வி இப்போ லாஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபஷன் லாஸ்ட் வந்துட்டோம். இந்த ப்ரொஃபஷன் என்னவா இருக்க போதும், டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்க எப்படி சொல்லுங்கிறது பார்ப்போம். ஸோ இதோட சவுண்டிங் ஜெஸ்வி, நார்மலாக அந்த ஜெஸ்வி சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் ஷோ ஷோ சொல்லுங்கள்.
1: ஷோ.

0: Chauffeur.
1: Chauffeur.
0: Chauffeur.
1: Chauffeur.
0: Chauffeur.
1: Chauffeur.
0: Chauffeur வரக்கூடாது. சவுண்டிங் மேலே ஏற்ற மாதிரி chauffeur.
1: Chauffeur.
0: சூப்பர். இதுதான் அதோட சவுண்டிங். இது இப்ப நான் சொல்லும் போது Je suis chauffeur. சொல்லுங்க.
1: Je suis chauffeur.
0: Chauffeur.
1: Chauffeur.
0: இதுதான் அதோட சவுண்டிங். ஓகே. சோ இப்ப நம்ம ஒரு பார்த்தாச்சு. ஒரு நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு ரிப்பீட் பண்ணிடலாமா?
1: பண்ணிடலாம் சார்.
0: ஓகே. எங்க கூட ரிப்பீட் பண்ற மாதிரி பாருங்க. Qu'est-ce
1: que? Qu'est-ce que?
0: Vous
1: faites
0: dans la vie?
1: Dans la vie.
0: Je suis professeur.
1: Professeur.
0: Je suis étudiant.
1: Étudiant.
0: Étudiante.
1: Étudiante.
0: Je suis docteur.
1: Docteur.
0: Médecin.
1: Médecin.
0: Je suis femme au foyer.
1: Femme au foyer.
0: Je suis
1: mécanicien.
0: Mécanicien.
1: Je suis
0: électricien.
1: Électricien. Je suis
0: dentiste.
1: Dentiste. Je suis
0: ingénieur.
1: Ingénieur. Je suis
0: plombier.
1: Plombier.
0: Je suis chauffeur.
1: Chauffeur.
0: இதுல குறிப்பிட்டு சில ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க சொல்லும் போது எப்படின்னாக்கா, நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லும் போது Je suis étudiant சொன்னக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஜெட் சவுண்ட் நடுவில் போற மாதிரி Je suis étudiant. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சவுண்டிங் ஸ்லோவா சொல்லும் போது நம்ம தனித்தனியா பேசிக்கலாம். Je suis étudiant. சொல்லுங்க.
1: Je suis étudiant.
0: இதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரீஷியன் சொல்லும் போதும் Je suis électricien சொல்லக்கூடாது. நீங்க சொல்லும் போது Je suis électricien. அப்படி ஜெட் சவுண்ட் நடுவில் போற மாதிரி. புரியுதுங்களா?
1: புரியுது.
0: ஓகே. ஸோ இனியோட செஷன் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மோகன்?
1: எனக்கு ஒரு டவுட் இருக்கு மிஸ்ஸே. அதாவது வந்து இப்போ அந்த ஜெட் சவுண்ட் போடுறோம்ல, அந்த ஜெட் சவுண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே. ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையான லியசோன் சொல்லுவாங்க. லியசோனாக்கா சேர்த்து படிக்கிறது. சென்டென்ஸ்ல கேப் வரும்போது ரெண்டு வகை லியசோன் சொன்னேன். ஒன்னு லியசோன் ஒப்ளிகாட்டுவார் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் லியசோன் ஆன்சர் தி ஆன்சர்னா அங்கே பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னக்கா இதெல்லாம் லியசோன் ஒப்ளிகாட்டுவார் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம இங்கே படிச்சுக்காட்டோம். புரியுதுங்களா?
1: ஓகே மிஸ்.
0: ஓய், ஸோ இந்த செஷன் உங்க புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். ஸோ மெர்சி.
1: மெர்சி மிஸ்.
0: ஓவர்.
1: ஓவர்.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவன் எஸ் மோகன்ராம். இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர், மேலக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு, கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொனா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்

0: பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்பு உண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. भारत का ऑर्बिटल रॉकेट विक्रम 1 आंध्र प्रदेश के श्रीहरिकोटा सतीश धवन अंतरिक्ष केंद्र से सफलतापूर्वक प्रक्षेपित किया गया. यह प्रक्षेपण आज आंध्र प्रदेश के श्रीहरिकोटा स्थित सतीश धवन अंतरिक्ष केंद्र से दोपहर 12:05 पर हुआ. इस रॉकेट का निर्माण हैदराबाद के निजी कंपनी स्काईरूट एरोस्पेस ने किया है. एक रिपोर्ट.
2: भारत ने निजी क्षेत्र की कंपनी स्काईरूट एरोस्पेस द्वारा अंतरिक्ष में पेलोड स्थापित करने की क्षमता भी हासिल कर ली है. भारत ये उपलब्धि हासिल करने वाला विश्व का तीसरा देश बन गया है. विक्रम 1 भारत का पहला निजी तौर पर विकसित कक्षीय प्रक्षेपण यान है. इसे हैदराबाद स्थित एरोस्पेस स्टार्टअप स्काईरूट एरोस्पेस द्वारा डिजाइन और विनिर्मित किया गया है. आगमन मिशन के अंतर्गत विकसित ये रॉकेट छोटे उपग्रहों के लिए किफायती प्रक्षेपण सेवाएं प्रदान करने के उद्देश्य से बनाया गया है। भारतीय अंतरिक्ष कार्यक्रम के जनक डॉक्टर विक्रम साराभाई के नाम पर बनाए गए विक्रम 1 में 3 ठोस प्रणोदक चरण और 1 तरल ईंधन वाला रमन इंजन लगाया गया है। यह अंतरिक्ष की सबसे

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:10. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக லக்கி சான்ஸ் என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்த பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:14, 28 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பச்சாசி ஹஸ்கே அசிஹோனா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:20. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஃபேண்டம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:57. பன்னிசை மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சிலம்பு என்ற மலையாள திரைப்படத்திலிருந்தான்

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:30 32 நேரிலே 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையாலை வரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆர்முகா என தொடங்கும் சுத்தாசவேரி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:36. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தில் ஆண்டவர் என தொடங்கும் கரஹர பிரியா ராகத்தில் ரூபக தாளத்தில் பாட்டு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:46. சங்கீத சாரல் நிகழ்ச்சி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:55. 30 நொடி.

சங்கீதசார நிகழ்ச்சியின் நிறைவாக பொல்லா புளியம் என தொடங்கும் பரஸ் ராகத்தில் ஆதி தாளத்தில் பாபநாசம் சிவன் கீர்த்தனை கேட்கலாம்.

நேர்களை துறை கேட்டது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் செதலபதி ஆர். பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

0: கலா கேந்திரா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சுஜாதா, ரவிக்குமார், லீலாவதி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.
1: என்ன
2: கேள்வி தப்பு தப்பா? ஏமா எந்த ஊருக்கு போறாஸ்? ஓஹோ, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? மெட்ராஸ்ல யாரு இருக்கா? பம்பாயில அவருக்கு என்ன உத்தியோகம்? தனியாவா போற மெட்ராஸுக்கு?
1: இல்ல, துணையோட தான் போறேன். ஆண் துணை, என்
3: குழந்தை.
2: இனியம்மா ஆக்சிடென்ட் நமக்குள்ள படுறத நீ மட்டும் பேசாம உட்கார்ந்து இருக்கிய. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சு விடுற. என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டியா?
1: சரி, என்ன நடந்தது?
2: ஒரு வயசு பொண்ணுமா, உன் வயசு இருப்பான்னு தோன்றது. தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டோம். பரீட்சையில ஃபெயிலோ காதல்ல தோல்வியோ தெரியல. என்னடி அம்மா இதுக்கும் சிரிக்கிற?

0: தோல்விகளுக்கெல்லாம் மருந்து தண்டவாளம் தானா? நான் எத்தனை தடவை தண்டவாளத்துல தலையை விட்டுருக்கணும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன்.
1: கணவர் ராமநாதன், மனைவி அனு என்கிற அனுபமா, இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் இரு தரப்பாரின் வாக்கு மூலங்களையும் தீர ஆராய்ந்த பிறகு இந்த விவாகரத்து வழங்கப்படுகிறது. குழந்தை தாயுடன் இருப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என கணவர் ராமநாதன் சொல்லியிருக்கிறபடியால் குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக மாதந்தோறும் 175 ரூபாய் ராமநாதன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பம்பாய் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.

0: இருக்கிறபடியால் குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக மாதந்தோறும் 175 ரூபாய் ராமநாதன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பம்பாய் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
1: இந்த ரயில் சத்தத்துல கூட இனிமையான தாளம் இருக்கு. அதப்படி என் வாழ்க்கையில மட்டும் தாளமே இல்லாம போச்சு. ரயில் தாளம் தப்பினா விபத்து, புருஷன் தாளம் தப்பினா விவாகரத்தா? ஒரு நாளைக்காவது என் புருஷன் என்கிட்ட தாளம் பேசாம பேசியிருக்காரா?
2: என்ன பாக்கெட்ல சோதனை நடக்குதா?
1: லாண்டரிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன்.
2: லாண்டரிக்கு துணி போடுறியா இல்ல பாக்கெட்ல ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோ தேடி பாக்கறியா?
3: இப்படி கட்டி பிடிச்சா உனக்கு பிடிக்குமா? காக்கா கடினா தெரியுமா? எவனோ ஒருத்தனோட காதல் வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் காக்கா கடி.
2: என்னடி சட்டையை பிடிக்கிற?
1: உங்க நாக்குல இருக்கிறது நரம்பா இல்ல கேள் கொடுக்க?
2: கழுத்தை நிறுத்தி கொண்டு வர.
1: உங்களால முடியாது.
2: இனி
1: கொள்றதுக்கு என்கிட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கையை கொண்டுட்டீங்க, என் ரத்தம் எல்லாத்தையும் கொண்டு.
2: மரியாதை இல்லாம பேசுற.
1: நீங்க சொல்ற முதல் நல்ல வார்த்தை இதுதான். நரம்புகளை இந்த தாளத்தின் உதவியால அமைதிப்படுத்திக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க?
2: போதுமா,
1: தலைவலி போயிடுச்சா?
2: என்னைக்கு பம்பாய்க்கு வந்தமோ அன்னைக்கு பிடிச்ச தலைவலி ஆச்சம்மா. எப்படி போகும்? சம்பளம் கூட கிடைக்கும் பேராசை பிடிச்சு பம்பாய்க்கு வந்தேன். ஹலோ, அப்பா குடும்பம் எப்படி இருக்கு?
1: அப்படியே தான் இருக்கு.
2: பிரஷர் எவ்வளவு இருக்கு?
1: 180/100. அத்தோட ஆபீஸ்க்கு போறேங்கறாரு.
2: நோ நோ நோ நோ நோ நோ, லீவ் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகட்டும், அப்புறமா ஆபீஸ் வந்தா போதும். லீவ் பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துட்டேன் சொல்லுங்க. ஈவினிங் வந்து அவரை பாக்குறேன்.
3: பெரிய கம்பெனில ஏரியா மேனேஜர் போதுமா? ஊர்ல வீடு, பம்பாயில பிளாட், அம்மா ஒரே பிள்ளை போதுமா?
2: என்ன, இனிமேலும் மாப்பிள்ள யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு செலவு கூட வைக்கல, நீங்க சம்மதிச்சா உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ். அனு,
1: நான் கேட்டுட்டு தான் பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 15 நாள் ஆகுது, அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்ப நான் எதுக்காக டைம் கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியட்டும்னு பாக்குறேன். சார், நான் ஒருத்தர் நேசிச்சேன், அவர் பேரு பரணி, அட்ரஸ்ல இருக்காரு, இன்னும் அங்கத்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனையோ லெட்டர்கள் எழுதியும் அவர்கிட்ட எந்த பதிலே இல்ல. கடைசியா ஒரே ஒரு தடவை எழுதி பாத்துறேன், இதுக்கும் பதில் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன்.
2: இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 நாள் தானே, வெயிட் பண்றேன்.
3: எப்பவுமே புன்னகை.

0: நீ எப்ப கோயிலுக்கு வந்த?
1: இப்பதா வந்துட்டே இருக்கேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க தங்கச்சி சொல்லலையா?
0: இல்லையா.
1: எங்க அப்பாவுக்கு பம்பாய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பம்பாய்க்கு போறோம்.
0: என்னன்னு சாமி கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு போறாரு.
1: அதே சாமி தானே எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ப்ரமோஷன், நமக்கு கமோஷன். அப்பா அம்மா கூட வந்திருக்கேன், நாளைக்கு விவரமா பேசுவேன். உங்க ஞாபகார்த்தமா இந்த மோனாலிசாவை நான் வச்சுக்கிறேன்.
2: ஓயே, அப்பா கிட்ட நீ எதுவுமே சொல்லியா?
1: முதல்ல கல்யாணம் பேச்சு அப்பா எடுக்கட்டும், அப்பதானே நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்ல முடியும். பரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அப்படி இல்லைன்னா இந்த உயிரை விட்டுடுவேன்.
3: அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு?
2: மாவட்டம்ரா
4: மாவட தாண்டா விக்ரம் பரடி.
3: அப்படின்னா
4: தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி குண்டக்கல். நல்லா தூங்கினி அம்மா? பாத்தியா அவனே தாலியை விடாம பிடிச்சிட்டு தூங்குறான்.
1: நானே தாலியை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன்.
4: விடாம பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன சொல்ற நீ? அதுக்கும் சிரிப்பு தானே.
2: என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை கத்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சியில முடிக்கணுமே? மட்ராஸ் போறேன். குழந்தை படம் ஏன் இருக்க?
1: கழுத்துல
2: தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்னி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவையே அர்த்தாச்சு, அப்புறம் கழுத்துல தாலி இருக்கு. அதையும் அர்த்தரிஞ்சு இங்க போட்டு போயிட
1: வேண்டியதானே?
2: ஆயிரக்கணக்கில் பணத்தில் விளைச்சு அப்பா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோட.
1: மிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி கொடுக்குறேன். எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். சீக்கிரமா சித்திரம் அதை
2: எழுந்து கொடு. முதல்ல
3: அப்பா அரக்கோணம் வந்தாச்சுப்பா.
4: ஏமா மெட்ராஸ்ல எந்த பக்கம்? சரிப்பா, நானும் உன்னை மடக்கி மடக்கி கேட்டு பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சே மழிப்பின் இருக்கியே, சென்ட்ரல் ஸ்டேஷன் தந்தா சொல்லிடுவியா? அதுக்கும் சிரிக்கிறாடி.
5: ஓ, பம்பாயில இருந்து வர்றீங்களா? ஏமா, இன்னைக்கு தான் புதுசா வேலையில ஜாயின் பண்றீங்க. அரை மணி முன்னாடி வரக்கூடாது? நல்ல கொழுத்த ராகு காலம் இப்ப.
6: ராகு காலம் என்ன ஒண்ணும் பண்ணாது சார்.
5: என்னமா அது? குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, பம்பாய் பழக்கமா?
6: குழந்தைய பாத்துக்க வேற யாரும் இல்ல. இன்னைக்கு தான் மெட்ராஸுக்கு வந்தேன். ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சுக்குங்க சார்.
5: சரி சரி, முதல்ல ஏஎம் பாருங்க.
7: குட் மார்னிங். ஏஎம் தான் ஏரியா மேனேஜர். என் பேரு ஜனார்தனன், எல்லாரும் ஜானி ஜானின்னு கூப்பிடும். அக்கௌண்டன்ட்.
5: இதை பாருங்கம்மா, அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தான், குழந்தைக்கு இல்ல. குழந்தையோட ரூமுக்குள்ள போயிடாதீங்க.
7: உங்க தர்மசங்கடம் எனக்கு புரியுது, குழந்தைய நான் வச்சுக்கலாம். நீங்க போய் ஏஎம் பாருங்க. போங்க சார், எனக்கு ஒரு அரைநாள் லீவு வேணும்.
5: என்னையா திடீர்னு லீவு?
7: அது பெட்டன ஒரு அவசரம்.
5: எதுக்கே பரநாள் லீவு?
7: அது அத்தியாவசியமான சொந்தம் காரியம்.
5: அப்படி என்ன சொந்த காரியம்?
7: அது சொல்லித்தான் ஆகணும்னா. இதை பாருங்க.
5: ஐயே, கர்மம் கர்மம் என்னையா அது?
7: குழந்தை, அவனுக்கு தெரியுமா, அதனாலதான் அரைநாள் லீவு கேட்டது.
5: முதல்ல போப்பா.
7: தேங்க்ஸ்.
6: ஐ அம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க.
7: சாரும் இல்ல, குழந்தைன்னா இதெல்லாம் செய்யணும், அப்பத்தான் குழந்தை. இதொன்னும் இல்ல, இப்ப வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் செஞ்சுட்டு வரும்.
2: ஹலோ ஹலோ, ஆபீஸ் காடி சாவி மாடியில் வச்சிருக்கேன், போயிட்டு
1: போயிருக்கேன்.
2: என்ன பையன் அப்பா தலையே இல்ல? நான் தான் அப்பா, நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டானே. ஹலோ.

0: அப்பனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை பிறந்துட்டா மனைவி மேல சந்தேகம் வருது. சான்ஸே இல்ல, இவன் உண்மை கொண்டு பிறந்திருக்கானே. எப்படிடா நம்புறது?
1: நல்ல வார்த்தையில உங்க வாயில இருந்து வராதா? போஷன் கொஞ்சம் பாக்கலாமா?
2: போஷனை பாக்காம எப்படி குடி வர போற? போய் பாரு. இந்த சாவி குடும்பம் பெருசா இருந்தா ஒத்து வராது. எத்தனை மெம்பர்ஸ்?
1: இல்ல நான் ஒருத்தி தான்.
2: குழந்தை ஒண்ணு தானே?
1: ஆமா.
2: புருஷன்
1: இல்ல.
2: இறங்கிட்டாரா?
1: இல்ல, எனக்கு புருஷனே இல்ல சார்.
2: என்னமா சொல்ற? கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைங்கிற? புருஷன் எங்கன்னு கேட்டா இல்ல எங்கிற, இறந்துட்டானான்னு கேட்டா அதுவும் இல்ல எங்கிற. ஆனா பொட்டு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிற. கழுத்துல என்ன தாலியா? இத வேற கட்டிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரே குழப்பமா. உனக்கு வீடு குடுக்கறதா இல்ல? சாவிய குடு.
1: நான் விவாகரத்து செய்துகிட்டவளா இருக்கலாம் இல்லையா?
2: இது அத கூட இல்லங்க.
1: இத நீங்க குடியிருக்கிற வீடா?
3: இந்த ஃபேன் இருக்கு. இது பால்கனி. ஃபேன் வேண்டாம், சாயங்காலம் காத்து முடிய பிக்கும், பின்ன சங்கீதமும் காத பிக்கும். பக்கத்து பிளாட்ல ஒரு சங்கீத கரண்ட் இருக்கு. இந்த பிளாட் பூரா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். நீ சோஃபா நாற்காலி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அனுவுக்கு பிளாட் பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனா உங்களை ஏன் சிரமப்படுத்தணும்னு பாருங்க.
3: அதொன்னும் இல்ல.
1: குமுட்டிகள் வச்சிருக்கீங்களா?
4: டவு உண்டு, ஆனா உபயோகப்படுத்துறது இல்ல.
1: நல்லா அறியாதா?
3: அல்ல, ரொம்ப நல்லா எரியும், அதான் உபயோகப்படுத்துறது இல்ல. இல்லன்னா என்னோட ஒய்ஃபே பலியாக்கி இருக்குமா? ஸ்டவ்ல தீ பிடிச்சுதான் அவ போயிட்டா.
1: பர்சல
3: ஞாபகப்படுத்திட்டேனா? பதில் சொல்லும்.
1: என்னோட
3: ஜூனியர் ஜானி ஜூனியர். உங்களுக்கு மாத்திரம் சொல்றேன், வெளியே சொல்ல வேண்டாம். குரல்ல மாத்தி பேசுறது நான்
1: தான். நீங்க பேசுற மாதிரி தெரியலையே.
3: அது நல்லா பழகணும், பிராக்டிஸ். சரி, அனு எப்ப குடி வருது?
5: நாளைக்கு. நல்லா நாளைக்கு வந்துருங்க. ஓகே
1: ஓகே.

0: தீபிடிச்ச மாதிரி வீடல ஒரே போக
1: முத முதல்ல புது வீட்டு குடி வந்திருக்காங்க.
0: அதனால சாம்பானி போட்டு வீட்டு மணக்க பண்ணிடலாம் பாக்குறியா?
1: எங்க புதுசா கட்டிருக்கிற புடவை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, அழகா இருக்கா?
0: இது 300 ரூபாய் புடவை, 30 ரூபாய் புடவை, அழகா இருக்கும். அதுதான் உண்மையான.
1: அப்போ நான் அழகா இல்லையா?
2: யார் இல்லைன்னு சொன்ன தெருவாசல போய் நின்னு பாரு, போறவங்கல்ல சில பேராவது திரும்பி பார்த்துட்டு போவா இந்த மூஞ்சியை.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:16, 41 நொடி.
0: தொடர்வது அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: அனு அலேஸ் முனாலிசா. புகை மண்டலத்துக்கு நடுவில் உன்னை பார்க்கும்போது ஏதோ கற்பனலத்து தேவதை மாதிரி தோணுது.
1: எனக்கு கனவு மாதிரி தெரியுது. ஏன் பரணி, எனக்கு நீங்க உங்களுக்கு நான், அப்படி இல்லைன்னா உயிரை போக்கிக்குவேன அப்பெல்லாம் சொல்லுவேனே. ஞாபகம் இருக்கா? இன்னும் நான் உயிரோட இருக்கேனே. எப்படி உங்களுக்கு திருப்பி வரல?
0: அனு, நீ எப்படி இங்க வந்த?
1: வாழ்க்கைங்கிற மைதானம்.

0: நேரத்துல விளையாட போன மருந்து விஷயமே அடிபட்டு அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பி வந்துட்டேன். நான் டக் ஜீரோ. நீங்க எப்படி?
1: நான் இன்னும் மைதானத்துக்கே போகல, இன்னமும் வெயிட்டிங் தான்.
2: விதி நம்ம பிரிச்சதுன்னு சொல்லல, ஆனா எது பிரிச்சது? பம்பாயில இருந்து எத்தனையோ லெட்டர் உங்களுக்கு போட்டேன், நீங்க பதிலே போடல. நான் 32 லெட்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு.
1: நான் உண்மையா சொல்லணும்னா 32 உண்மை சொல்லணும்.
2: அப்படின்னா எல்லா லெட்டரும் கிடைச்சதுன்னு சொல்றீங்க?
1: ஆமா, ஆனா காலம் கடந்து கிடைச்சது. எப்படின்னு கேக்குறியா? நான் தினமும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேக்குற முதல் கேள்வி இதுதான்.
3: லெட்டர் வந்து
4: ஒண்ணு வரலையே.
3: பாம்பேல இருந்து லெட்டர் ஒண்ணு வரல?
4: பாம்பேல இருந்தா வரலையே.
2: அப்போ உங்க தங்க சொர்ணா தான் எல்லா லெட்டரையும் மறைச்சிட்டான்னு சொல்றீங்களா?
1: சைக்கலாஜிக்கலா அவளுக்கு ஒரு பொறாம, அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே.
2: லெட்டர் எப்ப பாத்தீங்க?
1: சொர்ணா இறந்ததுக்கு அப்புறம்.
2: சொர்ணா இறந்துட்டாளா?
1: ஆமா, பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதுல இறந்து போயிட்டா. ஒரு நாளைக்கு அவ ரூம்ல வேற எதையோ தேட போன போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் இட் வாஸ் டூ லேட்.

0: என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் எழுதிருக்காமா, பம்பாயில இருந்து லெட்டர் வந்திருக்கு.
1: கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் இம்மா நாளா சொல்லிட்டு இருந்தவரு உங்க வயித்துல பால வாத்திட்டாரு. புண்ணு கொடுக்க வந்து வந்துட்டு போறாங்களே, அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதுதான்.
2: என்னது ஹிந்தில எழுதிருக்கு, வேற ஏதாவது முக்கியமான கடைதான் சேர்க்குமோ, தவறு இதுக்குள்ள வச்சிருப்பானா,
1: யாருக்கு ஹிந்தி தெரியும்.
0: என் புள்ள படத்தை நல்லா பாத்துக்கம்மா. அதோ அது இது நினைச்சுக்க போற சாப்பிடுமா.
1: பஸ் பஸ்
0: பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு சொல்றாளா?
3: இல்ல இல்ல, பஸ்னா ஹிந்தியில போதும் அர்த்தம்.
0: இவளுக்கு ஹிந்தி தெரியுமா?
3: 6 வருஷம் டெல்லியில இருந்தவளாச்சா?
0: 4 நாளா தேடிட்டு இருக்கேன் ஹிந்தி தெரிஞ்சவள. கொஞ்சம் செய்யறம்மா, இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லுமா. என் புள்ள எழுதின கடதாசியோட தவறி வந்திருக்கு, ஏதாவது முக்கியமானதா இருந்தா இது அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடணும். என்னம்மா என்ன எழுதிருக்கு சொல்லுமா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு.
1: உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
0: கல்யாணம் ஆயிடுச்சா?
1: ஒரு குழந்தை கூட இருக்கு, ஆனா அந்த பொண்ணை இப்ப விவாகரத்து பண்ணிட்டாராம். அந்த பொண்ணு பேரு அனுன்னு எழுதிருக்கு.
3: இது யாருமா எழுதிருக்காங்க?
1: வீட்டு வேலைக்காரன் எழுதிருக்கான். இன்னொரு பொண்ணனுடைய வாழ்க்கை வீணாயிட கூடாதேங்கிற நல்லெண்ணத்துல.
3: சின்ன வயசு ஏதோ நடந்துருச்சு, எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்களுக்கு இதுல ஒன்னும் ஆட்சேபம் இல்ல.
0: ஆனா எனக்கு இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க.
3: என்னதான் சொல்றீங்க?
0: இதை எழுதின வேலைக்காரனுக்கு இருக்கிற மனுஷத்தன்மையில கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும் இல்லையா? மிஸ்ஸஸ் ராமநாதன், என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? குழந்தை பேர் என்னங்க? அது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லுவதில்ல. தூக்கம் கண்ணு சுருகுது பாவம், அத்தான் குழந்தை அனுப்பு. வீட்டுல என்ன தொட்டிலா தூளியா? எங்கெங்க இருக்கு? ஏமா வீடெல்லாம் இப்படி குப்பியா இருக்கு, விளக்கு வச்சா பெருக்க கூடாதும்பாங்க. ஆனா சுத்தம் சோறு போடும், பரவாயில்ல. யார் நீ? ஐயோ, குழந்தை தொட்டிலே வெளியே போயிட்டு இருக்கு. இரு சொல்றேமா. குழந்தை துணி பைப்படி எங்கேம்மா இருக்கு? ஏன் இப்படி வைத்தால போகுது? குழந்தைக்கு என்னமா குடுத்த காலையில? யார் நீ? ஐயோ, ஆபீஸ் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ். மத்தியானம் என்ன டிஃபன்? இரு இதே கழுவி கொண்டு. நீ யாருன்னு சொன்னாதான் வேலை நகரலாம். உனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, கையில குழந்தை இருக்கு, எனக்கு ரெண்டுமே இல்லம்மா. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தேன். உதவியா இருப்பேன், உபதிரமா இருக்க மாட்டேன். வாங்குற காசுக்கு உடனே சிறப்பா திச்சு போடுறேன். வேலை கொடுக்கணும்.
1: நான் சரிங்க சொல்றதுக்கு முந்தைய நீயா வேலை எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம்?
0: நீ இல்லன்னுட்டா? அதான் நானா முந்திக்கிட்டேன். கோச்சிக்காத கண்ணு. வீட்டை கூட்டுறேன், துணியை துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், சமைச்சு போடுறேன், நாள் பூரம் இங்கே கிடக்குறேன். சாயந்தரம் நீ வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்டுக்கிறேன். கொடுக்கப்படாதா?
1: கொடுக்கலாம். நாளைக்கு வா, யோசிச்சு சொல்றேன்.
0: யாரவே எதிர் வீட்ல இருந்து எவனோ ஒருத்த உன்னே பார்த்து முடிச்சிட்டு இருக்கா? யோ, உனக்கு என்ன அறிவில்ல? இந்த பக்கம் என்ன பாருவே, தலையை சீவனா? உனக்கு என்ன கண்ணன் இந்த வீட்டுல இருக்கு? இந்த பக்கம் பார்த்து தலையை சீவிக்கிட்டு மன்னிச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள யார் பார்வைப்பட்டாலும் குறைச்சிட வேண்டியது நாயோட கடமை. குறைச்சிட்டேன். வேண்டியவங்களா இல்லையான்னு முடிவு பண்றது எஜமா வேலை. வேலை கொடுக்கணும்.
1: பேர் என்ன?
0: லீலாவதி.
1: சைல சினிமா பேர் மாதிரி இருக்க.
0: பின்னா எங்க ஜாக? நான்
1: எங்க ஜாக?
0: கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பின்னால. அப்போ நாளைக்கு வேலைக்கு வந்துட்டேங்கண்ணு. தர தரான கீரை வாங்கிட்டு வந்தியே.

0: போயிடுனே. கணக்கு நாள்ல இருந்து வச்சுக்குவோம்.
1: இல்ல இப்ப இருந்து வச்சுக்கோ.
2: டைப் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தேனே, காணோமே.
3: இங்க இருக்கு,
4: எல்லாம் டைப் பண்ணியாச்சு.
2: என் வேலையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க?
4: உங்க சீட்ல வேலை அதிகம் எனக்கு தெரியும், அதான் லஞ்ச் அவர்ல வந்து சகாயம் பண்ணலாம்னு நினைச்சது.
2: நீங்க லஞ்சுக்கு போலையா?
4: நான் காலையில சாப்பிட்டாச்சுன்னா ராத்திரி தான், இடையில பச்சை வெள்ளம் போலி சாப்பிடாது, ஒட்டகம் மாதிரி.
1: என்ன மார்னிங் டிஃபன் நடக்குதா? என்ன டிஃபன்?
5: ரெண்டு ஸ்லைஸ் ரொட்டி.
1: இதான் டிஃபனா மத்தியானத்துக்கு?
5: மத்தியானம் நாலு ரொட்டி துண்டு.
1: ராத்திரிக்கு?
5: மூணு.
1: மூணு வேளையும் வரட்டு வரட்டுன்னு இதே ரொட்டி தானா? நாக்கு செத்து போயிருக்குமே. பரணி, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடணும் போல தோணுது, அதுக்கு பர்மிட் பண்ணுவீங்களா? இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தான். சரி, இதோ பத்தே நிமிஷம் சாமான்கோடு வரேன். இதோ பத்தே நிமிஷம் பரணி, சமையல் ரெடி ஆயிடும்.
5: நான் என்ன உதவி பண்றேன்னு?
1: புல்லாங்குழல் அடுப்பு ஊதக்கூடாது. இன்னும் பத்தே நிமிஷம் பரணி.
0: அம்மாடி அம்மாடி, என்ன? காரக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியும் செஞ்சு வச்சிருக்கேன். கீரையை டோட்டல் பண்ணி வச்சுக்கோமா?
1: வேண்டாம், அது ராத்திரிக்கு வச்சுக்கலாம்.
0: அம்மாடி, நாலு அப்பளமாவது சுட்டு வைக்கிறேனே.
1: ம், சரி.
0: அங்க சமையல்
1: முடிஞ்சுகிட்டு இருக்கு, வரேன். கொஞ்சிருக்க கொஞ்சிருங்க. இன்னைக்கு ராகுல போயாச்சா? ஏன் சமையல் உடம்பு கொண்டு பண்ணாம இருக்கணுமே.
5: ராகுலம் போயாச்சு,
1: அப்ப சாப்பிடுங்க. சமையல் எப்படி இருக்கு?
5: பிரமாதம், டெலிஷியஸ். சமையல் செஞ்சிருந்த கைக்கு தங்க மோதிரம் தான் செஞ்சு போடணும். எதுக்காக இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க?
1: இன்னைக்கு தை பூசம், அதான் ஸ்பெஷலா செஞ்சேன்.
5: தை பூசம் ரொம்ப சம்பாதிக்கிறானா?
1: போட்டோம். சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
6: முகரக்கட்ட சமையல் எப்படி இருக்கும்? மூஞ்சாட்டம் இருக்கு.
0: அம்மாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்ட கோச்சுக்க மாட்டேன்.
1: என்ன? சம்பளத்துல அட்வான்ஸ் வேணுமா?
0: அது இல்ல கண்ணு, அந்த அரா தாமலையோட விவாகரதாய் போச்சுன்னு சொன்னேன். அப்புறம் கழுத்துல அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? தப்புன்னா கேட்கலம்மா, அதை கைட்டு எரிஞ்சிட வேண்டியதானே.
1: ஆயா, இதை நான் கேட்டுறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அதுக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பு வேற. வாழ்நா பூரா என்ன வேதனைப்படுத்துமா?
0: நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் நல்லவளா வாழணும்னு நினைக்கிறியா?
1: ரெண்டுடா,
0: மன்னிக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்பட போற.
7: உங்ககிட்ட பர்சனல் மேட்டரா நான் கொஞ்சம் பேசணுமே.
4: என்ன சொல்லு. வெளிப்படையா சொல்லியாச்சுன்னா இத்தனை நாளா ஏற்படுத்தி வச்சிருந்த மரியாதை எல்லாம் ஒரு கணத்துல கோவிந்தாயிடும். என்னட்டு இந்த அம்மா கூட பேச கூட மாட்டாங்க. அட்வைஸ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்.
5: சாப்பாடு
1: இருக்கட்டும். வேற எங்கேயாவது சாப்பிட வரேன்னு சொல்லியாச்சா?
5: இல்லையே.
1: கேட்டேன், இது என்னது தம்புராக்கு பக்கத்துல ஏர்பின் கிடக்கு உள்ள?
5: இப்ப பாருனோ, நேத்துக்கு இங்க வந்திருந்த பேரு காயத்ரி. அவரு குழந்தை மாதிரி, இசையில அவருக்கு அவ்வளவு ஆர்வம், பரம ரசிக. என்ன பாக்க எப்போது வருவா, பேசிக்கிட்டு இருப்பா, அப்புறம் போயிடுவா, அவ்வளவுதான்.
1: வயசு இருக்கும். சரஸ்விக்கா கேக்குறேன்.
5: காயத்ரிக்கா 19 இருக்கும்.
1: 19 அறையா? அவ ஜாதகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி, கண்ணில ஒத்துக்கீங்க. கல்யாணம் அடிச்சு அவளுக்கு
5: இல்ல?
1: என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன அவன் மேல பொறாமே இல்ல.
5: என்ன பரணி பல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு, காரணம் இருக்கு. அது என்ன? அது சரி, எதிர் பிளாட்ல ஆறு வந்து தெரியுமா?
8: தெரியுமே. அணு
5: அணு ஆறு தெரியுமா?
8: ஓ தெரியும்.
5: என்ன தெரியும்?
8: எனக்கு ரொம்ப பக்கம்.
5: அனு ஆபீஸ்ல எனக்கு பக்கத்து சீட்டு, எனக்கு பக்கத்து வீடு.

0: அப்ப எது பக்கம்? பக்கத்து சீட்ல இருக்கிறதுக்கே இவ்வளவு சொந்தம் கொண்டாடுனா? அணு நேசிக்கிற நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடணும்?
1: அணு, உங்கள் அணுவை சிநேகிதம்?
0: ஆமா.
2: அம்மாடி, ஒரு விஷயம். பக்கத்து வீட்டு பரணி இல்ல, அவருக்கு என்னவா? அவருக்கு கல்யாணம் ஆக போதான். கீழே பலசரக்கு கடையில பேசிக்கிறாங்க. பலசரக்கு கடையில பலதும் பேசிக்குவாங்க. அதுக்கு என்னப்போ? பொண்ணு யாரா? யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுமாமே, சாவித்ரியோ கீவித்ரியோ. சரியா சொல்லு, காயத்ரியா? ஆஹா, காயத்ரி தான். இவர் சரின்ட்டாராமா? பலசரக்கு கடையில அதை பத்தி பேசிக்கலையா? அந்த பொண்ணுக்கு சரியா சொல்றதுக்கு மிந்தி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு நீ சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணும்ன்ற? அவர் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். என்னடா அது, வம்பா போச்சு. நான் என்ன குறுக்க நிக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு? வேணும்னா நானும் வந்து நாலு லட்சத்தை போடுறேன். போறேன் போறேன், இப்போ போறேன். மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன்.
3: என்னது பரணி, மறுபடியும் அனுவிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதது?
0: அதுக்கு நேரம் வரலையா, இல்ல எனக்கு தைரியம் வரலையாங்கிறது புரியல.
3: சரி, கல்யாணம் ஆகாத பெண்ணு கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற, டைவர்ஸ் ஆய ஒரு ஸ்திரீ கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற.
0: ஜானி, இந்த ஒரு லெட்டர் மட்டும் சும்மா படிங்க.
3: ஐயோ, மத்தவங்க லெட்டர் வாங்கிக்கிறது அவங்க பெட்ரூம்குள்ள எத்தி பாக்குற மாதிரி.
0: சும்மா படிங்க. அணு எந்த அளவுக்கு நான் நேசிச்சாங்கிறது இதுல இருந்து புரியும்.
3: பரணி, பல கடிதங்களுக்கு உங்களிடமிருந்து பதில் இல்லை. நம் காதலை நமக்கு கிடைச்ச புதையலா நினைச்சேன். புதையலே அனுபவிக்கணும். அதை காத்துக்கிட்டு இருக்கிற பூதமாவே நாமே இருக்கோம்னு புரியல. தோல்வியற்ற காதல் தான் காவியமாகுதுன்னா நம் காதல் காவியமாக வேண்டாம்.
4: தெய்வீக காதல் நடைபெறாத காதல்னா நம்ம காதல் தெய்வீகமாக வேண்டாம். நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி பதிலே சொல்லாம இருக்கீங்க? எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? உங்க மௌனத்தை உடைச்சறீங்க. இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க பதிலதான் என் உயிரே இருக்குன்னு சொல்லல, ஆனா உங்க முடிவுல தான் என் எதிர்காலமே இருக்கு. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முடிவுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். பிரியம் உள்ள அணு, இவ்வளவுதானே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். பரணி, அன்னைக்கு லெட்டர்ல செஞ்சிறேன், இன்னைக்கு நேராவே செஞ்சிறேன். உங்க முடிவை எப்படி நீங்க தெரியப்படுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் வரேன்.
0: அணு, ரொம்ப நர்வஸா இருக்கே.
4: ஆமாமா, முத முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நர்வஸா இருக்கேன்ல.
0: யுவர் ஆர்டர் ப்ளீஸ். சார், மேடம்,
4: அதோ அவங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் எனக்கும் வேணும்.
0: எஸ் மேடம், கொண்டு வாப்பா, அவசரம் ஒண்ணும் இல்ல. ஓகே சார்.
4: ஆனால நீங்க ரொம்ப அழுத்தம் பரணி.
0: ஏன்?
4: நம்ம கல்யாண பேச்சு நீங்க ஆரம்பிக்கவே இல்லையே. கடைசி வரைக்கும்
0: ஆரம்பிக்க வந்தவன் தான், ஆனா நிறுத்திக்கிட்டேன்.
4: ஏன் நிறுத்திக்கிட்டீங்க?
0: உன் கழுத்தை பார்த்து, உன் கழுத்துல என்ன இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருந்தது. இப்போ உள்ள பிரச்சனை.
5: சார், எங்க சார் போறீங்க? அது தெரிய டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டா?
6: என்னையோ
7: என்ன சோம்பேறி நினைச்சியா? இந்த நாட்டியத்தை கத்துக்க உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு?
6: 5 வருஷம்.
7: இதை மறக்கணும் எவ்வளவு நாள் வேணும்?
6: ஏன் அப்படி கேக்குறீங்க?
7: நீ நாட்டியத்தை மறந்த அப்புறம் தான் உனக்கு நான் புருஷன்.
6: புரியல நீங்க பேசுறது.
7: புரியலையா? இன்னில இருந்து நீ நாட்டி ஆடக்கூடாது. உன் புருஷன் உத்தரம்.
6: தயவு செஞ்சு என் உயிரை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க.
7: குடும்பத்து பொம்பளையா வீட்டோட கிடைக்காம மேலையில தான் கூத்தாடுவேன்னு சொன்னா இந்த நிமிஷமே போய் எல்லாத்தையும் அடுத்துக்கிட்டு போய் எல்லாரும் உன்னை ஏன் மனைவியை சொல்லி கூப்பிடணுமே தவிர அணுவோட புருஷன் நீ யாரும் கூப்பிடக்கூடாது. அதுக்காக தான்.
6: ஓ, இப்ப புரியுது. நீங்க சொல்றபடியே கேட்கிறேன். வாழ்க்கையில ஒவ்வொன்னா எழுந்துட்டு வரனா? இப்போ இதை எழுந்துட்டு தான் நினைச்சுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து கரங்கே தொட மாட்டேன்.
7: தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன்.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:32:27.

0: அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: அனு, உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போறேன். என்ன சொல்லு, அழக்கூடாது சொல்லு. நம்ம ஏரியா மேனேஜருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு உன் புருஷன் தான் பம்பாயில இருந்து வரப்போறாரு. வர திங்கட்கிழமை ஜாயின் பண்றாரா? உனக்கு ஷாக்கா இல்ல?
2: ஏன் கண்ணு, வெச்ச இட்லி அப்படியே இருக்கு, டிஃபன் சாப்பிடவே இல்லையா?
1: பலசு சரியில்லை ஆயா.
2: ஏம்மா?
1: என் புருஷனை பார்த்துட்டேன். இங்க
2: பாம்பு கண்ணில் பட்டிருக்கம்மா, அது காலை சுத்திக்காம பார்த்து.
3: எனக்கு மரியாதை வேண்டாம், வேலைக்கு மரியாதை கொடுங்க, அதை ஒழுங்கா செய்யுங்க. நான் வேற எந்த விஷயத்துக்கும் தலையிட மாட்டேன், என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்காது.
4: இப்படியே போனா உங்க கேஸ் இழவு காத்த கிளி கேஸ் ஆயிடும்.
5: என்ன சொல்ற? அதனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் வந்து என்ன நிச்சயம்?
4: பின்ன பெருசா உங்களுக்கு ஆயிடும் நம்பிக்கையா? அட போய், ஒருத்த மாஜி காதலன், ஒருத்த மாஜி கணவன், நீ இது மாஜி ஆமலை.
5: எடா
4: அடிக்காதீங்க. பின்ன என்ன பாஸ், உங்க காதல் மேலும் அல்பாயுசுதான்.
5: வானு, பயப்படாம வா.
6: குட் மார்னிங் சார், உட்காருங்க.
5: சார், எங்களுக்கு
6: தெரியும் கல்யாணம் தானே. முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு மாசம் வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் சார் கல்யாணம்.
5: தெரியும் சார்.
6: சரி, 22, 26, 29, 31 இந்த 4 தேதியில முகூர்த்தம் இருக்கு. உங்களுக்கு எந்த தேதி வசதி?
5: 22 தேதி வச்சுக்கலாம் சார்.
7: ஃபிளாட் ரொம்ப நல்லா இருக்கு. 3வது மாடியில் இடம் கிடைச்சதா? ரொம்ப ரிஸ்காச்சே. குழந்தை மாடிப்படியில் உருண்டுட்டா? குழந்தைய பார்க்கணும் போல் தோணுச்சு, அதான் வந்தேன். நான் உன் புருஷன் பழனி கிட்ட சொல்ல மாட்டேன், குழந்தை சத்தியமா சொல்ல மாட்டேன். பொம்மை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பேட்டில் ஓட பொம்மை, சுவிட்சிங் இருக்கு. நான் வரேன்.
8: ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்ல.
5: அனு, சார் தான் மிஸ்டர் ராமநாதன். இப்பதான் அறிமுகம் ஆனாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். என் விசிறியா என் கச்சேரியை கேட்டிருக்காரா? இவங்க தான் அனு, எனக்கு மனைவியாக போறவங்க. வணக்கம்.
8: வணக்கம். அர்ச்சனை தட்டுங்க.
5: என்ன தட்டு கை மாறிடுச்சோன்னு பாத்தீங்களா? பயப்படாத, நான் உன் பழைய புருஷன் மிஸ்டர் பண்ணி கிட்ட சொல்லிக்கவே இல்லை. இந்த பாரு, இந்த பால அப்படி தூக்கி போட்டு அப்படி சர்வ் பண்ணும். நீ சர்வ் பண்ண பாக்கலாம். அப்படி இல்ல, நான் பண்றேன் பாரு. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் ராமநாதன்.
9: குட் ஈவினிங்.
5: என்னது, எங்களையே சுத்தி சுத்தி வர்றீங்க?
9: உலகமே உருண்டை தானே, அதனாலயோ என்னமோ. நான் கூட இந்த கிளப் கடிக்கடி வர்றதுண்டு,
5: எனக்காக நீங்க ஏன் நிறுத்திங்க?
9: சரி மிஸ்டர் பர்னி, நாம ஓடிக்க மாட்டலாமே.
5: ஓகே, லவ் ஆல்.
9: என்ன மிஸ்டர் பர்னி, வரப்போற மனைவிக்கு விளையாட கத்து கொடுக்குறீங்களா?
5: ஆமா, மனைவியை பந்தா நினைச்ச சில பேர் விளையாடுறாங்க. வெறும் கைப்பந்தா இருக்கிற நிலைமை மாதிரி அவங்களும் பந்தை அடிக்க கத்துக்கிட்டுமே.
9: வெல் சார். ஆமா, கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க.
5: சிம்பிள் கல்யாணம் தானே?
9: ஆமா. என்னைக்கு கல்யாணம்?
5: அதைத்தானே நான் ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கேன்.
9: ரகசியமா? என்ன சார் அது?
5: முக்கியமா உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு.
9: எனக்கு தெரியக்கூடாதா?
5: ஏன், மாஜி கணவங்கிட்டே அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா?
9: குட் ஷாட்.
5: லாயட் காலனி, வைகு பிளாக், இதுதானுங்களே? அனுங்கிறது இங்க யாருங்க? வையப்பா.
10: 1, 2, 3, 4 சேலை, 4 கூட பழம். அத்தோட இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு ஐயா. வணக்கம்.
2: இவன் யாரு ஐயாங்கிறான்? படிமா, நானும் கேட்கிறேன்.
1: அனு, 4 கூடை பழங்கள், 4 புது புடவைகள் என்ற நமது 4வது ஆண்டு திருமண நாள். உறவுகள் மறித்தாலும் நினைவுகள் மறிப்பதில்லை. எனது எளிய பரிசுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்காத இப்படிக்கு ராமநாதன்.
2: வெறும் ராமநாதன் போட்டிருக்கு?
1: ஆமா,
2: கல்லூரி மங்கள் ராமநாதன் போடல.
1: இந்தானு, கேக் எடுத்துக்கோ. இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி, 3வது வருஷம்.
11: அப்படியா?
1: ரொம்ப சந்தோஷம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தினமும் புருஷனோட சண்டை போட்டாலும்

0: வெட்டிங் அனிவர்சரி மட்டும் நான் விட்டுக்கிறது இல்ல. அனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ராமநாதன் கேக் கொடுத்தேன், வேண்டாம்ட்டார். இன்னைக்கு பூரா அவர் பட்னியா, ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரா?
1: ஏ,
0: இன்னைக்கு அவருடைய மாமனார் இறந்த நாளாமே, அது உங்க அப்பா.
2: கல்யாண விஷயம் அண்ணன் சொன்னது இல்லையா, அதான் ஜாங்கிரி செய்து வச்சிருக்கு. நானே கஷ்டப்பட்டு சுத்தினது, அது நிறைய பாக்கி வச்சிருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
0: பரவாயில்ல, போதும். என் கல்யாண விஷயத்துல புதுசா ஒரு குழப்பம்.
2: ஆறு குழப்பம் செய்யறது
0: இல்ல, நானே தான் குழப்பிக்கிறேன். எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பரணி, இப்போ திருந்தி வாழ நினைக்கிற என் கணவர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு எப்பவுமே அக்கறை உண்டு, அதனால கேட்கறேன், உங்க ஆலோசனை எனக்கு வேணும். அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இதை பத்தி நான் பேச முடியாது, ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க. நீங்க மூணாவது மனுஷன், உங்களால தான் சரியான முடிவை சொல்ல முடியும்.
3: அவங்க பிரச்சனை ரொம்ப சிம்பிள், அதை நான் தெரிஞ்சு வைக்கிறேன்.
2: அது எப்படி? அனு ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கு, ஒரு பக்கம் காதலன், ஒரு பக்கம்
4: புருஷன்.
0: என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலனாலும் கொஞ்ச நேரம் மனசுக்கு அமைதி கிடைச்சது உங்க ஜூனியர்னால, ரொம்ப நன்றி. வரேன் ஜூனியர். தேங்க்யூ சார். நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு.
5: ஓகே, எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு நாளைக்கு ஆபீஸ் கொண்டு வந்துடுறேன்.
0: சார், இவங்க
5: இவங்க தான் எங்க அம்மா.
0: உங்க அம்மாவா? நான் வரேன் சார்.
6: ஒரு நிமிஷம், நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். அண்ணன் வீட்டுல என்ன வேலைக்காரியா பாத்திருப்பேன்.
0: ஆமா அம்மா,
6: மருமகிட்டே வேலைக்காரியா இருக்கேன். என் பையன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்படி பரிகாரம் தேடிக்கிறேன். ஆனவங்க நான் யாருன்னு தெரியாது, அது தெரிஞ்சுட்டா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டா. என்னை காட்டி கொடுத்துடாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
7: என்ன பரணி, நீங்க அமெரிக்கா அரசாங்கம் அழைப்பு அனுப்பிருக்கு, இந்த மாதிரி சான்ஸ் யாராவது வேண்டாம் பாங்களா?
8: இல்ல காயத்ரி, நான் போல.
7: நீங்களாவது சொல்லுங்க டாலி.
8: ஆமா பரணி, இது பெரிய ஆனர் இல்லையா?
7: நீங்க வெளிநாட்டுக்கு போனா போகும் போதும் திரும்பி வரும்போதும் ஐயோ, ஏற்பட்டி அமக்கலை படுத்திருவேன், எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும்.
8: காயத்ரி, அதோட பெரிய த்ரில் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு.
7: அது என்னது
8: சொல்றேன்.
0: என்னானு, என்னமோ எழுதி எழுதி கிடைக்கிற லவ் லெட்டரா?
9: சே, நாளைக்கு தேதி 22.
0: ஆமா, நாளைக்கு உன் பதிவு திருமணம் இல்ல?
9: சோ, மவுண்ட் ரோட் பூரா தண்டோரா போட்டுட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு லீவ் கேட்கணும், லீவ் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னே தெரியல.
0: சாரி அனு, நான் மறந்தே போயிட்டேன். இதை பாரு, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் எழுதி என் கையில கொடு, நாளை தேதியை போட்டு நானே சேர்த்துறேன்.
9: கான்ட்ராக்ட் ஃபைல்ல
5: அப்போவே பார்த்து அனுப்பிட்டேன்.
9: இல்ல, கான்ட்ராக்ட் ஃபைல்ல இந்த கவர் இருந்தது.
5: இதை உனக்காகத்தான் அனுப்பிச்சேன், இதுல வேற ஒண்ணும் இல்ல. பேங்க் பாஸ்புக், மாசம் மாசம் நம்ம குழந்தை பேர்ல பணம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்ச பணத்தை படிச்சுக்கிட்டே இல்லையா? சரி சரி, பழசெல்லாம் எதுக்கு? இது உன்னுடையது தான், எடுத்துக்கோ. நான் பழைய ராமநாதன் இல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
10: உங்க தடையை மீறி நான் இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன். நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரத்தை தான் வச்சிருக்கேன். ஆண்டவனோட அருள் எனக்கு வேணும், அனுவோட மறுபடியும் வாழ நினைக்கிறேன். அதுக்காக
11: என்ன சார், அனு என்கிற அனுப்பமா எங்க? கல்யாணத்துக்கு டைம் ஆகல, போங்க சார், போய் கூட்டிட்டு வாங்க.
5: இப்ப வந்துருவாங்க சார். முக்கு வரை போய் பார்த்தாச்சு, ஆளே காணல. அனு எங்க போயிருக்கும்? ஏன் இன்னும் வரல? கல்யாணம் இல்ல சார், தமாஷியா.
11: ஜானி, நீங்க இங்க இருங்க, நான் அனு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
5: போயிட்டு வேகம் வரணும், காசு பார்க்காம டாக்ஸில போயிட்டு வாங்கோ.
12: அனு இல்ல இல்லீங்களே, நீங்க தம்பதியா வர போறீங்கன்னு ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அம்மா எங்க போயிட்டாங்க?
9: குட் மார்னிங் சார்.
5: மார்னிங். அனு இன்னும் ஆபீஸ் வரல?
9: உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் அனுப்பியிருக்கேன்.
5: உடம்பு சரியில்லையா?
9: ஹை ஃபீவரா சார். பாவம்.
5: ஐ சி. உடம்பு சரியில்லையா?

0: அதுதான் ஆபீஸ்க்கு வரலையா? நான் கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸ சொன்னேன், எனக்கும் தன்மானம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். மௌனமாவே இருந்த சித்திரவதை பண்ணாத, சே சம்திங், ஏன் வரல?
1: ஹலோ மிஸ்டர் பரணி.
2: ஹலோ,
1: இப்பதான் வரீங்களா? அனுவும் உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் பார்த்தேன், வந்து பார்த்தா என்ன பயங்கரமான ஜுரம் தெரியுமா, 103, 104.
0: டாக்டர்
1: வந்து பார்த்தாச்சு, இன்னும் 103 டிகிரி இருக்கு, குறைவே இல்லை. ஏன் உக்காருங்களா, இதோ வந்துட்டேன்.
0: ரொம்ப கடுமையா பேசிட்டல்ல, என்ன மன்னிச்சிடணும்.
1: ஹெட் ஆஃபீஸுக்கு ட்ரங்க் கால் போட்டாச்சு, அர்ஜென்ட் லெட்டர்லாம் டெஸ்பேச் பண்ணியாச்சு, கேஷு க்ளோஸ் பண்ணியாச்சு, என்னட்டு 5 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டது. அது அனுவுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி இது எங்கே வைக்கட்டும்.
3: ராத்திரி பூரா ஒரே ஜுரம்,
4: ஜுரமா
3: எழுந்திருக்கவே இல்லை.
4: ஐயோ, இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? சமயத்துக்கு நான் இல்லாம போயிட்டேன் பத்தியா.
3: ஒருத்தருக்கு 4 பேரை என்ன கவனிச்சுக்கிட்டாங்க.
4: 4 பேரா?
3: என் புருஷனே வந்திருந்தாரு.
4: உன் புருஷன் அவன் இங்க வந்தா?
3: இன்னும் போல, இங்கதான் இருக்காரு.
4: சரி சரி அம்மடி, நான் முதல்ல போய் காபி போடுறேன்.
1: நான் புறப்படுறேன், இன்னைக்கு நீ ஆபீஸ் குற வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா?
3: காஃபி சாப்பிட்டுட்டு போங்களே.
1: பரவாயில்ல, நீ எதிர்க்க வேண்டாம், படுத்துக்கோ, நான் வரேன்.
4: என்னம்மா?
3: அவர் பர்ஸ் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு.
4: யாரு?
3: அவரு தான்.
4: சரி சரி,
3: கீழே போயிட்டு இருப்பாரு, கொடுத்துட்டு வந்துடு.
1: தொந்தரவு பண்ணிக்கணும், என் பர்ஸ் இங்க விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், எட்டு போதும் வந்துட்டேன்.
3: அந்த பர்ஸ் ஆயக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேனே, கொண்டு வந்து கொடுக்கலையா?
1: இல்லையே.
4: பர்ஸ கொடுக்கலையா அவர்கிட்ட? கொடுத்துட்டேன்னு சொன்னி என்கிட்ட? இந்த மாதிரி திருட்டு புத்தில கூட உண்டா உனக்கு? உன் மேல நம்ம வச்சிருந்த நம்பிக்கையில இப்படி மண்ணலி போட்டுட்டியே, இனிமே உன்னை நம்பி இந்த வீட்டையும் குழந்தையும் நான் எப்படி விட்டுட்டு போறது?
1: ஏழப்பா, அவளை விட்டுடு, என்ன கஷ்டமா ஏதோ, இப்படி கையும் களவுமா பிடிப்பட்டு போறோம்னு நினைச்சிருக்க மாட்டான். பண கஷ்டத்தினால தானே இப்படி எல்லாம் பண்றாங்க பாவம். சம்பளத்துல 5 பத்தோ போட்டுடுவேன், நான் வரேன். இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துது.
4: வேண்டாம், இப்படி எல்லாம் பழக்கப்படுத்த கூடாது.
3: என்ன அழிய வேண்டி கிடக்கு?
4: எம்மாடி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வேற இவட்ட நின்னுக்க சொல்லிடுவே.
3: இல்ல இல்ல, ஒவ்வொரு தடவை திருடும் போதும் 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன்.
4: ஒரு விஷயம் சொல்லான்னு சொல்றேன்.
3: என்ன பீடிக சொல்ல?
4: பக்கத்து வீட்டுக்கார பரணி இல்ல, அவங்க வீட்டு சாமான் லாரில போயிட்டு இருக்கு. விசாரிச்சேன், வீட்டை காலி பண்ணிட்டாரான்.
3: இவ்வளவு தூரம் பழகிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டா இருப்பாரு.
5: ஹலோ அனு,
3: இந்தாங்க அவசியம் வரணும். என்ன இன்விடேஷன், உங்களுக்கு கல்யாணமா?
5: கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்க வேற, எனக்கு ஏது கல்யாணம்?
3: மிஸ்டர் பரணி வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதுக்காக நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்.
6: அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
7: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:46.
6: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
8: சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஆனா சொல்லிக்காம வெளிநாடு போக முடியாது. என் வாழ்த்துக்கள்.
9: Thank you. மிஸ் காயத்ரி, உங்க ஏற்பாடு ரொம்ப பிரமாதம்.
8: Thank you.
9: இந்த வீட்டு அடுத்த ஃபங்க்ஷன் கல்யாணம் தான் நினைக்கிறேன்.
8: ஆமா, எங்க அப்பாவுக்கு 60 கல்யாணம்.
9: ஏன் உங்க கல்யாணம்?
8: ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அவகாசமே இருக்கிறது இல்ல.
9: தகுந்த மாப்பிள்ள கிடைச்சா சொன்னாலே வந்துருவீங்க.
8: அந்த தகுந்த மாப்பிள்ள நிச்சயமா நீங்க இல்ல.
9: அதுவே பிரணியா இருந்து
8: இப்ப நடக்க போறத லான்ல ஒரு கலை நிகழ்ச்சி. வாங்க சார் போலாம்.
9: நானும் கூட திரும்பவும் வாழ நினைக்கிறேன், ஆனா அனு என்னோட வாழணும்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்.

0: கல்யாணமா? எனக்கா?
1: உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற காயத்ரிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? திரும்பி வாழ நினைக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க.
2: என்ன சார் அது?
0: மிஸ்டர் ராமநாதன், உங்க சந்தோஷத்துல என்னைக்குமே நான் குறுக்கிட மாட்டேன். பட் ஒன் திங், என் நெஞ்சில் அந்த இடம் அணுவுக்கு மட்டும்தான். அணு இல்லைன்னா என்னைக்குமே அது காலியா தான் இருக்கும்.
3: என்ன மட்டும் குடும்பக்காரியா கிட்டியே, இது நியாயமா? ஆயா நியாயமா? உங்க நல்ல மனசை நினைச்சு பாக்கேன். இந்த நேரத்திலையும் ஒரு துளி கண்ணீர் கூட விடாத என் கல்லு மனசு நினைச்சு பாக்க.
4: கல்லு மனசு இல்லன்னா அது காய்ச்சி போன மனசு எனக்கு தெரியும்.
3: அத்தே, என் பரிகாரத்துக்கு வழியும் புரிஞ்சு போச்சு. அதே நேரத்துல என் பிரச்சனைக்கு முடிவும் விளங்கி போச்சு.
4: என்ன முடிவுன்னு சொல்றேம்மா,
3: நாளைக்கு நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க.
4: யாரது?
3: வாமானு, உள்ளவா. ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா?
4: என்னம்மா சொல்ற?
3: மருமகளா முத முதலா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுவும் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். பேர் எப்படிங்க அத்தை? பூஜை ரூம் எங்க இருக்கு?
4: நல்லா யோசனை பண்ணிதான் வந்திருக்கியா?
3: ஆமா அத்தை, என்னோட சலனத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டேன். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன்.
4: உங்க பிள்ளையோடவே மறுபடியும் வாழ போறேன். இனிமே காலம் பூரா நான் தான் உங்களுக்கு பணிவிட செய்ய போறேன்.
3: நான் வேலைக்கு போக வேண்டாம்னு அவர் நினைச்சா நான் வேலையை கூட விட்டுறதே.
4: அவன் நிஜமாவே திருந்துட்டான் நம்புறியா நீ?
3: ஆமா அத்தை, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா?
4: எனக்கு என் பிள்ளை மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கு. அவனால திருந்தவே முடியாது. கொஞ்சம் இரு. குழந்தை புடிமா. மாஃப் கிஜி, ये रामनाथ जी का घर है।
3: आप कौन है?
4: मैं रामनाथ जी की धर्म पत्नी। धर्म पत्नी आरती एड़क माटीलानु केटी इप्पो यार केड़करदु? नीये सोल्लु।
3: नेनेच्चु पार, एल्लामे कूडी वरुम्बोधु उन्ने एदु तडुत्तदु? अंद पावे अदा एन पुल्ले, अवन कट्टिन ताली ताने? इदु ओन्नुम पेरिय सुमई इल्ल। கணத்திலேயே கடந்துட்டு போட்டோம்னு சொன்னியே, உண்மையிலே இது எவ்வளவு பெரிய சுமையா இருந்திருக்கு பாத்தியா? உன்னை வாழவே விட மாட்டேங்குதே. தாலிய பத்தி தப்பா சொல்லல, அதுக்கு ஒரு பாக்கியம் உண்டு. எப்போ? விவாகரத்துக்கு அப்புறமுமா? அர்த்தம் இருக்காதுல்ல. சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவள்னா சட்டம் கொடுத்த விவாகரத்தை நீ ஏத்துட்டு இருக்க கூடாது. சட்டத்தோட உதவினால சுதந்திரம் அனுப்புறோம். எதுக்கு இந்த தாலி? காலம் பூரா உனக்காகவே காத்துட்டு இருந்தானே பரணி, அவங்கிட்ட போ. கால் எவ்வளவு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. இந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்ட அப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது. ஏன்னா எனக்கு என் புள்ள மாதிரி அயோக்கியமே பிடிக்காது, உன்ன மாதிரி முட்டாளையும் பிடிக்காது.
5: காயத்ரி, மிஸ்டர் ராமநாதன்.

0: சொல்லம்மா.
1: ஆமாப்பா, இவர் இல்ல நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குமா? அப்பா, இப்ப இருக்க உத்தியோகம் போயிட்டாலும் அவர் கைவசம் இன்னொரு தொழில் இருக்கு, மேட்ச் மேக்கிங்.
2: ஆமா, வெளிநாட்டுக்காரங்க செலவுல உங்க கனிமோன் எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமா?
3: அனு,
4: என் வாழ்த்துக்கள்.
3: உன் கணவரோட நீ நிம்மதியா வாழணும், அதுக்காக தான் அந்த கல்யாணமே.
4: வெரி குட், தேங்க்யூ பரணி, தேங்க்யூ.
5: வாயா, கார்ல டிராப் பண்றேன். எந்த பக்கம்?
4: எந்த பக்கம் போகணுங்கிறதுல இனி எந்த விதமான குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு சந்தேகம்.
5: கேளு.
4: நல்லவரா மாறிட்ட மாதிரியே என்கிட்ட நடிச்சீங்களே, அது
5: ஏன்? சிம்பிள், நீ பரணியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்காகத்தான்.
4: உங்க வாழ்க்கை லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா?
5: இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, நீ கதறி கதறி கண்ணீர் விடுறத நான் பார்க்கணும். இந்த நேரத்திலயும் நீ கண்ணீர் விட மாட்டியா?
4: அதுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விதான். மிஸ்டர் ராமநாதன், நீங்க நல்லா இருக்கணும். வந்திருக்கிற பொண்ணையாவது வாழ்வீங்க.
6: வேலையை ராஜினாமா பண்ணிட்டு திருவனந்தபுரம் போகணுமா?
4: அங்கேயும் ஒரு வேலை தேடிட்டு தானே போறேன். ஹலோ ஜூனியர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன என்ன பேச மாட்டேங்கிற, கோபமா? ஆமா, என்ன இன்னுமே லவ் பண்ற?
6: என்னோட மதிப்பை நான் இழந்திருக்கும். இப்பவும் சொல்லலைன்னா அந்த காதலுக்கே மதிப்பு போயிடும். நான் காதலிச்சது முட்டாள் தரம்னு தோணியால் அனுசரிச்சிடுகோ, தப்புன்னு தோணியால் மன்னிச்சிடுகோ, இதெல்லாம் வெறும் ஒரு கனவுன்னு தோணியால் மறந்துடுகோ.
4: ஜானி, உங்க அன்புக்கு என்னால பதில் சொல்ல முடியல. செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்ல தெரியல. உங்க ஆசைக்கு ஜானி, இதுவரைக்கும் எந்த விஷயத்துக்குமே வாய்விட்டு அழாதானுவே, இப்ப அழ வச்சிருங்க போல இருக்கு.
7: நல்ல இடமா பிடிச்சு வச்சிருக்கேன். குழந்தை படுக்க வச்சு உறங்குறேன். பால், பிஸ்கட், பழம், பாட்டில வெள்ளம் எல்லாம் இருக்கு. அதல்லாது அனுக்கு என்ன வேணும்? அனு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கலாமா?
4: என்னது ஜானி?
7: அனுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜானியை நினைச்சு பார்க்கலாம். நினைக்குமா?
4: ஜானி என்னால் எப்படி மறக்க முடியும்?
7: அது நான் வரப்பேன்.
8: உன் கூடவே இருக்கணும்னு வந்துட்டேன். உன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானும் பகிர்ந்துக்க வந்துட்டேன். ஆட்சேபம் இருந்து சொன்ன அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன்.

கலா கேந்திரா புரொடக்ஷன்ஸ் வழங்கிய அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சுஜாதா, ரவிக்குமார், லீலாவதி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

வணக்கம் மக்களே, இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி 215 கிலோஹெர்ட்ஸில். இது உங்கள் இளமையின் குரல் இளைய பாரதம். நான் உங்கள் ஏஞ்சலா. நேரம் சரியாக 5:31 ஆயிட்டிருக்கு. இந்த உலகத்தில் நம்ம சூஸ் பண்ணுற ஒரே ரிலேஷன்ஷிப்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இந்த 30 நிமிஷம் நம்ம நட்பை பற்றி பேச போகிறோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்டுனா யார்? ஸ்கூல் பெஞ்சை ஷேர் பண்ணவன், காலேஜ் கேன்டீனில் பில் ஸ்ப்ளிட் பண்ணவன், ஸ்ட்ரெஸ்ஸில் சிரிக்க வச்சவன், லைஃப்பில் கஷ்டம் வரும்போது நான் இருக்கேன்டான்னு சொல்கிறவன், இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால் டெய்லி மெசேஜ் பண்ணுறவன் இல்லை, மாதக்கணக்கில் பேசலைனாலும் மீட் பண்ணும்போது நேற்று பேசின மாதிரி ஃபீல் கொடுக்குறவன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் இருக்கா, உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரீசன் வேண்டாம், ப்ரெசன்ஸ் போதும். ஒரு அட்டகாசமான காலேஜ் சாங் கேட்கலாம், நண்பன் படத்திலிருந்து.

வெல்கம் பேக் ஃபோக்ஸ். ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:07:02 ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அடுத்ததாக அந்த வரிசையில் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட் வர்சஸ் ரியல் ஃப்ரெண்ட். சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஆனால் கஷ்டத்தில் கைப்பிடிக்க எத்தனை பேர் வருவாங்க? ஸ்டேட்டஸ்க்கு லைக் போடுறது ஈஸி, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர்றது தான் கஷ்டம். பர்த்டே ஸ்டோரி போடுறது ஈஸி, பர்த்டேயில் வந்து கதவை தட்டி சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபாலோவர்ஸோட கவுண்ட் மாறலாம், ஆனால் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இன்னும் நிறையா விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க.

0: Dosanna.
1: No tension, bebe.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 5:12:56 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக அதை தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மெமரிஸ். லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும், ஆனால் சில மெமரிஸ் ரீவைண்ட் பட்டன் மாதிரி ஒர்க் பண்ணும். லாஸ்ட் பெஞ்சில் ஜோக் கடிச்சது, குரூப் ஸ்டடின்னு போய் சொல்லிட்டு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது, காலேஜ் டூரில் போய் என்ஜாய் பண்ணது, டீ கடையில் டிஸ்கஸ் பண்ணது, மிட் நைட்டில் பைக் ரைட் போனது,

வருஷங்களானாலும் இந்த மெமரிஸ்க்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. இப்போ உங்கள் ஃபோட்டோ கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க தான் உங்கள் ரியலான கேங். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைப்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இதே மாதிரி ஒரு வைப் உள்ள ஒரு பாட்டை நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வரலாம். சிறுத்தை படத்திலிருந்து.

0: this? I don't even care. Who is this?
1: Finger. Eh? Wanga aya.

வெல்கம் பேக் நேயர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதில் இந்த நிகழ்ச்சியோட பேர் இளைய பாரதம். நேரம் சரியாக 5:18:32 ஆயிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நல்ல ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும். எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகலாம், ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா? கிடையவே கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எப்போவுமே தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் வந்தால் சின்சியராக சந்தோஷப்படுவாங்க. எந்த வகையான ஜெலசியோ பொறாமையோ இருக்காது. ஃபெயிலியர் வந்தால் கைவிடவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரீமை பார்த்து என்றைக்குமே சிரிக்க மாட்டாங்க. உங்களோட ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை பெட்டர் பர்சன் ஆக்கிற ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க ஒரு லைஃப் லாங் ட்ரெஷர். அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். சிறுத்தை படத்திலிருந்து

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே.
1: இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். சில தேங்க்ஸ் நம்ம சொல்லவே மாட்டோம், ஆனால் கண்டிப்பாக ஒரு சில தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும். உங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு மோட்டிவேட் பண்ணவன், ஹார்ட்ஷிப்ஸில் சப்போர்ட் பண்ணவன், எக்ஸாமுக்கு படிக்க சொல்லி தந்தவன், ஃபேமிலி ப்ராப்ளமில் சைலண்ட்டாக கூட இருந்தவன், இவங்க எல்லாருமே நம்ம லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் இல்லையா? இவங்க எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் தேங்க்ஸ்டா ரொம்ப பெரிய கிஃப்ட். நட்புனா பிளட் ரிலேஷன் இல்லை, ஹார்ட் ரிலேஷன். லைஃப்பில் மணி வரும், ஜாப் மாறும், சிட்டி மாறும், ஃபோன் நம்பர் மாறும், ஆனால் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். நமக்கு என்ன எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம மனசு விட்டு பேசும்போது நம்மளோட மனசு அப்படியே லேசாகிடும், ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். ஃப்ரெண்டுனா பர்ஃபெக்ட் பர்சன் இல்லை, பர்ஃபெக்டாக அக்செப்ட் பண்ணுற பர்சன். இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது லக், ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் நண்பர்களை நேசியுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேச மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள என்றைக்குமே கை விட்டுறாதீங்க. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் இளைய பாரதம் நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1715 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்க இளைய பாரதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட இறுதி பதிற்கே வந்துட்டோம். லைஃப்ல என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை ஜாலியா கடந்து போக பழகிக்கணும். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. இந்த அரை மணி நேரம் என்னோட இணைந்திருந்த அனைத்து இளமை நெஞ்சங்களுக்கும் நன்றி. விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலா. நிகழ்ச்சியோட நிறைவா செம ஜாலியான ஒரு க்ளோசிங் ட்ராக் கேட்டு பழகிக்கோங்க. ஸ்டே ஹாப்பி. டாடா பபாய்.

0: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக,
2: அன்பை காட்ட ஆயிரம் வார்த்தை, பண்பை காட்ட ஒரே ஒரு வார்த்தை, நன்றி என்று மழலை மொழியில் பாட வராங்க முன் மழலையர் வகுப்பு பயிரும் நம்ம குட்டி செல்லங்கள் தன்விக், அக்ஷரா, தன்ஷிகா, தர்ஷிகா, ரவிஷா மற்றும் திவாஷினி.

0: நன்றி மறப்பது நன்றன்று அதன் மழலாய் நாவல் கேட்டது பேரழகு அத்தனை குட்டிச் செல்லங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பகுதி சும்மா ஜாலியாக உட்காந்து கேட்குற பகுதி இல்லைங்க. எல்லாரும் உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்க ரெடியாக இருங்க. ஏன்னா 5ஆம் வகுப்பிலிருந்து நம்ம சுட்டீஸ் வருணேஷ் மற்றும் பிரித்திஷ் விடுகதையோடு வராங்க.
1: கதை சொல்ல போகிறேன், விடுகதை சொல்ல போகிறேன், இந்த விடுகதைக்கு விடைய சொன்னா என் சொத்து எழுதி தரேன்.
2: என்னடா வருணேஷ், சொத்து நிறைய வச்சிருக்க போல, சொத்து எழுதி தரேன்னு ஒரே பாட்டா பாடிட்டு இருக்க.
1: ஆமாண்டா, நேற்று எங்கள் பாட்டி நிறைய விடுதல் சொன்னாங்க, அதை சொல்கிறேன், நீ விடைய சொல்லுடா.
2: சரி நீ சொல்லு.
1: யானை படுக்க நிழல் உண்டு, கடுகு மடிக்க இலை இல்லை, அது என்ன விடை சொல்லு பார்ப்போம்.
2: என்ன, யானை படுக்கிறது நிழல் இருக்கு ஆனா கடுகு மடிக்க இல்லை இல்லையா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, சவுக்கை மரம் தானே அது.
1: சரி இதை சொல்லிட்ட, இன்னொன்னு கேக்குறேன் பாரு. காயும் கோணக்காய் கொல்லுடா மைத்துனா, கதையும் விடுவித்தேன் சொல்லுடா மைத்துனா, இதுக்கு சொல்லு நீ.
2: ஏய் ஒண்ணுமே புரியலடா, நீ ஏன் சொல்லு?
1: நான் கேட்ட கேள்வியிலே விடை இருக்கு, கொல்லுதாண்டா அதுக்கு பதிலே.
2: சரி இப்ப நான் கேக்குறேன், நீ சொல்லு. தண்ணியிலே வேரோடி தரையிலே பூ பூத்து வண்டு நுகராது பூ என்ன பூ?
1: கண்டுபிடிச்சிட்டேன், உப்பு தானே அது.
2: சரியா சொல்லிட்டப்பா, வாத்துக்கள் வாத்துக்கள்.
1: டே எனக்கு ஒரு விடுகதை ஞாபகம் வருது, மரம் சறுக்கு இலை முறுக்கு காய் துவர்ப்பு பழம் தித்திப்பு, அது என்ன சொல்லு.
2: அது என்னப்பா தெரியலையே, நீ ஏன் சொல்லு.
1: தெரியலையா, நானே சொல்லுறேன். மரம் சறுக்குனா வாழை மரம் பார்த்துருக்கல, வழுவழுன்னு இருக்கும்ல, அதான் மரம் சறுக்கு. இலை முறுக்குனா இலையில கோடு கோடா வந்து முறுக்கின்னு இருக்கும்ல, அதான் இலை முறுக்கு. காய் துவர்ப்புனா வாழைக்காய், பழம் தித்தி

0: இப்பனா வாழைப்பழம்டா.
1: அருமைப்பா.
0: சரி, சுலபமா ஒரு விடுகதை கேக்குறேன், இதையாவது சொல்லுப்பா.
2: தடுக்கு போட்டேன், எடுக்க முடியல.
0: அது என்ன?
1: கோலத்தை போட்டாதான் எடுக்க முடியாது. அப்ப விடை கோலமா?
0: சரியா சொல்லிவிட்டப்பா.
1: இப்ப நான் ஒரு விடுகதை கேக்குறேன். குயவர் செய்யாத பாண்டம், வண்ணார் விழுக்காத வெள்ளை, மழை பெய்யாத தண்ணீர், அது என்ன?
0: என்னப்பா கேக்குற? இரு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். தெரியலையேப்பா, நீயே சொல்லு.
1: அதுக்கு விடை தேங்காய் தான்ப்பா. தேங்காயோட மேல் பகுதி தான் குயவர் செய்யாத பாண்டம். அதுக்குள்ள வெள்ளையா இருக்கும்ல, அதுதான் வண்ணார் வெளுக்காத வெள்ளை. தேங்காய் தண்ணி தான் மழை பெய்யாத தண்ணீர்.
0: ஹேய், சூப்பர்டா.
1: சரி, இன்னொரு விடுகதை கேட்கட்டுமா? அட்டைக்கு 1000 கண்ணு, முட்டைக்கு 3 கண்ணு, நான் பெத்த செல்வத்துக்கு 1 கண்ணு, அது என்ன?
0: ஏய், இது எனக்கு தெரியுமே. அட்டைக்கு 1000 கண்ணுனா சல்லடை, முட்டைக்கு 3 கண்ணுனா தேங்காய், நான் பெத்த செல்வத்திற்கு 1 கண்ணுனா ஊசி. சரியா?
1: சரியா சொல்லிட்டடா.
0: டேய், நான் ஒன்று கேட்கிறேனே. ஓஹோ மரமே, வசந்த மரமே, ஒரு பிடி தழக்கி விதி இல்லா மரமே, அது என்ன?
1: எனக்கு தெரிஞ்சிருச்சு, கரண்ட் மரம் தானே அது.
0: இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல, நேரம் போனதே தெரியலடா.
1: ஆமாப்பா, சரி வா நம்ம விளையாட போலாம்.
0: நன்றி.
3: விடுகதைகள் மூலமா நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சு நம்மையும் குழந்தையாகவே மாற்றிய குட்டிஸ்களுக்கு எமது நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். அடுத்ததாக ஆலமரத்து விளையாட்டு கைவிசம்ம கைவிசு பாடலை பாட வருகிறார்கள். 1 வகுப்பு பயிலும் போஷிகா, ஹர்ஷவர்த்தினி, ஹவிஷ்மதி, தக்ஷித் மற்றும்

0: ஓடி வாங்க குதிச்சுக்கிட்டு. நன்றி.
1: இனிமையாக பாடிய கண்மணிகளுக்கு நன்றி. அடுத்ததாக,
2: இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அழகான விஷயத்தனா அது அன்பு மட்டும்தான். மனிதர்களுக்கு மட்டும்தான் அன்பு காட்டி தெரியுமா? இல்லவே இல்லை. இங்க ஒரு அழகான பாசை பிணைப்பை சொல்லும் அன்பு கொண்ட சிட்டுக்குருவியின் கதையை உங்களுக்காக கூற வருகிறார் 2ஆம் வகுப்பிலிருந்து எங்கள் குட்டி நிலதஞ்சிகா அவர்கள்.
3: அன்பு கொண்ட சிட்டுக்குருவி ஒரு பெரிய ஆலமரத்துல ஒரு சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்துச்சோம். அது தினமும் நாணயங்களை தேடி தேடி சாப்பிடுமா, கிடைச்ச உணவை மத்த பறவைகளுக்கும் கொடுக்குமா. அப்படி ஒரு நல்ல பழக்கம் அதுக்கு இருந்துச்சோம். ஒரு நாள் வேர் ரொம்ப அதிகமா அடிச்சுதான், ஒரு சிறிய புறா தாகத்துல சோர்வா இருந்துச்சான். அதை சிட்டுக்குருவி பார்த்துச்சான். பக்கத்துல இருந்த பாத்திரத்துல தண்ணி இருந்ததை பார்த்து சிட்டுக்குருவி புறாவை கைட்டுன்னு போச்சான். புறாவும் தண்ணியை குச்சிட்டு சோர்வை போக்கிக்குச்சான். புறா சிட்டுக்குருவிக்கு மனசார நன்றி சொல்லிச்சான். அது ஒரு மழைக்காலமா. ஒரு நாள் காத்து ரொம்ப பலமா வீசிச்சான். வீசன காத்துல சிட்டுக்குருவி கூடு கீழே விழுந்துடுச்சான். அதை பார்த்த புறாவும் மற்ற பறவைகளும் சேர்ந்து புது கூடு கட்ட உதவுனாங்களாம். சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நம்ம மற்றவங்களுக்கு உதவுனா நமக்கும் உதவி கிடைக்கும்னு எல்லா பறவைகளும் உணர்ந்தாங்களாம். நீதி நல்லது செஞ்சா நல்லதே திரும்ப கிடைக்கும். நன்றி.
2: இனிமையாக கதை கூறிய மழலை நெஞ்சத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியின் அடுத்ததாக, வார்த்தைகளை கோர்த்தால் அது வசனம், உணர்வுகளை கோர்த்தால் அதுதான் கவிதை. பாவேந்தர் பாரதிதாசனின் புகழை சிறப்பித்து தன் இதயத்தில் ஊறும் எண்ணங்களை இதழ்களால் கவிதை வடிக்க வருகிறார்.

0: ஆறாம் வகுப்பிலிருந்து நமது மதுசுட்டி.
1: பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய கவிதை வரிகள் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடிய பாவேந்தனே, எங்குமே தமிழ் ஒழித்திட செய்தாய், இளையவனுக்கும் இலக்கியம் தந்தாய், பெண்ணுரிமை பேசும் பேர ஆயுதமே, சாய மறுப்பு பாடிய சமத்துவ குரலே, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு என்று அகிலத்திற்கு ஐகூவல் விடுத்தாய். வாழ்க உன் புகழ், வாழ்க உன் புரட்சி கவிதை. நன்றி.
0: சொல்லிலடங்கா இன்பம் தந்த பாரதிதாசனின் புகழை பாடும் நம்ம மதுஷ்டியின் கவிதை மொழிக்கு எமது பாராட்டுகள். அவ்வளவு பெருமைக்குரிய பாரதிதாசனின் பாடலான வாழ்வினே செம்மை பாடல் நம் புதுவை மாநிலத்தின் தமிழ்தாய் வாழ்த்தாக உள்ளது என்று கூறுவதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக
2: ஞாயிறு தொடங்கி சனி வரை, சித்திரை தொடங்கி பங்குனி வரை, ஜனவரி தொடங்கி டிசம்பர் வரை கால சக்கரத்தை கையில் சுழற்ற வராங்க நம்ம சுட்டி பசங்க ஆஷ்மிகா மற்றும் பிரகதி. முன் மழலையர் வகுப்பு.

0: பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. நன்றி.
1: நாட்களும் மாதங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதை மழலை குரலில் கூறி அசத்திய குட்டி ஜம்பவான்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லியினி பாட வராங்க நம்ம பிள்ளைங்க. அது மட்டுமா, சுத்தமும் சுகாதாரம் சொத்துன்னு சொல்ல வராங்க. 5ஆம் வகுப்பு பயிலும் நம்ம குட்டி ஜம்பவான்கள் ரிஷிகாந்த், தவனேஷ், புகழ்வேந்தன், மாதவஹரி மற்றும் யாழினி.

0: சண்டத்தோடு தாளத்தோடு பம்பை உள்கையோடு என்னென்ன சொல்ல போறீங்க?
1: அதுவா தம்பி, அத பாட்டாவே பாடி காட்டிடவா?
0: பாட்டாவை பாட போறீங்க, சூப்பரா இருக்கும், பாடுங்க கேப்போம்.

0: தலைவரே, வந்தாலிருந்து சுத்தன்றீங்க, சுகாதாரன்றீங்க, மாறி பச்சுன்றீங்க, நாரி பச்சுன்றீங்க. எப்பயுமே வெயில் மே மாதம் விரிக அடிக்கும், இப்போ என்ன ஜூலை மாதம் விரிக அடிக்குது, மண்டே என்ன சூடாயிடுச்சா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதை பார்த்ததும் மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதான் அதை பற்றியே வில்லு பாட்டு பாடலான்னு வந்திருக்கிறேன்.
2: அப்படி என்ன பார்த்தீங்க தலைவரே?
1: அதுவா, நம் புதுச்சேரி திருக்கனூர் பக்கத்தில் இருக்கும் குளிச்சம்பட்டு பாவேதர் பாரதாசன் அரசு தொடக்கப்பள்ளி இந்திய அளவை தூய்மைக்கான சிறந்த பள்ளி 5வது முறையாக தேசிய விருது வாங்கி சாதனை படைச்சிருக்காங்க.
0: ஆஹா, ஓஹோ, சபாஷ், உண்மையில இந்த செய்தி சந்தோஷப்படுற செய்தி தான்.
3: பாருங்க தலைவரே, இஞ்சி குழந்தைகள் சுத்தமாக இருப்பதில் உண்மையாக இருக்காங்க. பொதுமக்களும் புதுச்சேரியை சுத்தமாக முன்வர வேண்டும், அதுக்குதான் இந்த வில்லுபாட்டு மூலம் நாம் விழிப்புணர்வு கொடுக்க வந்திருக்கோம். நான் சொன்ன கரெக்டா தலைவரே?
1: நீ சரியா சொன்னமா.

0: பேருக்கு போட்டா நாடிங்க தாங்குமா, நாலு பேரு மட்டும் வாரீங்க போதுமா?
1: நாலு பேர் பத்தல என்ன, நூறு பேர் வச்சுப்போம்.
2: அட பாவி, அப்ப கூட தேவையில்லாத குப்பை போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
1: குப்பை நினைக்குது, தேவையான குப்பை தேவையில்லாத குப்பை, குப்பை நல்ல தேவையில்லாத தானா?
2: இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனாலதான் உலகமே இப்ப குப்பை மெடா மாறி வருது. ஒரு பொருள் எதற்கும் பயன்படாமல் போகும் கடைசி நாள் தான் குப்பை. இது புரியாம மக்கள் எடுத்த எடுப்பிலே தூக்கி குப்பை தொட்டில் வீசுறாங்க. என்ன கொடுமடா இது!
1: குப்பை பொருளை குப்பையில வீசுறாங்களா, அது என்ன தலைவரே?
2: அதுவா காய்கறி கழிவு மீதமான உணவு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மீதமான காய்கறி கழிவுகளை செடிகளுக்கு போட்டால் உரமாகும். மீதமான உணவை எறும்பு காக்கா நாய்க்கு போட்டால் அவைகள் பசியாரும். மக்கள் மீதமான உணவை பிளாஸ்டிக் கவர்ல அடைச்சு வச்சு கயிறு கட்டி தூக்கி வீசுறாங்க. அதில் பல புழு பூச்சிகள் உருவாகி நோய்களுக்கு காரணமாகின்றன. மேலும் போடுற குப்பையும் தனித்தனியா பிரிச்சு கொடுப்பதில் எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்தா எப்படி பிரிச்சு எடுக்க முடியும்?

0: ஈஸியா பயன்படுத்தலாம்.
1: தலைவரே, எல்லாரும் ஒத்த வச்சா புதுச்சேரி குப்பலாகமா மாறிடும்.
2: தலைவரே, பெற்றோர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு சேர்த்து வைப்பதே அவங்க பிள்ளைங்களுக்கு தான். அவங்க சந்தோஷமா வாழறதுக்கு சுத்தமான பூமியை கொடுத்து விட்டு போகணும். அதை அவங்க மறந்துட்டாங்க. பூமியை அசுத்தமாக்கி விட்டு நோய்களை பெருக்கி விட்டு அந்த காசை வைத்து சேர்த்து செய்து விட முடியுமா? மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பூமியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு பிறகு அவர்கள் பிள்ளைகள் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ முடியும்.
1: சரியாய் சொன்னாய். சுத்தமான பூமி சுகாதாரத்தின் ஊற்று என்பதை அனைவரும் உணர வேண்டும். நிறைவாக ஒரு பாடலை பாடி வில்லு பாட்டினை நிறைவு செய்வோம். சுத்தம் சுத்தம் சுத்தம் இதை உரக்க சொல்வோம். இதுவரை நம்ம வில்லு பாட்டு கேட்டு ரசிதா, எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லலாமா?

0: தன் பாரம்பரிய கலையான வில்லுப்பாட்டை அழியாமல் கையில் எடுத்து அதன் மூலமாக சுத்தமும் சுகாதாரமும் என்ற சமூக விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு சேர்த்த நம் அனைத்து வில்லிசை சக்கரவர்த்திகளுக்கும் எங்களது மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, இன்னைக்கு நம்ம எவ்வளவோ அனிமேஷன் படங்கள் பார்த்தாலும் நம்மளோட தாத்தா பாட்டி சொன்ன கதைகளுக்கு ஈடுனே இல்லை. மூன்றாம் வகுப்பிலிருந்து இப்ப நம்ம சுட்டி தங்கம் தீட்சிதா சொல்ல போற எறும்பும் பறவையும் கதையை கேளுங்க.
1: ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிச்சான், யார் முதல்ல போய் அந்த மலை உச்சிய தொடுவதுதான அந்த பந்தயம். பறவை எறும்பை பார்த்து ஏழுமாய் சிரித்து விட்டு மலையை நோக்கி

0: வந்தது. கொஞ்ச நேரத்திலேயே பறவை மலை உச்சியை போய் தொட்டு விட்டது. மேலே இருந்து கீழே வரைக்கும் எறும்பை தேடுது. எறும்பு மலையடி போரத்திலிருந்து பாதி தூரத்தை கொடுக்க அடக்கவில்லை. அப்ப எறும்பை பார்த்து பறவை சொல்லுது, எனக்கு முதலியே தெரியும், வெற்றி எனக்கு தான். ஒரு பறவை கிட்ட ஒரு சின்ன எறும்பு போட்டி போடலாமா அப்படின்னு சொல்லி கேலி செய்து பறவை. சில நாட்கள் கழிச்சு எறும்போட விடாமுயற்சியால எறும்பு மலை உச்சிக்கு போய் அடையுது. அந்த பக்கமா போன பறவை எறும்பை ஆச்சரியமா பார்த்து, அப்ப பறவை பார்த்து எறும்பு சொல்லுது, வெற்றினா எல்லாருக்குமே பொதுவானது, சிறருக்கு வெற்றி சீக்கிரமாவே கிடைச்சிரும், ஆனா சிறருக்கு வெற்றி தாமதமா கிடைக்கும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்குமே நிச்சயம் அப்படின்னு சொல்லிச்சான். எறும்பு சொல்றதும் சரிதானே. தேங்க்யூ.
1: இவ்வளவு அட்டகாசமாக கதை கூறி ஆழமாக சிந்திக்க வைத்த கருத்தான கதைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இப்போது கேட்க இருப்பது உலகமே இன்று வியந்து அதே சமயம் சற்று அச்சத்தோடு எதிர்கொள்ளும் ஒரு உலகளாவிய இயற்கை நிகழ்வான எல்நினோவை பற்றிய உரையாடலை ஆற்ற வருகிறார்கள் நம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மழலை செல்வங்கள் சஞ்சித், ரோஹித் மற்றும் திவாஷ்னி ஆகியோர்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் குழந்தைங்களா.
2: சார், எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வருஷம் வெயில் ரொம்ப தாங்க முடியல சார், எல்லாரும் சூப்பர் எல்நினோ தான் காரணம்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார், அது ஏதோ ஒரு வில்லப்பேரா?
4: நல்ல கேள்வி ரோஹித். எல்நினோ என்பது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை, இதற்கு சிறிய சிறுவன் என்று பொருள். பசிபிக் பெருங்கடல் நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடையதான் நாம் எல்லினோ சொல்கிறோம். இந்த வழக்கமான 2 முதல் 7 ஆண்டுகள் இடைவெளியில் ஒரு முறை நிகழும். ஒரு முறை தோன்றினால் இதன் தாக்கம் 9 முதல் 18 மாதங்கள் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. இந்த எல்லினோ உருவாவதால் பொதுவாக பூமியில் சராசரி வெப்பநிலை சுமார் 2 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக அதிகரிக்கும்.
3: கடல் நீர் வெப்பமானால் நமக்கு என்ன சார், அது எப்படி உலக வானிலையை மாற்றும்?
4: திவாஷ்னி, கடல் தான் பூமியின் காலநிலை என்ஜின். பசிபிக் கடல் வெப்பமாகும் போது உலகெங்கும் உள்ள காற்று வீசும் திசையும் மேகங்கள் நகர்வும் தலைகீழாக மாறிடும். இந்த வெப்பம் மிக மிக அதிகமாக இருப்பதால் இதை விஞ்ஞானிகள் சூப்பர் எல்நினோ என்று சொல்றாங்க.
2: இதனால உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார்.
4: இதனால சில நாடுகள்ல பயங்கரமான வறட்சியும் காட்டுத்தீயும் ஏற்படும். சில நாடுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக மழையும் வெள்ளம் ஏற்படும்.
2: ஓ, அப்படியா? நம்ம இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு சார்?
4: இந்தியாவுக்கு இதனால 2 முக்கிய பாதிப்பு இருக்கு. 1, கோடை காலத்தில் வழக்கத்தை விட கடுமையான வெப்ப அலைகள் வீசும். 2, நமது வாழ்வாதாரமான தென்மேற்கு பருவமழை இல்லாமல் போகலாம்.
3: ஐயோ, மழை குறைஞ்சா விவசாயம் என்ன ஆகும் சார்? அப்புறம் நமக்கு குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காதே.
4: சரியான பயம் திவாஷ்னி. பருவமழை குறைந்தால் பயிர்கள் வாடும், உணவு உற்பத்தி குறையும், இதனால் உணவுப் பொருட்களின் விலை உயரும், நீர்நிலைகள் வறண்டு போவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும்.
2: சார், இயற்கை பண்ற இந்த மாற்றத்துக்கு நாமும் ஒரு காரணமா?
4: ரோஹித், புத்திசாலித்தனமான கேள்வி. எல்லினோ என்பது இயற்கையான நிகழ்வுதான், ஆனா மனிதர்களாகிய நாம் காற்றை மாசுபடுத்தி காடுகளை அழித்து இந்த பூமியை ஏற்கனவே வெப்பமாகி வைத்திருக்கிறோம். இந்த இயற்கையான எல்நினோவை மனிதர் தவறால் சூப்பர் எல்நினோவாக மாற்றி விட்டோம்.
3: சார், அப்போ இதை தடுக்கவோ அல்லது இதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளவோ மாணவர்கள் நாங்கள் என்ன செய்யணும் சார்?
4: மிக முக்கியமான கேள்வி திவாஷ்னி. மாணவர்கள் நீங்கள் நினைத்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். முதலாவது தண்ணீர் சேமிப்பு. இந்த வருடம் தண்ணீர் தட்டுப்பாடு வரும் சொல்றாங்க, அதனால நாம் வீட்டிலையும் பள்ளியிலையும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்க கூடாது. 2வது, மரநடுதல். புவியிலை வெப்பத்தை குறைக்க உங்களால் முடிந்த அளவு மரக்கண்டுகளை நட்டு வளர்க்க வேண்டும். 3வது, மின்சார சேமிப்பு. தேவையில்லாத போது

0: விளக்குகளையும் அணைத்து வைக்க வேண்டும். நான்காவது, பிளாஸ்டிக் தவிர்த்தல். பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கும் போது பூமி இன்னும் வெப்பம் அடையும்.
1: ஆமா சார், எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற சுற்றுச்சூழல் மன்றம் ஈகோ கிளப் மூலமா மற்ற மாணவர்களுக்கும் இந்த சூப்பர் எல்நிலோ 2026 பற்றியும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் எடுத்து சொல்வோம்.
2: சூப்பர் சார், நாங்க இந்நிலையிலிருந்து எங்க வீட்டிலையும் நண்பர்கள் கிட்டையும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். தேவையில்லாம ஓடுற ஃபேன் லைட் ஆஃப் பண்ணுவோம்.
3: நன்றி.
4: எல்நினோவை பற்றி சிறப்பாக கூறிய செல்வங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக மண்ணில் புதையும் ஒரு சிறிய விதை தடைகளை உடைத்து கொண்டு எப்படி ஒரு மாபெரும் மரமாக வளர்கிறதோ அது போலதான் நம் வாழ்வின் ஒவ்வொரு சிறிய தொடக்கமும் என்பதை தன் மழலை குரலில் கதையாக கூற வருகிறார் 2ஆம் வகுப்பிலிருந்து எங்கள் சுட்டி பாப்பா உமிஷா.
5: சிறிய விதை பெரிய மரம். ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த தாத்தா சிறிய விதையை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்று என்று கூறினார். அருண் சில நாட்கள்

0: நாட்களுக்கு பிறகு அழகான செடி முளைத்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய நிறத்தொரு மரமாக வளர்ந்தது. பறவைகள் அதில் கூடு கட்டின. வழிபோக்கர்கள் மரத்தின் கீழே ஓய்வெடுத்து சென்றனர். அதை பார்த்தாலும் நம்ம பொறுமையாகவே இருந்துக்கலாம், இந்த மரம் அம்முளுடையதாய் இருந்திருக்கும் என்று வருந்தினான். அப்போது தாத்தா கூறினார், நல்ல செயல்களுக்கு உடனே பலன் கிடைக்காது, பொறுமையும் விடாமுயற்சியும் தான் வெற்றி நிச்சயம். நீதி பொறுமையும் விடாமுயற்சியும் வெற்றியின் திறவுகோல். நன்றி.
1: தொடக்கங்கள் என்றும் சிறியதே, தொடர்ந்தால் உன் நிழல் கூட சகாப்தம் என்பதை தன் கதையின் மூலம் எடுத்துரைத்த வட்ட நிலாவுக்கு எனது உள்ளங்கனிந்த பாராட்டுகள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வீட்டு செல்லப்பிள்ளைகள் முன் மழலிர் வகுப்பிலிருந்து ஆஷ்மிகா மற்றும் பிரகதி தங்களின் மழலை குரலில் கீதம் பாட வருகிறார்கள்.
3: மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்தை மாம்பழம் சித்திக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம் அல்வா போன மாம்பழம், உங்களுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம். வெள்ள முயல் ஓடுது வேகமாக ஓடுது, குள்ள முயல் ஓடுது குச்சி குச்சி ஓடுது, ரெட்டையான காலையே நீட்டி நீட்டி ஆட்டுது, குட்டையான வாலையே குறுக்குள்ளே ஆட்டுது. நன்றி.
2: நமது மழலை செல்வங்கள் தங்களது தேன் குரலால் இந்த அரங்கையே மணக்கச் செய்துவிட்டார்கள். அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகள்.
4: அடுத்ததாக தமிழின் இன்மையை பாட வருகிறார்கள் 5வது வகுப்பு மாணவிகள் தனுஷ்ஜி, சிவன்யா, ரக்ஷிதா மற்றும் விகாஷினி.
5: தமிழ்

0: நன்றன். நன்றி.
1: அழகாக பாடிய மாணவிகளுக்கு நன்றி. இவ்வளவு நேரமாக எங்களது மழலை செல்வங்களின் கதை, கவிதை, பாடல், தகவல்களை வழங்கிய அறிவி பெட்டகம், அது மட்டுமா, மூளைக்கு வேலை கொடுத்த வினாடி வினா, சிந்திக்க வைத்த விடுகதை, செவிக்க விருந்தளித்த வில்லுப்பாட்டை ஆகியவற்றை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:03. இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது ஜெயச்சந்திரன் குரலில் சின்ன பூவே மெல்ல பேசு படப்பாடல்.

நேரம் 6:05 ஆகிறது. திரையிசையினை நிறைவாக திரையிசையை நிறைவு செய்ய வருகிறது. தென்றலை என்னை தொடு படப்பாடல், கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் குரல்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இனி தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்கு வங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20 தேதி தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மதியம் 12:05 மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சாதனைக்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் குழுவினருடன் தொலைபேசியில் உரையாடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி சாதனையை பாராட்டினார். மேலும் விக்ரம் 1 குழுவினரை தன்னை சந்திக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள செய்தியில்,
2: இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோரின் மனப்பான்மையை இத்திட்டம் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் எவ்வாறு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றன என்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகணையான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த மைல்கல் சாதனை இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது என கூறியுள்ளார். மேலும் இது உலக விண்வெளி சக்தியாக இந்தியாவின் எழுச்சியை வலுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிடத்தக்க சாதனையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் விண்வெளித்துறையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யூபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் பெருநகரங்களை தாண்டி 2ம் மற்றும் 3ம் கட்ட நகரங்களுக்கும் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டு தொழில் அதிபர்களும் இந்தியாவில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினருடன் இணைய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இளைய தலைமுறை இளைஞர்கள் தங்கள் தயக்கங்களை உடைத்து முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிரான்சில் நடைபெறும் அணுக்கரு ஆராய்ச்சி திட்டத்தில் இந்தியா பங்கேற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 20 மாநிலங்களில் புனரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். உலகின் மிகப்பெரிய ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டங்களில் ஒன்றான அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் சுமார் 1570 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசம் ஆகியவற்றின் ரயில் சேவையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் இந்தியாவின் மிகவும் போற்றப்படும் 2 ஆன்மீக கலாச்சார மையங்களான அமிர்தசரஸ் வாரணாசி இணைப்பு ரயிலையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இன்று காலை ஹரியானாவின் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 14,700 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இது குறித்த மேலும் சில தகவல்கள்.
1: அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மறுசீரமைக்கப்பட்ட சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். இந்த 9 ரயில் நிலையங்களையும் மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். சென்னை பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் பங்கேற்றார். சுமார் 14 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுள்ள இந்த நவீன மறுசீரமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்திற்கு அருகிலுள்ள ஜுமாய்காச்சில் என்ற பகுதியில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 18th பட்டாலியன் எல்லைச் சாவடியை இன்று பார்வையிடுகிறார். தொடர்ந்து அவர் எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அவர் மரம் நடும் இயக்கத்திலும் பங்கேற்றார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து சிலிகுரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். மேலும் நாளை மேற்குவங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து நடைபெறும் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20th தேதி நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை புதுடெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தொடர் வருகிற ஆகஸ்ட் மாதம் 13th தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இக்கூட்டத்தொடரில் சில அவசர திட்டங்களுக்கு மாற்றாக மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடத்திற்குள் நுழைந்து இந்தியா தாக்கி அழிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் என்ற மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதிகளை இந்தியா எவ்வாறு அழிப்பது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகம் கண்டதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆகாஷ் தீர், ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மற்றும் பிரம்மோஸ் உள்ளிட்ட மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளுடன் பல அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு பாதுகாப்புத்துறைக்கு புத்துயிர் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் இணைந்து இன்று புதுடில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் ராம்நகர் டேராடூன் விரைவு ரயிலை காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்தனர். இந்த ரயில் உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு இடையேயான ஒரு மேம்பட்ட ரயில் இணைப்பில் புதிய சகாப்தமாக கருதப்படுகிறது. இந்த ரயில் ஜிம்கார்பேட் தேசிய பூங்காவிற்கு செல்லும் பல சுற்றுலா பயணிகளையும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2nd தேசிய பயிலரங்கில் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஓய்வூதியதாரர்களின் கவலைகள் மற்றும் விருப்பங்களை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். ஓய்வூதியம் தொடர்பான வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டுமென்றும், இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் நீதிமன்றங்களை அணுக மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.

0: இந்தியா ஜப்பான் இடையே அதிவேக ரயில்களை இயக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், அதிவேக ரயில் திட்டத்திற்காக ஜப்பான் இந்தியாவிற்கு ரயில்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:18 இனி நேயர்கள் கேட்டதை சிக்கலாம். இனிய மாலை பொழுதில் பக்தி மனம் வீசும் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் நிதிஸ்ரீ மகாதேவன்.

நேரம் 6:26 14 நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். அந்த பாடல் இப்போது

நேரம் 6:30 28 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இது மனோரஞ்சிதம். இனிய மாலை வேளையில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் டி எம் கிருஷ்ணா குரலில் வருகிறது. நேர்களே,

நேரம் 6:35, 43 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரில் இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது பாம்பே எஸ் ஜேஸ்டி குரல்.

மனோரஞ்சி தம்பி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:50. நேர்களே, முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும், மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையில் இருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை. டியாப்ரெட் மிஸ்ரா அவர்களுடைய சித்தார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மன விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்திதி வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நாளை காலை 6:10 இணையதள நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையினுடைய நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேந்தமங்கலம் SNV அன்பழகன் குழுவினர் வசித்துள்ள நாதஸ்வர இசை இடம்பெறும். எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய தவில். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகுலன் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழி

பெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர் விருப்பம் 2:15 என்று மினியவை 2:35 தாளத்தரங்கம் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவருடைய தவில் வழங்கியிருப்பது தாளமாதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் அவர்களுடைய ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம் எழுதியவர் TSV ஷர்மா அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5:00 கழிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தொழில்நுட்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்டை டெல்லி ஏஞ்சல். 9:30 இஸ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி ஏஞ்சல். 10:00 ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுஷி பாலமணி ஈஸ்வர் அவர்களுடைய பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 மற்றும் பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத் பேகம். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் வங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12:02 பேசுங்க தோழ. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. இதனிடையே 7:30 முதல் 7:32 வரையிலும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் குறித்த தகவல்களை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்தி தேவாடம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 10:00 வரை மணிக்கு ஒரு முறையும், 10:58 12:00 பிற்பகல் 1:00 இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் உதயகீதம் படப்பாடல்.

இதயத்தீதமாக வருடிச்சென்றது அந்த இனிமையான குரல்கள். நேரம் 7:05:38 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையினை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை தரும் அடுத்த பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படப்பாடல். ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ்.

நேரம் 7:10:20 திரை இசை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய கவிக்குயில் படப்பாடல் ஒலிக்க வருகிறது. குரல் டாக்டர் எம். பாலமுரளிகிருஷ்ணா.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
2: விருதுநகர் மிளகாய் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
1: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன்

0: வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித் ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோயோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை

0: உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 7:25, 7:00. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிவிப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த அறிவிப்பு. தற்போது மக்கள் இறைச்சி கோழி வளர்ப்பை விட நாட்டுக்கோழி வளர்ப்பில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். கிராமப்புறங்களில் மகளிரே அதிகம் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுகிறார்கள். நாட்டுக்கோழிகளின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் என்றால், நாட்டுக்கோழி பண்ணை தொடங்க குறைந்த மூலதனமே போதும். ஆனால் முட்டை கோழி பண்ணை அல்லது இறைச்சி கோழி பண்ணை தொடங்க அதிக மூலதனம் தேவைப்படுகிறது. கிராமப்புற மக்களுக்கு நிலையான வருமானம் தரும் தொழிலாக இந்த நாட்டுக்கோழி இருக்கிறது. பராமரிப்பு முறைகளும் எளிமையானவை. நாட்டுக்கோழிகள் பண்ணை கோழிகளை விட அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. நாட்டுக்கோழி முட்டையில் நம் உடல் நலத்திற்கு தேவையான ஒமேகா கொழுப்பு அமிலம் அதிக அளவிலும் கொலஸ்ட்ரால் குறைந்த அளவிலும் உள்ளது. நாட்டுக்கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது.

நாட்டுக்கோழி முட்டையும் இறைச்சியும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. முட்டை ஒன்றுக்கு ரூபாய் 10 வரையிலும், ஒரு நாள் கோழி குஞ்சு ரூபாய் 35 முதல் 40 வரையிலும் விற்கப்படுகின்றன. நாட்டுக்கோழி இனங்கள் என்ன என்று பார்க்கலாம். இந்திய நாட்டுக்கோழிகள் செந்நிற காட்டுக்கோழிகளின் வழித்தோன்றல் என்று சொல்லப்படுகிறது. அசில், கடக்நாஸ், பஸ்ரா மற்றும் சிட்டகாங் ஆகிய நான்கும் முக்கியமாக கருதப்படுகிறது. அசில் ஆந்திராவை சேர்ந்தது. பொருள் உண்மையானது, திடமான வெளித்தோற்றமாக இருக்கும், உறுதியான கம்பீரமான நடை இருக்கும். இதனுடைய அழகு குட்டையாகவும் வளைந்தும் காணப்படும். முட்டையிடும் திறன் குறைவாக இருக்கும். அதிக மார்பு தசைப்பிடிப்பு கொண்ட இறைச்சிக்கேற்ற கோழி இது. சேவலினுடைய எடை 4.5 கிலோ இருக்கும். பெட்டையினுடைய எடை 3.5 கிலோ இருக்கும். இதனுடைய பருவ வயது 6 மாதம். ஆண்டு ஒன்றுக்கு முட்டை உற்பத்தி 90 முதல் 100 எண்ணிக்கை என்று சொல்லப்படுகிறது. கடக்நாத் கருங்கோழி, ஏற்பேர் களமாசி, கருமை நிறமாக இறைச்சி இருக்கும். தோற்றம் மத்திய பிரதேசம். இதனுடைய உள்ளுறுப்புகள் இயங்கு தசைகள், தசைநார்கள், நரம்புகள் மற்றும் மூளை கருமை நிறமுடையவை. கருமை நிறத்திற்கு காரணம் மெலனின் என்னும் நிறமியாகும். சேவலின் எடை 1.5 முதல் 2 கிலோ இருக்கும். பெட்டைக்கோழியின் எடை 1 முதல் 1.5 கிலோ வரை இருக்கும். இதனுடைய பருவ வயது 6 மாதம். ஆண்டு ஒன்றுக்கு முட்டை உற்பத்தி 90 முதல் 100 எண்ணிக்கை. வளர்ப்பு முறைகள் என்று பார்த்தோம் என்றால், நாட்டுக்கோழிகள் இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படுகின்றன. நாட்டுக்கோழிகள் வளர்க்கும் பொழுது 20 வாரத்தில் முட்டையிடத் தொடங்கும். ஓராண்டில் 90 முதல் 100 முட்டைகள் வரை இடம் என்று சொல்லப்படுகிறது. இறைச்சிக்காக 1 வயது முதல் 2 வாரம் நாட்டுக்கோழிகள், 1 நாள் முதல் 2 வார நாட்டுக்கோழி குஞ்சுகளை பெற்று 3 மாதங்கள் வளர்த்து 1 கிலோ எடை வரை அடையும் பொழுது விற்பனை செய்யலாம். தீவனம் எவ்வாறு கொடுக்கலாம் என்று பார்த்தோம் என்றால், புறக்கடையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்காக தனியாக அடர் தீவனம் கொடுப்பதில்லை. நாட்டுக்கோழிகளுக்கு குஞ்சு பருவ தீவனம் முதல் 4 வாரங்களும், வளர்ப்பு தீவனமாக 5 முதல் 20 வாரங்களுக்கும், முட்டை பருவ தீவனமாக 21 வார வயதிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில்

சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கோரும் கருத்துக்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன வர இருக்கிறது சென்னை நிலையத்திலிருந்து.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்களை மானாவாரி பயிராக சாகுபடி செய்யலாம். பூச்சி கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படாது. சிறுதானியங்களின் சத்துக்கள் நாம் அறிந்ததே. இன்றைய காலகட்டத்தின் அதிக தேவைக்கேற்ப சிறுதானியங்களை சிறந்த முறையில் சாகுபடி செய்து பொருளாதாரம் ஈட்டுவது விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும், சாகுபடி செய்த சிறுதானியங்களை தொழில் முனைவோர் மதிப்பு கூட்டி நல்ல முறையில் வியாபாரம் செய்து வருவது வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் நம் வேளாண் அறிவியல் நிலையங்களும் வேளாண்மை கல்லூரிகளும் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் குறித்த பல பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. இந்த பயிற்சி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. இப்படி சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்போமா?
1: இப்போ மக்கள் எல்லாருமே வந்து டயட்டு டயட்டுன்னு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. பல வகையான டயட்டு யார் வாயிலிருந்துனாலும் அந்த வார்த்தை வருது டெய்லி பார்க்குறவங்கக்கிட்ட. அப்போ டயட்னா என்ன, எதுக்காக அவங்க டயட்டு டயட்டுன்னு சொல்கிறாங்க, டயட்டில் அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க போனால், தினை நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, வரகு சொல்கிறாங்க, கேழ்வரகு சொல்கிறாங்க, தென் சாமை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு, முக்கியமாக எடை குறைப்பு சம்பந்தமாக சொல்கிறாங்க. புதுசு புதுசாக வர வேண்டிய நோய்கள்னால கொஞ்சம் உணவு முறையை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம காலங்காலமாக 50-60 வருஷமாக நம்ம அரிசியை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நெல்லில் வந்து நிறைய வகைகள் வருது, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வட இந்தியர்களோட உணவுன்னு பண்ணும்போது கோதுமை, அப்புறம் பிரெட்டு, இப்படி அதில் மதிப்பு கூட்டல் ரொம்ப அதிகம். நீங்கள் அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பொரி, அவல், அரிசி மாவு, அப்புறம் அதில் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய, இடியாப்பம், கொழுக்கட்டை அப்படி வரலாம். இங்கே சப்பாத்தி போக மல்டிகிரெயின் பிரெட் இருக்கும், வீட் பிரெட் இது மாதிரி இருக்கும்போது, அப்போ சிறுதானியங்களும் அதில் என்னென்ன டிசைனான உணவுப் பொருட்கள் வருது, குழந்தைகளுக்கு ஏற்றது, வயதானவர்களுக்கு ஏற்றது, நோயாளிகளுக்கு ஏற்றது அதில் இருக்குது. அதில் உள்ள சத்துக்கள் நிறைய விதமான அதிசயங்களை நம்ம ஏற்படுத்துறதுனால தான் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, சிறுதானியங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குது. ஹெல்த் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கை என்ன வாழ்க்கையை கொடுக்குதுன்னா வியாபாரம் செய்ய தூண்டுகிறது. இப்ப அரிசி எல்லா இடத்துலயுமே காமனா கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, ஆனா சிறுதானியம் எல்லா கடையிலயும் நீங்க கிடைக்குமானா? ஒரு சில கடைகள், அதுவும் இப்ப எப்படி இவங்க அதை வரையறைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆர்கானிக் இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், விவசாய கல்லூரிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை

பல்கலைக்கழகம் எல்லாமே அறிவுறுத்துறது விஞ்ஞானியல் சைட்ல இருந்துன்னு சொன்னா, இந்த சிறுதானியங்கள் உழவர்களின் நண்பன். ஏன்னா இதுக்கு பூச்சி மருந்து அந்த மாதிரி நோய் கட்டுப்பாடு ரொம்ப தேவைப்படாது. அடுத்தது மண்ணுலையும் அந்த உரம் பூச்சி மருந்து தங்காது. ஸோ மண்ணுக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அது. அடுத்தது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோவா அது வெயிட் போட மாட்டோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அது. ஸோ அது நமக்கு ஃப்ரெண்டு, நம்மளோட ஹெல்த்துக்கு ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. இளைஞர் படித்து வெளியே வராரு, நான் ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்படும் போது வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் சரி, மதுரையில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிகளில் வந்து இந்த சிறுதானிய ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறாங்க பயிற்சியை. அது நாங்கள் எப்படி தரோம்னா, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒத்தக்கடையில் இருக்குது, மதுரை வேளாண்மை கல்லூரி சில பயிற்சிகள் ஒரு நாள் கொடுப்பாங்க. சில பயிற்சிகள் நீங்க அந்த சிறுதானியத்தை வச்சு தயாரிக்கிற பொருளுக்கு ஏற்றவாறு 3 நாட்கள், சில பயிற்சிகள் 5 நாட்கள், இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதுல எதெல்லாம் செய்யலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு உடனே என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குக்கீஸ் பிஸ்கட் அப்படி வரும். அப்போ அதில் சிறுதானியத்தை கலந்து தயாரிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம் உடம்புல சேருது, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு வரும்போது இப்போ நிறைய பேர் வெளி மாவட்டத்திலேருந்தும் மதுரைக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு போகிறாங்க, முக்கியமாக இளைஞர்கள். அதுவும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வர்றாங்க, அவங்களே தயாரிப்பாங்க, தயாரித்து அதை மறுபடியும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க, அப்புறம் ப்ராப்பராக அதுக்கு லேபிள் பண்ணுவாங்க. இப்போ மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு பெண்மணி இந்த இது தயாரிக்க கற்றுட்டு அவங்க ஒரு 5 பேர் சேர்ந்த குழுவாக ஆளுக்கு ஒரு பொருளாக இந்த சிறுதானியத்தில் தயாரித்து தனியாகவே அவுட்லெட்டு கடை மாதிரி வச்சுட்டாங்க. ஒருத்தர் குக்கீஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் அல்வா தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் நூடுல்ஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் பிஸ்கட் தயாரிக்கிறீங்களா, நீங்கள் கொண்டு வாங்க, இந்த அவுட்லெட்டில் இந்த கடையில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒற்றுமை உணர்வும் இது கொண்டு வருது, பிஸ்னஸ் முயற்சியும் கொண்டு வருது இந்த சிறுதானியம். இப்போ சிறுதானியம் எதுக்காக விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, செலவு கம்மி. பெரும்பாலும் சிறுதானியங்கள் அனைத்துமே மானாவாரி பயிர் தான், கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை எல்லாமே. ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் தானே. ஏன்னா விவசாயிகள் பாருங்கள், உங்களுக்கு சாகுபடி செலவு தான் அதிகம். அதனால தான் விவசாயிகள் சில பயிர்களுக்கு நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் மண்ணில் வந்து சத்து இருக்காது, உரம் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க மற்ற பயிர்களுக்கு. ஆனால் பாருங்கள், நீங்கள் சிறுதானியங்கள்னு வரும்போது மானாவாரி பயிர் அதுவாக வளரும். நம்ம அறுவடை பண்ணணும், கொஞ்சம் களை மேலாண்மை மட்டும் பார்த்துக்கணும். மானாவாரின்னு வரும்போது அதுவும் பிரமாதமாக ஒன்றும் வராது. ஸோ அப்படிங்கும்போது செலவு குறைஞ்சாலே உங்களுக்கு தன்னைப்போல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாபம் கிடைக்குது, உங்களுக்கு நிச்சயமான லாபம் கிடைக்குது. ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னா, இந்த டிமாண்டு சிறுதானியத்தில் மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கிறோம், அதுக்கு லேபிள் பண்ணுறோம், சில இது பவுச்சில் போட்டு விற்கிறோம், சில இது டப்பா கண்டெய்னரில் போட்டு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி ஸ்டிக்கரெல்லாம் போட்டு விற்கிறோம். ஸோ அப்போ அது உடனே விற்றுருது. உங்களுக்கு பேக்கரியில் பார்த்தீங்கன்னா திணை குக்கீஸ் இருக்கும், அப்புறம் வரகுல இருக்கும். அதே மாதிரி இப்போ கல்யாண வீடு, செமினார், கான்ஃபரன்ஸ், இந்த விருந்து ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கம்பு தயிர் சாதம் ஒரு கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு கல்யாணத்தில் பாருங்கள் குதிரவாளி தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் சாகுபடி பண்ணுறது போதுமான அளவில் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது விவசாயிகள் நிலத்தை வந்து சும்மா போட்டு வைக்காமல் மானாவாரியாக குதிரவாளி, சாமை, வரகு, அப்புறம் கேழ்வரகு இது எல்லாமே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பும் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இதை டிமாண்டு எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ தூரத்துக்கு கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க, இந்த பொருட்கள் செய்வறதுக்கு கிலோ கணக்கிலையா இல்லை டன் கணக்கில் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதோட பரப்பளவு கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் அரசாங்கமும் நம்மக்கிட்டேருந்து விவசாயிகள்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது, விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவது. ஏன்னா பயிற்சிகள் இது சம்மந்தமாக நடந்துகிட்டே இருக்குது, சிறுதானிய வருடமாகவே கொண்டாடினாங்க. இன்னொன்று விழிப்புணர்வு, தயிர் சாதத்தில் ஆரம்பித்து தென் ஹல்வா. அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையும், அதுவும் சிறுதானியம் கலந்து. அல்வா மட்டும் கிடையாது பாருங்கள், சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் இது நம்ம உடம்புல சேரணும்.
ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்துல அதுக்குன்னே சென்டர் இருக்கும், தொழில் முனைவோர் பயிற்சி மையம். அந்த நிலையத்துல எல்லா கருவிகளும் இருக்கும். சிறுதானியங்களுக்கு முதல் பிரச்சனை அறுவடை. ஒரு சில பயிர் உயரமா இருக்கும், ஒரு சில பயிர் ரொம்ப உயரம் குறைவா இருக்கும். அப்போ இந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று வந்து ரொம்ப குனிஞ்சு அதை அறுவடை

0: பண்ணணும், இன்னொன்று கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். இது நாங்கள் கேள்விப்படுற பிரச்சனை ஒன்று. ஸோ அப்போ வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கருவிகள், அது ஒரு சைடு வேணும் நமக்கு. அடுத்தது அதை பதப்படுத்துறதுக்கு, இந்த சிறுதானியங்கள் அறுவடை பண்ணதும் அதை காய வைக்கிற இடத்துலேருந்து அதில் கல் இருக்கும், அப்போ கல் நீக்கிறது. அடுத்தது அதில் மேலே உள்ள அந்த தோல், அந்த பாலிஷ் போடுறதுக்காக உமி நீக்குதல், இந்த கருவிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருவிகளால் இந்த சிறுதானியங்கள் விளைவித்ததும் நாம் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், கல் இல்லாமல் ஆக்கிக்கலாம், உமி இல்லாமல் ஆக்கிக்கலாம், அடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் செய்ய பயன்படுத்தலாம்னு ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு மன உறுதி கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சியில் அவங்க மெஷினை வாடகைக்கு எடுக்கவும் செய்வாங்க, மிஷினை வாங்கவும் செய்வாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஒரு சைடு விவசாயிகள் பார்த்தாங்கன்னா, சரி ஏன் நம்ம தயங்கணும், நம்ம ஏக்கர் கணக்கில் குதிரைவாளி பண்ணலாமே, அதான் இந்த மிஷினரிஸில் இது சுத்தப்படுத்தலாமே. இது வந்து மதுரை விவசாய கல்லூரி, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேயுமே எல்லா கருவிகளும் இருக்குது விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில். அப்படிங்கும்போது அடுத்து மதிப்பு கூட்டல், அப்போ குக்கீஸ் செய்கிற மிஷின், நூடுல்ஸ் செய்கிற மிஷின், அப்புறம் வந்து ட்ரையர், எதுவுமே ஒரு தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு பண்ணும்போது நாள் கணக்கிலலாம் அந்த காலம் மாதிரி வெயிட் பண்ணி காய வைக்க முடியாது. இதில் வந்து மிஷின் ட்ரையரும் இருக்கும், ஸ்ப்ரே ட்ரைவர்னு சொல்லுவாங்க, அடுத்தது சோலார் ட்ரையர். ஸோ அது வழியாக ஈஸியாக காய வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எளிமையான வழி இருக்கும்போது எங்களுக்கு பயிற்சிக்கு வர்ற பெண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்ச நாளே பிஸ்னஸ் ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பெயர் ஆன்லைன்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க, நேரடியாக வைப்பாங்க குழுக்கள், அப்புறம் அவங்க ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ்லிஹுட், அதாவது பிழைப்புக்காகவும் இந்த தொழில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது செய்கிறவங்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ என்னுடைய அந்த பயிற்சி அனுபவத்தில், வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண்மை கல்லூரிகள் இதில் பணியாற்றின அனுபவத்தில், இந்த குக்கீஸ் தயாரிக்கிற அந்த தொழில் முனைவோருக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, எந்த சிறுதானியமுமே அது ஒரு பொருளாக மாற்றும் போது அதில் ஒரு லேசாக ஒரு கசப்பு தட்டும். நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ராசஸிங் முறை, பதப்படுத்தும் முறை இருக்கும் இல்லையா, அறுவடையிலிருந்து அது பிஸ்கட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ, அதில் ஒரு ஸ்டெப் வந்து இந்த கசப்பு தன்மையை நீக்கும், கசப்பு தன்மையை கரெக்ட் பண்ணும். எதுக்காக நம்ம கசப்பு தன்மையை நீக்கணும்னு சொன்னால், பெரியவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, வயசானவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, ஓகே இது இப்படி தான் இருக்கணும், ஆனால் குழந்தைங்க வந்து கசப்பு இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க, அது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்கும். செயல்முறை விளக்கத்தை ஸ்டெப்பு மாறாமல், ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குற முறையை வந்து நீங்கள் ஸ்டெப்பு மாறாமல் இதுக்கடுத்து இது இதுக்கடுத்துன்னா அப்படியே ஃபாலோ பண்ணும். இளைஞர்களோ தொழில் முனைவர்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணினாலும், இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட், எதை ஒன்று வாயில் போட்டு நம்ம சுவைச்சாலும் சிறுதானியத்தில் செஞ்சது அந்த கசப்புங்கிறது வந்து இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ சிறுதானியம் விழிப்புணர்வு வர வர அதோட டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும், அப்போ அந்த பிஸ்னஸும் நல்லா வரும்.
1: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: கேட்டரிங்கில் என்னென்னவோ புதுசு புதுசாக வருது, எல்லாத்துலேயுமே புதுசு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது எடுபடும், நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். இப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்து விளம்பரம் பார்த்துருக்கோம் நம்ம டிவியில், நியூ நயாங்கிற வார்த்தையோட தான் வரும். மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை அந்த லேபிள் கூட ஒரு அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை நிரப்பி விற்கிற கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் கூட அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. அதே மாதிரி பவுச், ட்ராவல் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுடைய உணவுப் பொருட்கள் அது திறந்து கொட்டிடக்கூடாது, அந்த மாதிரி சீலிங் மெக்கானிசம் நீங்க பண்ணிக்கணும். அப்புறம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, அதாவது பாதுகாப்பான் பிரிசர்வேட்டிவ் நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனா அந்த செய்யற மெத்தட்லயே அதுக்கு லைசன்ஸ் பெற்ற பாதுகாப்பான்களை, உரிமம் பெற்ற அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அந்த ஹெல்த்துக்கு கெடுதல் இல்லாத வகையில நம்மளுடைய நோட்ஸ் இருக்கணும், கண்டென்ட் உங்களுடைய லேபல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பீப்புள்லாம் ரொம்ப அவேர் ஆயிட்டாங்க, எந்த பொருளையுமே படிக்காம வாங்குறது இல்ல. பிஎஸ்சி அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் கிளாஸ்ல நம்ம சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து வேலை செய்ய சொல்லுவோம், லேபல்லாம் நல்லா படிக்கிறாங்க அவங்க கொடுத்த பொருள்ல. சோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வும் ரொம்ப வந்துருச்சு. எப்படி அரிசி கோதுமையில இருந்து சிறுதானியம் சேர்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிறுதானியம் விளைவிச்சா வருமானம் கிடைக்கும், அகில உலக அளவுலயும் சரி இந்திய அளவுலயும் சரி ஆந்திரா கர்நாடகா வேற வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே சிறுதானிய வரவேற்பு இருக்குது, அப்ப இதை விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று, சிறுதானியத்தில் அப்படியே வேக வச்சு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட முடியாது, சில நேரம் வரகு பிரியாணி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம். வரகு பிரியாணி, திணை பொங்கல், திணை பாயாசம், கம்பு தயிர் சாதம், குதிரைவாளி தயிர் சாதம், இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசினா பிரியாணிக்கு நல்லது, அதே இது நீங்கள் கொஞ்சம் சென்னை பக்கம் இருந்து வரவங்கெல்லாம் சீரக சம்பா பிரியாணி லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க பாசுமதி தான் வேணும்வாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் லைக் இருக்குது, அது இந்த சிறுதானியத்துக்கும் பொருந்தும். அதனால தான் திணை பாயாசம் ருசியாக இருக்கிறது, குதிரைவாளி தயிர் சாதம், கம்பு தயிர் சாதம் ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த டெய்லி வாழ்க்கை முறையில் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம் பிசினஸுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது. டெய்லி வாழ்க்கை முறை அதில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ எடுத்த எடுப்பில் நீங்கள் ஒரு ஏழு நாளும் நான் சிறுதானியம் சாப்பிட்டு ஒரே நாளில் நான் என் ஹெல்த்தை நல்லா வச்சுக்குவேன் அப்படிங்கிறது கூடாது. முதல்ல வாரம் ஒரு நாள், அப்புறம் அடுத்த வாரம் ரெண்டு தடவை சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி மெல்ல மெல்ல ஆரம்பித்து இந்த சிறுதானியத்துக்குள்ளே வாங்க. குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்து, வயதானவர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் சமைச்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்து வாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஆன்லைன் நாங்கள் அறிவுறுத்துகிறோம். நீங்கள் எப்போவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இயற்கை அங்காடி, அந்த அளவு விலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? முறையான லைசன்ஸ், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுத்துக்கணும், ஜிஎஸ்டி வச்சுக்கணும், பக்கா பேக்கிங் இருக்கணும், லேபிளிங் இருக்கணும், அப்புறம் நம்ம அக்ரி கார்ட்டில் அதை ஏற்றணும், நம்மளுடைய கம்பெனியை வந்து விளம்பரப்படுத்தணும். ஊடகங்கள் தான் நமக்கு இருக்குதே, இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, அப்படிங்கும்போது இது பாப்புலர் ஆகுது, உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். இது நான் வந்து வெறுமனே குக் பண்ணாத பொருளுக்கு சொல்கிறேன். குக் பண்ணுற பொருளை தான் நம்ம பாக்ஸில் அடைக்கணும், ஸ்டிக்கர் ஓட்டணும்.

0: சிந்தக்கூடாது, அது நல்லா இருக்கணும்னு கிடையாது. நீங்க வெறும் திணை வரகு விளைவிச்சதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பக்காவான லேபிள் போட்டிங்கன்னா, அதோட விலையே தனி. அது ஆன்லைன்லேயும் போகும், நேரடி விற்பனையும் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்ல தனி மரியாதை இருக்கு. பீப்புள் வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ சிறுதானியம் சாகுபடியிலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், சிறுதானியத்தை ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்படின்னா பயிற்சி கொடுக்கணும். மறுபடியும் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை உங்களோட நிப்பாட்டாதீங்க. அது சாகுபடியாக இருக்கட்டும் அல்லது ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களோட நிப்பாட்டாதீங்க. ஒருத்தருக்காவது சொல்லி கொடுங்க, உங்கள் பக்கத்துலேயோ உங்களோட உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ அந்த மெத்தடை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சிக்கு வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாது. ஸோ நம்ம ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு ஒருத்தர் சொல்லணும், அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பரப்பிட்டே இருக்கணும். அதையும் அரசாங்கம் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் அரசாங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழியாகவும், வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும், வேளாண்மை பல்கலைக்கழகமும் இதற்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. இந்த பயிற்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இளைஞர்கள் விவசாயிகள் நடத்தலாம் அல்லது தொழில் முனைவோர் எல்லாருமே கலந்தும் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக கேட்டோம்னா யூத்துக்கும் தனியாக பண்ணி தருவாங்க, இளைஞர்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, அந்த மாதிரி. இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையமானது திருநங்கைகளுக்கும் அவங்களுடைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சமூகத்தினரும் எல்லா தரப்பினரும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மாதிரி வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் முன்னேற வேண்டும் என்பதே அரசு திட்டம். அதனால இந்த சிறுதானியம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனால அந்த காலத்துல இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா மைனர் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ். ஆனா இப்ப அதோட பெயரை நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரி சீரியல்ஸ், சத்து மிகுந்த தானியங்கள். அதில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ சத்து. நீங்கள் திணை பாருங்கள், அவ்வளவு தங்க கலரில் கோல்டன் கலரில் அப்படி மின்னும். அப்படி பார்க்கும்போதே அதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு பீட்டா கராட்டின் இருக்குது அப்படின்னா அது உடம்புக்கு எந்த வகையில் உதவும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அறிவுறுத்தல் எதுக்காக அப்படின்னு சொன்னால், வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் வேளாண்மை கல்லூரிகளிலும் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை வேறு மாவட்டமானாலும் அந்த பயிற்சியை வந்து விசாரித்து அந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் புரிதல் வரும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள். தொடர்ந்து வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில மிளகு காய்கள் அறுவடைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சமவெளி பகுதியில டிசம்பர் ஜனவரி மாசத்துல மிளகு பூ எடுத்திருக்கோம். நேரடியா எந்த அளவு வெயில் விழுதோ அந்த அளவுக்கு காயெல்லாம் காய்க்கும். இந்த ஜூன் ஜூலை மாசத்துல காயெல்லாம் பழுத்து அறுவடைக்கு தயாரா இருக்கும். காய அறுவடை செய்யறதுக்கு சொந்தமா தோட்டத்தை பராமரிக்கிறவங்க அலுமினிய ஏணிய வாங்கிக்கலாம். 35 அடி உயரம் வரைக்கும் இருக்கிற இந்த அலுமினிய ஏணிய வச்சு மிளகு பழத்தை சிரமம் இல்லாம பறிக்கலாம். மஞ்சள் நிறமா பழுத்திருக்க கூடிய மிளகு பழத்தை அறுவடை செய்யணும். ஒரு கொத்துல ஒன்னு பழுத்திருந்தா கூட அந்த கொத்தை அறுவடை பண்ணலாம். ஆட்கள் இருந்தா உடனடியா பறிக்கலாம், இல்லைன்னா ஆட்கள் கிடைக்கிறத பொறுத்து 15 நாள் கழிச்சு பறிச்சா கூட எந்த பாதிப்பும் இல்ல. தாமதமாகறனால மிளகோட தரம் குறையாது. மிளகு பூத்து காய்த்து பழுக்கிறதுக்கு 7 மாசம் வரைக்கும் ஆகும். பழுத்த பழம் செடியிலேயே இருக்கும், அதுக்கப்புறமும் எடையடைய பூ எடுத்து காய்க்கும். அதனால மிளகு பறிக்கும் போது முற்றிய பழத்தை மட்டும்தான் பறிக்கணும். மிளக தொரட்டி போட்டு பறிக்க கூடாது. தொரட்டி பயன்படுத்தணும்னா தளிரும் சேர்ந்து உதிர்ந்து போகிறனால கொடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்படின்னா அடுத்த வருஷத்துல மகசூல் கண்டிப்பா குறையும். மிளகோட ஈரப்பதம் அளவு 10-11% வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருந்தா அதிக நாட்கள் சேமித்து வைக்க முடியும். ஈரப்பதம் அதிகமா இருக்க மிளகு காய வைக்க எடை குறையும். அதனால ஈரப்பதம் அதிகம் இருக்கிற மிளகோட விலையும் குறைவாதான் இருக்கும். மிளகுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய உமியும் காரத்தன்மையோட தான் இருக்கும். மிளகோட காம்பு 30% வர காரத்தோட தான் இருக்கும். காம்பு அரைச்சி மிளகு தூளோட கலந்து விக்கிறாங்க. உடஞ்ச மிளகு, முற்றாத மிளகு இதெல்லாம்

குடத்தூளை அரைச்சி விற்கிறாங்க. மிளகு நடவு செஞ்ச மூணாவது வருஷத்திலிருந்து மகசூல் எடுக்கலாம். தொடக்கத்தில் ஒரு ஏக்கருக்கு 100-150 கிலோ வரைக்கும் அறுவடை கிடைக்கும். 6-7 வருஷம் வரைக்கும் முதிர்ந்த கொடியில் ஏக்கருக்கு 800-1000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். 3வது வருஷம் 1 கொடியிலிருந்து 1/2 கிலோ மிளகு எடுக்கலாம். வருஷந்தோறும் பூக்கள் அதிகமாகும். இப்படியே படிப்படியாக அதிகமாகி 5 வருஷம் வளர்ந்த கொடியிலிருந்து 2 கிலோ வரைக்கும் மிளகு எடுக்கலாம். 10-15 வருஷம் வளர்ந்த கொடின்னா 10-12 கிலோ வரைக்கும் மிளகு அறுவடை பண்ணலாம். மிளகு தொடர்ந்து 40-50 வருஷம் வரைக்கும் விளைச்சல் தரக்கூடியது. தரமான 1 கிலோ மிளக 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாம். மொத்த விற்பனை செய்யும் போது தரமான மிளக 700-800 ரூபாய் வரைக்கும் தாராளமாக விற்கலாம். சராசரியா ஏக்கருக்கு 500 கிலோ மிளகு அறுவடை செஞ்சாலும் 500 கிலோ மிளக 800 ரூபான்னு நம்ம கணக்கு பண்ணி 4 லட்சம் வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடி 5இல் விதைத்த விதை தனம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், பச்சை மிளகிலிருந்து எடுக்கப்படும் பச்சை மிளகு சாறு சுவையூட்டியாக பயன்படுகிறது. விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். அமைப்பில் உதவி இ.வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க

0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சில நொடிகளில் இடம்பெறுவது செய்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8 மணி. இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் முதலில் வருகிறது கார்த்தி குரலில் 7G ரெயின்போ காலனி படப்பாடல்.

நேரம் 8:06 5:05 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1211 கிலோஹெர்ட்ஸ். ஆம் நேரில் இது திரையிசை. திரையிசையில் துள்ளலான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் தொட்டி ஜாயா படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜேஸ்டி, கார்த்திக் குரல்கள்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நேர்களை திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா குரலில் தீபாவளி படப்பாடல்.

நேர்லி ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்திதை வானம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசையில் 9:30 சங்கீத வானிலை கேட்கலாம். நேர்லி கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:18 நொடியாகிறது. திரையசையில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் திரையசையில் ரோமியோ ஜூலியட் படப்பாடல்.

0: Feli.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:25. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. திரேசி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரேசியில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலி.

0: அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: 8:30 50 திரையிசையில் அடுத்து வருகிறது பிரதீப் குமார், சாஸ்தா திருப்பதி, குரல்களில் விவேகம் படப்பாடல்.

நேரம் 8:35 14:00 திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. 1211

0: குலகர்ஸ் நேர்களே, திரை இசையில் அடுத்து ஜென்சி குரலில் ஜானி பட பாடல்.
1: ஜெயலலிதா,

நேரம் 8:44, 13 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அடுத்து ஹரிஹரன் திப்பு குரல்களில் சாமுராய் படப்பாடல். இதோ உங்களுக்காக நேர்களே.

நேரம் 8:50, 50 நொடி ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்து கே எஸ் சித்ரா சுஜாதா குரல்களில் சிநேகிதியே படப்பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை புதுடில்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தொடர் வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடத்திற்குள் நுழைந்து இந்தியா தாக்கி அழிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் என்ற மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதிகளை இந்தியா எவ்வாறு அழித்தது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகம் கண்டதாக குறிப்பிட்டார். மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றினார். 72வது தேசிய திரைப்பட விருது விழாவில் இந்திய திரைப்படமான ஆர்டிக்கிள் 370 சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றுள்ளது. மேலும் மம்முட்டி மற்றும் கார்த்திக் ஆரியன் ஆகியோர் நடித்த திரைப்படமான பிரம்மாயுகம் மற்றும் சந்து சாம்பியன் ஆகிய திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகர் பிரிவில் தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளன. சிறந்த இயக்குனருக்கான விருது தமிழ் திரைப்படமான அமரன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதை இயக்குனர் திரு ராஜ்குமார் பெரியசாமி பெறுகிறார். சஞ்சய் மிஸ்ரா சிறந்த துணை நடிகருக்கான விருதையும், சாச்சனா நமிதாஸ், ரோபா ஸ்ரீ வர்கடி ஆகியோர் சிறந்த துணை நடிகைகளுக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த இசை அமைப்பிற்கான விருதை சாஸ்வத் சச்சேவ் மற்றும் ஜிவி பிரகாஷ்குமார் ஆகியோர் பெறுகின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. 8:00.

நேரம் 9:34. ஆறு நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் கிழிஞ்சல்கள் படத்திலிருந்து ஒரு பாடல். ஆம் நேர்களே, டாக்டர் கல்யாண் ஜானகி குரல்களில் இது உங்களுக்காக அந்த பாடல்.

நேரம் 9:38 54 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதயத்துக்கிதமான சுகமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. அடுத்த பாடல் பகலில் ஒரு இரவு படப்பாடல். இந்த பாடலுக்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினர்

உறக்கம் உங்கள் கண்களை தழுவினாலும் உங்களை உறங்காமல் செய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:43:55 ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் ஜெயச்சந்திரன், ஜானகி. படம் காற்றில் வரும் கீதம்.

நேரம் 9:48, 10 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. ஆம் நேர்கள், இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பிரியங்கா படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: சங்கீத வானிலை தரும் நிறைவான பாடல் கிளிபேச்சு கேட்கவா படத்திலிருந்து ஒரு பாடல், KG யேசுதாஸ் குரலில்.

0: ये थी सितार पर प्रस्तुत राग मिश्र पीलू में धुन। कलाकार थे देवव्रत मिश्र। संगीत के अखिल भारतीय कार्यक्रम में आज आपके साथ तबले पर संगति की प्रशांत मिश्र ने। आकाशवाणी के वाराणसी केंद्र पर रिकॉर्ड इस कार्यक्रम का प्रसारण आकाशवाणी के दिल्ली केंद्र से किया गया।
1: दिस वॉज धुन इन राग मिश्र पीलू प्लेड ऑन सितार बाय देवव्रत मिश्रा In tonight's national program of music, accompanying him on tabla was Prashant Mishra. Earlier recorded at Akashwani Varanasi, this program came to you from Delhi station of Akashwani.
2: Akashwani, Puducherry Vanuliyin, Mudhanmai Alivarisai, Neram, 11 Mani. நாளை ஞாயிற்றுக்கிழமை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள் படைப்பு ஆகாசவாணி சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். முதலில் புதுச்சேரியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா, அடுத்து ஜிப்மரில் நடைபெற்ற நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா. அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், அமைப்பு விபின் எஸ் நாத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மூளைக்கும் அயோடினுக்கும் தொடர்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுல, 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேந்தமங்கலம் எஸ்என்வி அன்பழகன் குழுவினர் வாசித்துள்ள

நாதஸ்வர இசை இடம்பெறும் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகலன் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. இந்நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது தாளம் ஆதி.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சியில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தொழில்நுட்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கள் வட்டம் வாணதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 இஸ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி ஏஞ்சல், 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா, விதுஸ்ரீ மிஸ்ஸஸ் பாலமணி ஈஸ்வர் அவர்கள் பாட்டு, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை டெல்லி ஏஞ்சலிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்கள் இந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இவரை கேட்டது நாளை நமது முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள்.